உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை, துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்குமத் தோயமென்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே என்று போற்றி துதித்தால், ஞானத்தை அருளக்கூடிய அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் அம்மனுக்கு செய்யப்படும் அலங்காரங்கள் பக்தர்களின் மனதை உருக்கக்கூடியவை. அந்த வகையில் ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பெறுகின்றன. ஆடி முதல் வெள்ளிக்கிழமையன்று துர்க்கை அலங்காரத்துடன் ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியாகவும், இரண்டாம் வெள்ளிக்கிழமை நிலாப்பிறை அலங்காரத்துடன் ஸ்ரீ சந்திரகலா தேவியாகவும், மூன்றாம் வெள்ளிக்கிழமை மஞ்சள் கயிறு அலங்காரத்துடன் ஸ்ரீ மங்களேஸ்வரியாகவும் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆடி மாதத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் வளையல் அலங்காரத்துடன் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகையாக அம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். ஐந்தாம் வெள்ளி குங்கும அலங்காரத்துடன் ஸ்ரீ குங்கும நாயகியாக அம்மன் அருள்

0: திருச்செங்கோடு சின்ன ஓங்காளியம்மனின் பெருமைகளை பற்றி பக்தர்கள் பகிர்ந்து கொண்டதை கேட்போமா?
1: திருச்செங்கோடு ஸ்ரீ சின்ன ஓங்காளியம்மன் கோவிலிருந்து பூக்காரம்மா கௌரிமா பேசுகிறேன். நான் சின்ன ஓங்காளியம்மன் கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அத்தனை வேண்டுதலையும் அம்மா நடத்தி கொடுப்பாங்க. நம்ம அம்மா வந்து ஆடி திருவிழா வந்து பெரிய திருவிழாவாக நாங்கள் அண்ணன் சார்பாக நடத்திக்கிட்டு வர்றாங்க. நம்ம கோவிலில் வந்து குழந்தை இல்லாமல் 10 வருஷம் 15 வருஷம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அம்மாவோட அருளால் குழந்தைங்க நல்லபடியாக கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து 4வது வாரம் வெள்ளிக்கிழமை வளகாப்பு வந்து சீரும் சிறப்பாக அம்மாவுக்கு வளகாப்பு முடிஞ்ச உடனேயும் நம்ம பக்தர்கள் அனைவருக்கும், அதாவது கர்ப்பிணி பெண்கள் 3வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் எந்த கர்ப்பிணி பெண்கள் வேணும்னாலும் வந்து கலந்துக்கிட்டு, அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் வளையல் மஞ்சள் கொடுத்து அவங்களுக்கு வளகாப்பு பண்ணி 5 வகையான சாதம் பிள்ளைங்களை சாப்பிட வச்சு அனுப்பிச்சி வைக்கிறது, இதை வந்து ரொம்ப வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அம்மாவுக்கு வெள்ளி அலங்காரத்தை பண்ணி வச்சு அம்மாவுக்கு வர்ற மக்களுக்கு எல்லாருக்கும் குங்கும பிரசாதம், பூ, எலுமிச்சம்பழம், என்னென்ன வேண்டுதல் எப்படி எப்படி கேட்டுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி கும்பிட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போனோம்னா நமக்கு எல்லா குறைகளுமே தீரும். 2வது வாரம் அம்மாவுக்கு தங்க அங்கி போட்டு சிறப்பான அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கவே அதுக்கு 1000 கண்கள் நமக்கு வேணும், அந்தளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம 3வது வாரம் அம்மாவுக்கு திருமாங்கல்ய கயிறு அலங்காரம், அது வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அம்மாவுக்கு திருமாங்கல்ய கயிறுனா எவ்வளோ, நம்ம ஒரு திருமணத்துக்கு எவ்வளோ இது பண்ணுவோம், அது மாதிரி அம்மாவுக்கு 100,000 கயிறு வச்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணி வர்ற அத்தனை மக்களுக்குமே நாங்கள் பிரசாதமாக அண்ணன் சார்பாக கொடுப்பாங்க. பொதுமக்கள் எல்லாருமே கோயில் சார்பாக, நிர்வாக சார்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. பொதுமக்கள் நாங்களும் கலந்துக்கிட்டு பணிவிட செய்வோம். 4வது வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வளைகாப்பு திருவிழா வந்து அம்மாவுக்கு காலையில் நல்லபடியாக முடிஞ்சு அது 1:30 மணி அளவில் அம்மாவுக்கு வளைகாப்பு முடியும். அதுக்கப்புறம் பொழுதுக்கும் வர்ற கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்குமே அந்த வளைகாப்பு சிறப்பாக நடக்கும். வந்து கலந்துக்கங்க. நம்ம அம்மா கோயிலுக்கு யார் வந்தாங்கனாலும் பெத்த தாயை விட நம்ம அம்மாவை தான் நம்ம அம்மான்னு சொல்லி கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் கிடைக்கும். எல்லா வேண்டுதலும் நம்ம அம்மா நடத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி மாசியில் நமக்கு 15 நாள் திருவிழாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருவிழா. அந்த 15 நாளுமே மிகச்சிறப்பாக இருக்கும். 12வது நாள் வந்து மகாகுண்டம். மகாகுண்டத்தில் 3 வயசு குழந்தையிலேருந்து

0: 92 வயசு பாட்டி வரைக்கும் இறங்குவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி அம்மாவுக்கு கோழி பூசை, கெடா வெட்டுறது, இந்த மாதிரி வேண்டுதல்லாம் நிறைய நடக்கும். கரும்பு தொட்டில் கட்டுறது, அன்னதானம் கொடுக்கறது, மடிப்பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வந்து அம்மாவுக்கு வச்சு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் சிறப்பாக முடியும். பக்தர்கள் எல்லாரும் வந்து நம்ம அம்மாவோட அருளை பெற்று பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்தி கும்பிட்டுக்கிறேன்.
1: வணக்கங்க, என் பேர் சங்கீதா. நான் சங்ககிரி பகுதியிலிருந்து வரேன். நான் திருச்செங்கோட்டுக்கு இந்த ஓங்காளியம்மன் கோயிலை வணங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக வந்துட்ருக்கேன். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஃப்ரைடே வரும்பொழுது தவறாமல் திருச்செங்கோட்டு பகுதிக்கு வந்தாலும் சரி, இல்லையா எனக்கு எப்பெல்லாம் நான் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறனோ அப்போ எல்லாமே வந்து இந்த அம்மனை நாடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அதனால் இந்த ஓங்காளியம்மன் கோயிலுக்கு இந்த வழியே எங்கேயாச்சும் போகணும்னா கூட ப்ளீஸ் இங்கே நிறுத்துங்க, நம்ம சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் மனசுக்கு. அந்த அளவுக்கு இந்த அம்மாவை பார்த்தோன்னே நமக்கு மன நிம்மதி வந்து கிடைக்குது. ஒவ்வொரு வாரமும் அது குறிப்பாக இந்த ஆடி வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணுறாங்க. பெண்கள் எல்லாம் அவ்வளோ ஆசையாக மஞ்சள் குங்குமம், வளையல், தாலிக்கயிறு, இந்த மாதிரி எல்லா மங்கள பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து எலுமிச்சம்பழம் பிரசாதமாக பெற்றுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப மனநிறைவோடு போகிறாங்க. பாருங்கள், எல்லாம் குடும்ப குடும்பமாக தான் வராங்க. அங்கங்கே ஒரு ஓரமாக உட்காந்து பிரசாதம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியோடு போகிறாங்க. அவங்களுடைய முகத்தையே பாருங்களேன், எல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்குமே அப்படி தான். ரொம்ப கவலையாக இருந்தால் கூட என்ன பண்ணுவேன், இங்கே வந்தேன்னா எனக்கு இந்த அம்மாட்ட சொல்லிட்டா எல்லாமே எனக்கு வந்து மன நிம்மதி கிடைச்சிரும். அதனால் நீங்களும் வாங்க. நாங்கள்லாம் மட்டும் இந்த பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு சுற்று வட்டார பகுதிகள் மட்டுமல்லாமல் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருச்செங்கோடு வந்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வந்தாலும் சரி, ஒரு முறை இந்த அம்மாவையும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருப்பாங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வசந்தகுமாரி. திருச்செங்கோட்டில் தான் வசிச்சுட்டு வரேன். இந்த சின்ன ஓங்காளியம்மன் கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு இருக்கேன். இங்கே ஆடி மாத வழிபாடு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஆடி வெள்ளிக்கிழமையில் தவறாமல் வந்து கும்பிட்டுட்டு போகிற பழக்கம் இருக்குது. மிக அதிகமாக மக்கள் நம்பிக்கையோடு வழிபட்டு செல்லக்கூடிய கோயிலாக தான் இந்த சின்ன ஓங்காளியம்மன் கோயில் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மனை எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அம்மனை கும்பிட்டுட்டு போவேன். எல்லா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுறது உண்டு. சுற்று வட்டார கிராமங்கள் அனைவருமே வந்து இங்கே வழிபாட்டு செஞ்சுட்டு போவாங்க. எப்பொழுதும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னா இந்த அம்மன் கோயில் இடம்தான் திருச்செங்கோட்டில். இங்கு வந்துட்டு போனாலே மனசில் ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்.

கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை இணைந்திருந்தோம். அருள் மாலை ஆடிவெள்ளி சிறப்பு ஆலய உலா.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவிநிறைக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:20 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு வரும் சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று அறிமுக நேயர்களுக்காக, 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு காத்திருக்கிறது நேர்களே, உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில் நிகழ்ச்சி, 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். இன்று முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்று கேட்கிறது வானவில். பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் காலை 10 மணிக்கு, 10:50 முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு தாய்ப்பால் வார சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அரசு மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள், 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை கேட்கலாம். 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழாவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி, 3 மணிக்கு உயிரெழுத்து திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி தெரிவில், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகை இன்று திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக, 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக, 5 மணிக்கு இடைக்கால பாடல்கள் அலங்கரிக்கும் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், மாலை 6 மணிக்கு ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும் நம் கோடை பண்பலை 100.5. 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:40 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம் நிகழ்ச்சி, 8:00 கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் சொலவடை, பட்டும் படாமலும், தொட்டும் தொடாமலும் என 2 நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. 9:00 கொடைத்தென்றல், திருநெல்வேலி மாவட்ட நேர்களை சந்திக்கும் நினைவே சுகம் 10:00, முன்னிரவு 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேர்களை, நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5.

இறைப்புகள் பாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை. இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று

பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனிய வசந்த விடியல். விழித்து எழும்போது புதிதாக பிறப்பது புதிய நாள் மட்டுமல்ல, புதிதான நீங்களும் தான். நினைவில் கொள்ளுங்கள், புதிய நீங்கள் கடந்த கால சுமைகளை கலற்றி விடுங்கள். இனி கடக்கவிருக்கும் நொடிகளை சுவைக்க முனையுங்கள். இனிய நாள் உங்களுடையதாகட்டும் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு. நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல் குரல் எண் 1132.

காமத்துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத என் உடம்பும் என் உயிரும் என் வெட்கத்தை தொலைவில் எரிந்துவிட்டு மடலேற துணிந்து நிற்கின்றன. குறள் எண் 1132 அதிகாரம் 4 துறவு.

காமத் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத என் உடம்பும் என் உயிரும் என் வெட்கத்தை தொலைவில் எரிந்துவிட்டு மடலேற துணிந்து நிற்கின்றன. குறள் எண் 1132 அதிகாரம் 4 துற உரைக்கும்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி.

0: இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் மனோன்மணி ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

இன்றி சிவமில்லை என்பார்கள். சிவன் கோயில்களில் மூலஸ்தானத்திற்குள்ளேயே ஒரு அம்பிகை இருப்பாள். வெளியிலிருந்து தரிசனம் செய்ய முடியாது. சிவனின் மனதிற்குள் இருப்பவள் என்பதால் மனோன்மணி என்று பெயர். ஆனால் ஒரு கோயிலில் மட்டும் தரிசனம் செய்ய முடியும். எந்த கோயில் தெரியுமா? வாருங்கள். கோயம்புத்தூரிலிருந்து சிறுபாணி செல்லும் வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் செல்வோம். ஆலயத்தில் அம்பிகையின் சிறப்பு என்ன தெரியுமா? இவள் சொர்க்கவாசல் செல்பவள். எல்லா பெருமாள் கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் அதிகாலையில் திறப்பார்கள். ஒரு சில சிவன் கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் உண்டு. அப்படி இந்த ஆலயத்திலும் சொர்க்கவாசல் இருக்கிறது. பங்குனி உத்திரம், மார்கழி திருவாதிரை பெருநாட்களில் நடராச பெருமானோடு வீதி உலா செல்லும் சிவகாமி அம்பிகை ஆலயம் திரும்பும் போது தனியாக சொர்க்கவாசல் வழியாக கோவிலுக்குள் வருவாள். அண்ணன் மகாவிஷ்ணுவுக்கு உரிய வாசலில் தங்கையான அம்பிகை உரிமையோடு வருவதாக ஐதீகம். இறைவனின் இடப்பக்கம் கிழக்கு நோக்கிய தனி திருக்கோயிலில் பச்சை நிறக்கல்லால் ஆன அம்பிகை பச்சை நாயகியாக அருள் செய்கிறாள். விவசாயியாக சென்ற இறைவனுடன் வயலில் வேலை செய்ததால் உயிர்களின் தாயாக இருப்பவள் இங்கே பயிர்களின் தாயாகவும் இருக்கிறாள். விவசாயத்தில் நல்ல மகசூல் பெற அம்பிகை சந்நிதியில் நெல் தானியங்களை பூஜைக்கு வைக்கிறார்கள். கிழக்கு நோக்கி திருக்கோயில் முகப்பில் 5 நிலை ராஜகோபுரம் இருக்கிறது. கோபுரத்தின் முன்பு உள்ள உயர்ந்த கல் தூண் தீபஸ்தம்பமாக இருக்கிறது. நீண்ட மண்டபத்தின் விதானம் முழுவதும் 63 வரலாறு கண்கொள்ளா காட்சி.

0: இறைவன் பட்டீஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாரில் காட்சி தருகிறார். தெற்கு நோக்கிய தனி சபையில் நடராச பெருமான் முகப்பு மண்டபத்தின் இருபுறமும் உயர்ந்த தூண்களில் கஜம் சம்ஹாரர், அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், விநாயகர் என ஆழ்வுயர சிற்பங்கள் பிரமிப்பு. எல்லா சிவ ஆலயங்களிலும் நடராச பெருமான் தாண்டவமாடும் நிலையில் இருப்பார். ஆனால் இங்கு தாண்டவமாடி முடிய போகும் நிலையில் முகத்தில் ஒருவித குறும்பு பார்வையோடு காட்சி தருகிறார். எல்லா ஆலயங்களிலும் வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் காணும் இறைவன் இங்கு 10 முறை அபிஷேகம் காண்கிறார். சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக பேரூர் பட்டீஸ்வரத்தில்தான் திருவாதிரை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் மேலை சிதம்பரம் என்கிறார்கள். முக்தி தலம் என்பதால் நாய் வாகனம் இல்லாத ஞான பைரவர் அருள் செய்கிறார். பட்டீஸ்வரருக்கு பெயர் காரணம் தெரிந்து கொள்ளலாமா? முற்காலத்தில் ஒரு புற்றுக்குள் சிவன் லிங்கமாக இருந்தார். தேவலோக பசுவான காமதேனு நாரதரின் ஆலோசனைப்படி அந்த புற்றில் பால் சுரந்து சிவனை வழிபட்டது. காமதேனுவின் கஞ்சான பட்டி அறியாமல் புற்றை மிதித்து விட்டது. கன்று செய்த தவறை மன்னிக்கும்படி காமதேனு இறைவனை வேண்டு புற்றிலிருந்து இறைவன் வெளிப்பட்டு ஆசீர்வதித்தான். பட்டீஸ்வரன் என திருநாமம் கொண்டான். லிங்கத்தின் பின்புறம் காமதேனுவின் சிற்பம் இதற்கு சாட்சியாய் அமைகிறது. பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் செல்லும் பச்சை நாயகி மனோன்மணி ஆடையில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மனோன்மணி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.
2: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், அறிமுக நேர்களுக்காக 9 மணிக்கு வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு முதிர்ச்சியின் அடையாளங்கள். முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு தாய்ப்பால் வார சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள். பகல் 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. பிற்பகல் 3 மணிக்கு திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் இன்று திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இன்றிரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கான தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக. இன்றைய நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளை விளையாட வரலாம். இரவின் தாலாட்டை வலம் வர காத்திருக்கிறது 100.5 கொடை தென்றல் இன்றிரவு 9 மணிக்கு. இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக பயணிக்க காத்திருக்கிறது. நேர்களே, இணைந்தே இருங்கள் நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு.
1: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ்
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி
1: வழங்கும் வசந்த விடியல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் மனதோடு ராகம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
7: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கவிதன்யா.
0: கவிதன்யாவா? அழகா தலையில பூ வச்சிருக்கீங்களே, இது என்ன பூ வச்சிருக்கீங்க? மஞ்சப்பூவா? வெள்ளை கலர்ல இருக்கு அது?
1: இந்த கலர்.
0: அந்த கலர் தான். அது வெள்ளை இல்லையா? ஆஹா, சரி சரி. இது என்ன கழுத்துல அழுக்க பாசி போட்டிருக்கீங்க, இந்த பாசி என்னென்ன
1: கலரு?
0: கிரீன் கலர் இல்லையா? இல்லையா? சரி சரி, நீங்க ஆப்போசிட் கலர் தான் நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்? ஓ, சிவப்பு கலர் உங்களுக்கு பிடிக்கும்னால நீங்க எல்லாமே சிவப்புன்னு சொல்லுவீங்களா? ஆமான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பார்த்து பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க?
1: அங்க.
0: எங்க இருக்கு?
1: இங்க மேல.
0: ஓ, மேல இருக்கா வாத்து? புடிச்சிட்டு போயிரலாமா நம்ம வாத்தலாம்? வாத்து என்ன கலர்ல இருக்கும்?
1: மஞ்சள் கலர்.
0: ஓ, மஞ்சள் கலர்ல வாத்து இருக்குமா? சரி சரி, அங்க மஞ்சள் கலர் வாத்தலாம் புடிச்சிட்டு போய் நம்ம என்ன செய்யலாம்?
1: சீசி.
0: ஐயோ ஐயோ, சீச்சியா? ஆஹா, அந்த வாத்து அப்புறம் அழுகுமே, என்ன செய்யறது? சரி சரி, வாத்தெல்லாம் வெட்டி சீச்சி ஆக்கிடுவீங்களா? ஆஹா, சரி சரி. உங்க வயிற்றுக்குள்ள அந்த வாத்தெல்லாம் கத்துதாமே, குவா குவான்னு கத்துதாம்ல வயிற்றுக்குள்ள வாத்து?
1: என்ன
0: பண்றாங்க? ஓ, அங்கிட்டு அங்கிட்டு இருக்காங்க. சரி சரி, அண்ணாவை நீங்க அடிப்பீங்களாம்ல?
1: அண்ணன்
0: சொன்னார் என்கிட்ட என்னைய அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி. நீங்க சமத்து குட்டியா? சரி சரி. அம்மா பேர்
1: என்ன?
0: அப்பா பேர்
1: விஜய்.
0: விஜய் அப்பா என்ன பண்றாங்க?
1: வேலைக்கு
0: போயிட்டாரா? சரி சரி. இந்த கால் கொலுசு யார் வாங்கி கொடுத்தா சொலக்கு சொலக்குன்னு இருக்கு? வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது கோடை பண்பலை நூறு புள்ளியா இந்த
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்
3: தயாரிப்பாளர்.

0: பிளஸ் பிளஸ் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் வனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: கவுன்சிலிங் கோட் 2610.
13: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ்.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: உதய கோலமிட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். முடிந்து போன நேற்றை பற்றியும் தெரியாத நாளையை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கையில் இருக்கும் இன்றைய நாளை சிறப்பாய் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறோம். இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: கோடைக்கல் கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. எல்லாம் தெரியும் அப்படின்ற மனநிலையில் இருப்பவங்களை விட என்னால் முடியும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களால் தான் வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும். சாதிக்க பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புதிய வாய்ப்பு. வாழ்த்துக்களோடும் முயற்சிகளோடும் ஆரம்பிக்கலாம் இன்றைய சுகமான காலையை.

காற்று தோரிகையின் இசைவோவியம் இது உங்க கோடை பன்மலை 100.5 சுகமான காலை. நேரம் இப்போ 7:05 ஆயிருச்சுங்க. நேர்களே, இன்னைக்கு காலையில 8 கோடை பன்மலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்கு. இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக வர இருக்குங்க. அதாவது இதுவரைக்கும் கோடை பன்மலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம். நேர்களே வாங்க பேசுங்க உங்கள் கோடை பண்பலையில் அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோட ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் வனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கிக் கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.

0: தெள்ளு தமிழ்,
1: தெளிவான தமிழ்
0: அல்லது
1: தெரிந்த தமிழ்
0: அல்லது
1: தூய்மையான தமிழ்
0: அல்லது
1: தெவிட்டாத தமிழ்
0: அல்லது
1: தேன் தமிழ்
0: அல்லது
1: இனிமையான தமிழ்
0: அல்லது
1: போதையான தமிழ்
0: அல்லது
1: தீன் தமிழ்
0: தெள்ளு தமிழ்
1: தெளிவான தமிழ்
2: தெள்ளு

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் வனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள்.

0: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
1: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
1: மன்னா, அமர்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. நான் தர்பாரை முடித்துக் கொண்டு உடனடியாக ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று தலைமை தாங்க வேண்டும்.
2: அமைச்சரே, என்னை விட்டு விட்டு நீங்கள் மட்டும் சென்று நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறீர்களா?
1: மன்னா, அது உணவு திருவிழாவாக இருந்தால் உங்களையும் அழைத்துச் செல்லலாம். அது அறிவு திருவிழா. அறிவு திருவிழாவிற்கு அறிவுள்ளவர்களை தானே அழைத்துச் செல்ல முடியும். உங்களை எல்லாம் அழைத்துச் செல்ல முடியாது மன்னா.
2: அமைச்சரே, அப்படியானால் என்னை அறிவில்லாதவன் என்கிறீர்களா?
1: அதை எப்படி மன்னா நான் அவ்வளவு வெளிப்படையாக உங்களிடம் சொல்ல முடியும்?
2: ஓ, இந்த அமைச்சர் என்னை கோபப்படுத்த அமைச்சரே, இப்படியெல்லாம் பேசி என் கோபத்தை அதிகப்படுத்தாதீர்கள்.
1: மன்னா, நான் உங்கள் கோபத்தை அதிகப்படுத்தவில்லை, யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். அங்கே வருபவர்கள் எல்லாம் அறிவார்ந்த கருத்துக்களை செறிவாக பேசுவார்கள். பாவம், நீங்கள் வந்து அங்கே என்ன செய்வீர்கள்?
2: அமைச்சரே, அப்படி என்னதான் அறிவார்ந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் செல்கிறீர்கள்?
1: ஓ, அதுவா மன்னா? பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. அதனால் அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அவர் குறித்த சிறப்புகளையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எம் எஸ் சுவாமிநாதன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
2: அமைச்சரே, யாரை பார்த்து என்ன சொன்னீர்கள்? எனக்கா தெரியாது? கேளுங்கள், இந்தியாவின் தலை சிறந்த வேளாண் விஞ்ஞானியாக இருந்த ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் தான் பிறந்தார். இவர் தந்தை சாம்பசிவமோ ஒரு மருத்துவர். இவரும் மருத்துவராகி தந்தையினுடைய மருத்துவமனையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவரின் பெற்றோரின் ஆசையாக இருந்தது.
1: ஓ, சரி மன்னா.
2: ஆனால் 1942 வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சம் இவரை மிகவும் பாதித்தது அமைச்சரே. அதனால் வேளாண் துறையில் ஆராய்ச்சி செய்ய முடிவு. கோவை வேளாண் கல்லூரியில் இளநிலை பட்டமும் டெல்லியில் மரபணு பயிர்கள் குறித்த முதுநிலை பட்டமும் பெற்றார்.
1: ஓஹோ
2: அமைச்சரே, 1948 IPS அதிகாரியாக தேர்வானார் நம்முடைய எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்கள். ஆனாலும் அந்த பணியில் அவர் சேராமல் விவசாயம் தொடர்பாக பல ஆய்வு நிறுவனங்களில் பணியாற்றினார்.
1: ஆச்சரியம்தான் மன்னா, IPS பணிக்கு தேர்வாகியும் அதற்கு செல்லாமல் விவசாயத்தை பற்றி ஆய்வு செய்தாரா?
2: ஆமாம் அமைச்சரே, இந்தியாவில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இவர் முனைவர் பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் இவருக்கு வேலை கிடைத்தும் அந்த வேலையில் சேராமல் இந்தியாவில் விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு 1954 நாடு திரும்பினார்.
1: ஓ, வியப்பாக இருக்கிறதே மன்னா. சரி, இந்தியா வந்து என்ன செய்தார்?
2: இந்தியா திரும்பியவர் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வேளாண்மை துறையில் அரசு பணியில் சேர்ந்தார்.
1: அமெரிக்காவில் வேலையை விட்டுவிட்டு விவசாயம் செய்வதற்காக இந்தியா வந்து அரசு பணியில் சேர்ந்திருக்கிறார். வித்தியாசமான மனிதர் தான் மன்னா.
2: 1960 இந்தியாவில் மீண்டும் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது அமெரிக்காவில் இருந்து கோதுமை இறக்குமதி செய்ய அந்த காலகட்டத்தில் இந்தியர்களால் உணவு உற்பத்தி செய்ய முடியாது, பசியால் கொத்து கொத்தாக உயிரிழப்பார்கள் என்று பல நாடுகளும் கூறின. உலக நாடுகளின் இந்த கருத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதிக உற்பத்தியையும் 200% லாபத்தையும் சாதித்து காட்டினார். இதை அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கோதுமை புரட்சி என்று பாராட்டினார்.
1: உலக நாடுகளுக்கு எவ்வளவு ஒரு அறிவார்ந்த பதிலடியை கொடுத்திருக்கிறாரே மன்னா.
2: ஆமாம் அமைச்சரே, இது மட்டும் இல்லாமல் நெல் வகைகளை இந்தியாவில் அறிமுகம் செய்து நெல் விளைச்சலிலும் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்ததோடு நாட்டின் முதுகெலும்பான வேளாண்மை துறையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிரச் செய்தவர் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். இந்தியாவில் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்த நிலையை மாற்றி வேளாண் உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் நிலையையும் உருவாக்கி காட்டினார் அமைச்சரை.
1: சிறந்த சாதனை மன்னா.
2: இது மட்டுமா? 1988 எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை என்று ஒன்றை இந்தியாவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்ற ஆய்வு நிலையங்களில் பேராசிரியர், ஆராய்ச்சி நிர்வாகி, தலைவர் என பல பதவிகளை வகித்தார். மத்திய வேளாண் துறை செயலாளர், மத்திய திட்டக்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளிலும் இவர் இருந்திருக்கிறார் அமைச்சரே. ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பட்டினி இல்லாத இந்தியாதான் எனது கனவு என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாராம். கிராமப்புற மக்களின் மேம்பாடு, வேளாண்மை ஆராய்ச்சிக்கான கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வாழ்வோ விருது, ராமன் மகசசே விருது உட்பட தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் 40 மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் ஐயா அவர்கள். இதையும் தாண்டி உலகம் முழுவதிலும் உள்ள 38 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது அமைச்சரே.
1: மன்னா, நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு பிரமிப்பாக இருக்கிறதே
2: அமைச்சரே. 90 தாண்டியும் விவசாய துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்த ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அதனால் தான் இவரை பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கிறோம் அமைச்சரே.
1: அருமை அருமை மன்னா, ஐயாவை பற்றி நான் அறியாத பல செய்திகளை சொன்னீர்கள்.
2: சரியாக சொன்னீர் அமைச்சரே. உங்களுக்கு தெரியாத பல செய்திகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் தானே.

0: அதனால் மன்னா
1: நான் ஐயாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன். நீங்கள் இங்கேயே இருந்து அரண்மனையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள்.
2: என்ன
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: August 7
0: ஆயிரம் ஆண்டு பழமையான வங்காள இலக்கியத்தின் நாயகர்களில் ஒருவர்.
2: இந்தியா வங்காள தேசம் நாடுகளின் பன்முக சிந்தனையாளராக அறியப்படுகிறார்.
0: காந்தியை முதன் முதலாக மகாத்மா என அழைத்தவர் இவர்.
2: 1919 ஆங்கிலேயரின் துப்பாக்கி சூட்டை கண்டித்து
0: நைட்ஹுட்டை திருப்பி தந்தார்.
2: உலகில் 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் தந்த பெருமையை பெற்றார்.
0: கற்றலின் வழிமுறைக்கு அன்றே திட்டமிட்டு செயல்படுத்தினார்.
2: சாந்தி நிகேதனில் அதனை சாதித்து காட்டினார்.
0: இலக்கிய உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கீதாஞ்சலி படைத்தார்.
2: இவரை பற்றி சொல்லலாம் பக்கம் பக்கமாக,
0: இதமாய் செலுத்திடலாம் நினைவாஞ்சலியாக.
2: இவரை பற்றி சொல்லலாம் பக்கம் பக்கமாக,
0: இதமாய் செலுத்திடலாம் நினைவாஞ்சலியாக.
2: 1941
0: மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினம் இன்று.
2: ஹவார்ட் மார்க் 1 என்பது
0: முதன் முதலாக கட்டமைக்கப்பட்ட கணினி.
2: பிப்ரவரி 1944
0: ஹவார்ட் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்ட மின் இயந்திர கணினி.
2: தான் இயக்க வரிசையால் கட்டுப்படுத்தப்படும் கணக்கு பொறி.
0: ஹவார்ட் பல்கலைக்கழகமே பெயரிட்டது மார்க் 1 என்று.
2: இயந்திர பொறி கணினியை ஹவார்ட் ஐக்கனால் வடிவமைக்கப்பட்டது.
0: அமெரிக்க கப்பல் பிரிவினால் மே 1944 பயன்படுத்தப்பட்டது.
2: பின்னாளில் அப்பல்கலைக்கழகத்திற்கு அலுவல் பணிக்காக கொடுக்கப்பட்டது.
0: 1944
2: IBM நிறுவனம்
0: முதலாவது திட்டப்படுத்தப்பட்ட கணிப்பானை வெளியிட்ட நாள்
2: இன்று. முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்,
0: இந்தியாவின் மட்டைப்பந்து பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார்.
2: தான் விளையாடிய முதல் நிறைவு தலைமை தாங்கிய போட்டிகளில் சதம் கொண்டார்.
0: வலது கை பழக்க ஆட்டக்காரர்,
2: ஆஸ்திரேலிய அணியின் தலைமை பொறுப்பில் இருந்தார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஆட்டக்காரர் கிரேக் செப்பல் பிறந்த தினம் இன்று.
0: தண்ணீரின் வரலாறு என்றாலும்
2: தலைவர்களின் வரலாறு என்றாலும்
0: நாம் உடனடியாக நாடுவது
2: விக்கிபீடியாவைத்தான்.
0: நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்ட
2: விக்கிபீடியாவை உருவாக்கியவர்
0: ஜிம்மி வேல்ஸ்.
2: மாண்டிசோரி கல்வி முறையில் கற்று வந்த வேல்ஸ்
0: பொருளாதார படிப்பை முடித்த கையோடு
2: பங்கு சந்தையில் நாட்டம் கொண்டு
0: வந்த வருமானத்தில் நுப்பீடியா எனும் இணையதளத்தை தொடங்கினார்.
2: கட்டுரைகளை வெளியிடுவதில் பல சிக்கல்களை சந்தித்த ஜிம்மிக்கு தோன்றியது எண்ணம்,
0: யார் வேண்டுமானாலும் எழுதலாம்
2: திருத்தலாம் என்று.
0: இடம்பெற தொடங்கின
2: எண்ணிலடங்கா கட்டுரைகளும் தொகுப்புகளும்.
0: விளம்பரங்களே வரா விக்கிபீடியாவை தொடங்கிய
2: ஜிம்மி வேல்ஸ் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1966 நாகப்பட்டினம் திருக்குவளை சிற்றூரில்
2: முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர்.
0: தன் பள்ளி பருவத்தில் ஆர்வம் கொண்டார்
2: அன்னை தமிழ் மீது.
0: அதனால் உருவாக்கினார்
2: இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை.
0: அதன் வளர்ச்சியால் உருப்பெற்றது
2: அனைத்து மாணவர்களின் கழகம்.
0: தன் 14வது அக

0: அவையில் அடியெடுத்து வைத்தார்.
1: அரசியலில்
0: பின்னர் ஆனார்.
1: திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக
0: 5 முறை பதவி வகித்தார்.
1: தமிழக முதல்வராக
0: தமிழ் திரையுலகிலும் தடம் பதித்தார்.
1: தம் தனிப்பட்ட எழுத்துக்களால்
0: தூக்கு மேடை நாடகத்தின் போது
1: M.R. ராதா இவருக்கு அளித்த
0: கலைஞர் என்ற பட்டம்தான்
1: இன்றளவும் அவரின் அடையாளமாக திகழ்கிறது.
0: தமிழின் மீது தீராத காதல் கொண்டவரும்
1: முக்கியமான மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான
0: முத்துவேல் கருணாநிதி அவர்களின்
1: நினைவு நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 2018. எளிய மக்களின் எழில்மிகு படைப்பு,
1: எளிமையை எடுத்து காட்டும் கைத்தறி விரிப்பு,
0: எல்லோருக்கும் வாழ்வாதாரமாய் இன்றும் இருப்பு,
1: நெசவாளர்களின் வாழ்வு ஆதாரமாய் இருக்கும்
0: நெசவு தொழிலையும்
1: நெசவாளர்களின் பெருமையையும்
0: ஊக்குவிக்க 2015
1: அறிவிக்கப்பட்டது நாள் அன்று.
0: தேசிய கைத்தறி நாள் இன்று.
1: நெய்திடுவோம் தறியால் துணிகளை என்றும்
0: நேசத்தோடு அணிந்திடுவோம் கைத்தறி ஆடைகளை என்றும்
1: நெய்திடுவோம் தறியால் துணிகளை என்றும்
0: நேசத்தோடு அணிந்திடுவோம் கைத்தறி ஆடைகளை என்றும். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி, வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வலமறி இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: நேர்களே, பிரிய கோடி பண்பலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சுகமான காலை. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்குங்க. இன்னைக்கு தலைப்பு முதிர்ச்சியின் அடையாளங்கள். ஒரு மனிதரோட முதிர்ச்சி அப்படின்றது நம்ம எதை பொறுத்து சொல்கிறோம், முதிர்ச்சியோட அடையாளங்கள் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லவாங்க கோடி பண்பலைக்கு இன்னைக்கு காலையில 9 மணிக்கு.
2: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்

0: அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு
1: தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு. எதுவும் எளிதல்ல, ஆனால் எல்லாம் சாத்தியம். விடைபெறுகிறது சுகமான காலை. இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்கும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04 நிமிடம்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் அன்பு நேயர்களை சந்திக்கும் அவளோடு காத்திருக்கிறேன். நான் உங்கள் பெனசரி யோகானந்த். நல்ல ஒரு ஆகஸ்ட் மாச வெள்ளிக்கிழமை என் கையில் மைக்க கொடுத்த மாதிரி ஆகஸ்ட் மாதத்தோட கையில் மைக்க கொடுத்தா என்ன பேசும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேங்க. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றீங்களா? எல்லாம் உங்களுக்காக தான். சரி, ஆகஸ்ட் மாதம் என்ன பேசும் அப்படின்னு கேளுங்களேன். இந்த வருஷத்தில் 7 மாதத்தை 7 நாளை 7 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண மாதிரி என்னையும் வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுன்னு நினைக்கிறேன். என்ன இத்தனை ஏழை வீணடிச்சிருக்கோமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூட்டி கழித்து பாருங்களேன், கணக்கு கரெக்டாக வரும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காலம் கூடி வரட்டும், கணியட்டும், இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. இறங்கினா தானே ஆழம் தெரியும். எட்டி பார்த்துட்டே நின்னா நாம் வளர்றதுக்கான வாய்ப்பும் எட்டியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற இந்த ஆழமான விஷயத்தை காதில் காலை நேரத்தில் போட்டுட்டு போலாமா மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள் முழுக்க வீட்டில் பேசிக்கிட்டே இருந்தாலும் இப்போ ஊர் முழுக்க என் பேச்சை கேட்க போகுதே அப்படின்ற பரவசத்தில் வர்றவங்களுக்காக தான் பண்பலையில் பரிச்சயம் இல்லாத புதிய குரலுக்கான நிகழ்ச்சி. புதுசா பேச வர்றவங்களுக்காக வாங்க, இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு உங்களுக்காக தான் காத்திருக்கிறது கோடை பண்பலையின் எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29. அடடா, இன்னொரு எண்ணையும் இருக்கே மறந்துட்டனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக 290 333 கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 0 45 42. வாங்க முதல் நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள் மேடம்.
0: சரிங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேனி மாவட்டத்துல தேவன் பேசுறேன் மேடம். தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் மேடம்.
0: சரிங்க, எங்க நிக்கிறீங்க தேவன்?
3: மேடம் ஜேசிபி வண்டி ஓட்டிக்கிறேன் மேடம்.
0: அப்படியா, நிப்பாட்டிட்டு தான் பேசுறீங்களா?
3: இல்ல மேடம், ஓடிட்டே இருக்கு மேடம். ஓனர் ஒரு பக்கம் நிக்கிறாப்ல நிப்பாட்ட முடியாது மேடம்.
0: பாடுறா, ஓனரை ஒரு பக்கம் சரி பண்ணிட்டு நான் வந்து பாடலும் கேட்கணுங்க அப்படின்னு உங்க மகிழ்ச்சிக்காகவும் பேசுறீங்க. சரிங்க சரிங்க, பார்த்து ஓட்டுங்க. தேவன், என்ன பாடல் வேணும்
3: மேடம்? எனக்கு வந்து இந்த விஸ்வாசம் படத்துல மேடம், அஜித் சாங் மேடம், அஜித் ஃபேன் மேடம் நானு.
0: ஓ
3: மேடம், அதுல இருந்து கண்ணான கண்ணே
0: நீங்க சாஞ்சிராம ஓட்டுங்க. சரிங்களா சரிங்களா, சாஞ்சிராம ஓட்டுங்க. நிறைய பேசணும்னு ஆசை இருந்தாலும் உங்க ஓனர் வந்து என்னை திட்டுவாரேன்றதுக்காக பாடல் கொடுக்குறேன் இப்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
7: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.

0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில சமயங்களில் நமக்கு சில குறைகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். பாருங்க சார், எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய குறை வாச்சு போச்சு. பாருங்க, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான். பாருங்க, எனக்கு மட்டும் அந்த பணம் வர வேண்டியது வரவே மாட்டேங்குது. இப்படி ஏதாவது ஒரு குறையை பற்றி நம்ம ரொம்ப நிறைவாக நினச்சிக்கிட்டே இருப்போம். நிறைய நேரம் குறையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு வேடிக்கையான தேரி, கொஞ்சம் அது கிண்டலாக கூட இருக்கும். மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், மைனஸ்னால் உங்களுக்கு தெரியும், கழித்து இல்லாமல் போகிறது, கழித்து காட்டுறது மைனஸ். மைனஸ் எப்போவுமே மைனஸாக இருக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இட் இஸ் எ ப்ளஸ் அப்படின்னு கிண்டலாக சொல்வாங்க. மைனஸ் இஸ் ஆல்சோ எ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கழித்தல் கூட்டலாகிவிடும். நமக்கு என்ன இல்லையோ அதுவே நம்முடைய வெற்றிக்கு கூட காரணமாயிடும். நம்புவீங்களா? இப்போ சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ஒரு குறை. உடம்பில் வந்து இன்சுலின் சுரப்பு ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை சமனப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா அது ஒரு குறை, அது நோய் அல்லங்க, அது ஒரு குறை. ஆனால் ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா, இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் தனக்கு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றம், எமோஷனல் பேலன்சிங், அதாவது உணர்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற ஒரு நெறிமுறைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப வருஷம் கூட இருப்பாங்க. 60 வாழ வேண்டியவங்க கூட 70-80 வாழ முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த குறை, அதாவது மைனஸ், அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு, நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு துணை ஆயிடுச்சு. நம்புறீங்களா? இதை தான் இதுலேருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எங்கிட்ட சந்திக்கிற பல பெற்றோர்கள், என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளவோ மாற்றி மாற்றி அடித்து பார்த்துட்டோம், டியூஷன் வச்சுட்டோம், அந்த பயலுக்கு அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன், ஆனால் பள்ளி கொடுத்து படிப்பே வரலைங்க, இவன் எங்கே உருப்பிட போகிறான் சொல்லுங்கள், இந்த பயலுக்கு படிப்பே வரமாட்டேங்குதுன்னு. தயவுசெய்து நான் பெற்றோருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்கள் பிள்ளை படித்தா நல்லது தான், படித்தா முன்னுக்கு வரலாங்கிறது சராசரி விதி, ஆனால் படிக்காட்டியும் முன்னுக்கு வரலாங்கிறது எக்ஸப்ஷனல் விதி. தெரியுங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேர் படிக்கலேங்கிறதே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். நம்புவீங்களா? சில பேர் படிக்கலேங்கிறதே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். கொஞ்சம் சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கிண்டலான கதை முதல்ல சொல்லுவாங்க. ஒரு சர்ச்சில் ஒரு புதுசாக ஒரு ப்ரீஸ்ட் நிர்வாகத்துக்கு வந்தாராம் ஒரு பாதிரியார். அவர் வந்து எல்லாரும் நல்லா படித்தவங்களாக தான் இருக்கணும், எழுத படிக்க தெரியாதவங்களாம் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடாது, வேலை இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாராம். இது வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி இது. அப்போ அந்த சர்ச்சை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருப்பான் பாருங்க ஒருத்தன், அவனை கூப்பிட்டு உனக்கு எழுத படிக்க தெரியுமா, கையெழுத்து போட தெரியுமா அப்படிலாம் கேட்டிருக்கார். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கன்னா, அப்போ நீ வேலை பார்க்க முடியாது, உனக்கு நான் 2 டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு. அவன் ஒரு எரிச்சல் பிடிச்சவன், ஆமாம் இதை போய் யார் படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, என்னால் படிக்க முடியாதுங்கன்னா, அப்போ வேலையை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் அப்படின்ட்டு உன் போயிட்டான். அங்கேருந்து நடந்து ரொம்ப தூரம் வந்திருக்கிறான், யோசிச்சு பார்த்துட்டு இனி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு. சர்ச்சை விட்டு வெளியே வந்தவுடனே அவனுக்கு சிகரெட் பிடிக்கணும்னு தோணியிருக்கு. சிகரெட்டு பக்கத்தில் கடையே இல்லை, எங்கே பார்த்தாலும் நடந்து நடந்து நடந்து நடந்து ரொம்ப தூரம் வந்து கடைசியாக ஒரு சிகரெட் கடையில் கண்டுபிடிச்சி சிகரெட் வாங்கினவன் யோசித்தான், இந்த சர்ச்சுக்கு எவ்வளோ பேர் வராங்க, வெளியில் போகிறவங்க சிகரெட் வாங்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு சிகரெட் கடை வச்சுவிட்டான், சின்னதாக ஒரு கடை. அந்த கடை டெவலப் ஆச்சு, வியாபாரம் ஆச்சு, பெருசாச்சு, பணம் வந்தது. அங்கே கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தான்னா ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன், பெரிய பணக்காரன் ஆயிட்டான், பயங்கர பணம் சேர்த்துட்டான் அந்த கடையில், வியாபாரத்தில் பெரிய பணம் சேர்ந்து போச்சு. அப்போ ஒரு பேங்க்லேருந்து ஒரு மேனேஜர் அங்கேருந்து வந்து இவனை பார்த்து, நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கிறீங்க, எங்கள் பேங்க்கில் டெபாசிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்து அந்த மேனேஜரை எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்கன்னார். ஏய், இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதுன்னு. ஏன் கையெழுத்து போடுன்னு சொன்னால் கொண்டுருவேன் கொண்டு வந்தேன். ஏன் எனக்கு

0: மட்டும் கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தது, நான் இந்நேரம் கூட்டி பெருகிட்டு உட்காந்துருப்பேன் சர்ச்சில், தெரியுமா உனக்கு? எனக்கு மட்டும் கையெழுத்து போட தெரிஞ்சிருந்தது, இந்நேரம் மறுபடியும் நான் சர்ச்சில் கூட்டிகிட்டு பெருகிட்டு உட்காந்துருப்பேன், தெரியுமா உனக்கு? இது என்ன அர்த்தம்? அவனுக்கு எது மைனஸ்னு நீங்கள் சொன்னீங்களோ, எது அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்களோ, அதுதான் வந்து அவனுடைய வாழ்வில் பெரிய வெற்றியாச்சு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
10: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே. பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு முதிர்ச்சியின் அடையாளங்கள். முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குது. தோற்றமா, நம்மளுடைய பேச்சா, இல்ல பக்குவமான மனநிலையா? இந்த லிஸ்ட்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க? முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்னென்ன? காலை 9 மணிக்கு மறக்காம வந்து சொல்லுங்க. புதுமுகங்களோடு மனதோடு ராகம், வாங்க பேசலாம். வணக்கம்.
13: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
13: என்னோட பேர் ஆரோ மேம்.
1: என்னமா?
13: ஆரோ.
1: ஆரோ?
13: ஆமாங்க.
1: சரி, எங்க இருந்து?
13: திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன்.
1: திண்டுக்கல்ல இருந்து? சரிங்க சரிங்க. நம்ம
13: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ஆ, நல்லா இருக்கோங்க. ஆரோ, புதுசா இருக்கு இந்த பேரு?
13: புதுசா? நான் சாட்டா சொல்லிருக்கேன் பேர் நேம்.
1: அப்படியா, முழு பேர் என்ன?
13: ஆரோக்கியம்மாள்.
1: ஆரோக்கியம்மாள், இது கூட சூப்பரா இருக்கு. சரிங்க.
13: என்னோட தெய்வம், தெய்வம்.
1: சரிங்க, ஷார்ட்டா சொன்னாலும் அது லேட்டஸ்டா சொல்ற மாதிரி இருக்கு, அது ஒரு ஸ்டைலா இருக்கு. ஆரோ,
13: ஸ்டைலா இருக்கு.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆரோ?
13: சவுத் சைட் பார்க்கேங்க மேம்.
1: சரிங்க.
13: இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்.
1: இன்னைக்கா?
13: ஆமாங்க மேம்.
1: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன ஸ்வீட் செஞ்சு தந்தாரு வீட்ல?
13: ஸ்வீட் நான் தாங்க மேம் செய்யணும்.
1: அப்படியா? ஏன், அவங்கள செய்ய கூடாதா?
13: மத்தவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம தான் செய்யணும்.
1: செய்யணும் அப்படின்னு விதி இருக்கு இல்லையா?
13: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, இன்னைக்கு ஆடி வெள்ளி வேற, என்ன ஸ்பெஷல்?
13: இன்னைக்கு சாம்பார் தாங்க மேம்.
1: சாம்பார் தான். சரிங்க. ஆரோக்கியமா ஆரோக்கியமா சாப்பிடுறாங்க. என்ன பாட்டு வேணும்?
13: விடுதலை படத்துல இருந்து காட்டும்.
1: சரி, உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பூக்கிறது.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வளமறி இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கும் மனதோடராகும்.
7: நேரம் காலை 8:31. புதிய நேயர்களோடு மனதோடு ராகம் வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் அங்கயா?
8: முரளிதரன்.
7: முரளிதரன், எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
8: பரமக்குடி.
7: பரமக்குடி.
8: ஆமா.
7: சரிங்க. எப்படி இருக்கு பரமக்குடி?
8: சூப்பரா இருக்கு மேடம். வெயில் இல்ல, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு.
7: மழை வரும்னு சொல்லிருக்காங்களே
8: இன்னைக்கு.
7: சரிங்க. தென் மாவட்டத்துக்கெல்லாம் மழை இன்னைக்கு இருக்கு, பலத்த காற்றுடன் மழை. அதனால கொடை எடுத்துட்டு போங்க, எங்க போனோம்னாலும் சொந்தமா வாங்கி கொடை எடுத்துட்டு போகணும். சரிங்களா முரளிதரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பரமக்குடி? ஓ, சரியான ஆளு இன்னைக்கு வந்திருக்காருங்க. தேசிய கைத்தறி தினம் இன்னைக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பெருமைப்படுத்தும் தினம் தான் இன்னைக்கு, தேசிய கைத்தறி தினம். சரிங்க. என்ன பாட்டு வேணும்?
8: கருப்பா படத்துல இருந்து கருப்பா பாடல்.
7: சரிங்க. உங்களுக்காக கோடை பண்பலை 100.5

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612, கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிறைவு வெற்றிலை பாக்கு திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு
2: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட

0: ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: நேரம் காலை 8:40. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று புதுமுகங்களோடு வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விருதுநகர் முத்துலட்சுமி.
4: என்ன
2: பண்ணிட்டு இருக்கீங்க? முதல் முறையா பேசுறீங்களா? ஏன் இத்தனை நாள் பேசல?
4: ரொம்ப
2: சரிங்க, இது என்ன ஒம்பா போச்சு அப்படின்றீங்களா? முத்துலட்சுமி என்ன பண்ணிட்டு
4: இருக்கீங்க?
2: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சரி, வேற வேலை ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற வேலை ஏதாவது பண்ணலாம், வீட்டில் தானே இருக்கோம்
4: அப்படின்னு.
2: ஓ, தையல் கலைஞரும் கூட. சரிங்க, முத்துலட்சுமிக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. ஏதோ சொல்ல வரீங்க, நான் வந்து அப்படி இடையில வழி மறைச்சேன்.
4: உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ஆசை.
2: அப்படியா? ரொம்ப சந்தோஷம் முத்துலட்சுமி, நான் உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி அதவே நினைங்க. சரிங்க, முத்துலட்சுமிக்கு என்ன பாட்டு வேணும்? முட்டைக்கலக்கி. சரி, போட்டு கொடுங்க. வீட்டுல இப்ப நாங்க போடுறோம் பண்பலையில.

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
4: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு முதிர்ச்சியின் அடையாளங்கள். முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். இப்போ இல்லைங்க, காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில் திடீர்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா 4 வெள்ளை முடி தெரியுதே, இதுதான் முதிர்ச்சியின் அடையாளமோ, வயசாயிருச்சோ அப்படின்லாம் நினைப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலை 9 மணிக்கு சொல்ல வாங்க, முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்னென்ன? இன்னைக்கு மனதோடு ராகம் அன்பு அறிமுகங்களோடு வாங்க பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கங்க.
4: யார் பேசுறீங்க?
5: நான் ஈரோடு மாவட்டங்க கோலப்பலூர்ல இருந்து சரோஜா பேசுறேங்க.
4: சரோஜா?
5: ஆமாங்க.
4: சரிங்க. சரோஜா தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அபிநய சரஸ்வதி, தெரியுமா?
5: தெரியுங்க.
4: தெரியாம இருக்க முடியுங்களா அப்படின்றீங்களா?
5: சரிங்க.
4: சரி, அதனால வந்து உங்களையும் சரோஜா தேவியும் பிரிக்கிறதுக்காக வந்து சரோஜா தேவி அவங்க, நீங்க சரோஜா.
5: ஆமாங்க.
4: சரிங்க. நீங்க வீட்டுல நடிக்கிறதெல்லாம் உண்டா? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்.
5: எதுனா பேட்டி?
4: சரி, அதனால நடிக்க கூடாது அப்படிதானே? ஆமாங்க, வயசு ஒரு காரணங்க அப்படின்றீங்க. சரி சரோஜாமா, ரொம்ப அழகா பேசுறீங்க. இவ்வளோ பெரிய உற்சாகம் இன்றைய தலைமுறையினர்கிட்ட கூட இருக்காது. சரிங்க, இன்னைக்கு இணைப்பு பிடிச்சு பேச வந்துட்டீங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
5: ஏதோ ஒரு பாட்டு போட்டுருங்க. நான் எங்க புள்ள பேர் சொல்லட்டுங்களா? புள்ள பேர்
4: சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
5: எங்க புள்ள பேர் ரம்யாங்க, எங்க மருமகன் பேரு இளங்காங்க, எங்க பேத்தி பேர் சகானா, எங்க வீட்டுக்கார பேர் மாதேசுங்க.
4: அப்பா, கடைசியா வீட்டுக்காரர் வந்துட்டாரு. இப்ப உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தினருக்காகவும் பாடல் வருது, கேளுங்க சரோஜாமா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
2: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
3: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
2: எல்லாமே டாப்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பண்பலை 100.5 சைபால்.
8: முகத்தில் கருவா சைபால், சொரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால்
6: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்ல, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்துல சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுத போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுத போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிக்கிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார்.

0: கழுத போயிட்டது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும் பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது, படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும். ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியை சினிமாவில் பார்க்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறதில்ல. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா, அந்த பக்குவம் வந்துவிட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவார்
3: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வலமறி இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
5: இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 5 பேர் பேசினாங்க. 5 பேரும் வேற வேற மாவட்டத்தில இருந்து, அதுவே பெருமகிழ்ச்சிங்க. இனிய அறிமுகங்களோடு அளவலாவி நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன், உங்கள் பனசரி யோகானந்த்.
6: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கிய மனதோட ராகம்.

நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. கோடி பண்பலை 100.5. 10 மணிக்கு வெளியே வராத வெளிச்சங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினராக உமாசங்கர் அவர்கள். இனி கோடை பண்பலை 100.5 காத்திருக்கிறது வானவில் முதிர்ச்சியின் அடையாளங்கள். முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசவியில் மலரும் ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: நேயர்களின் என்ன கருத்துக்களோடு வண்ணம் பெறும் வானவில் இன்று நீங்கள் பேச தந்திருக்கக்கூடிய தலைப்பு முதிர்ச்சியின் அடையாளங்கள். முதிர்ச்சி என்பது வயதை பொறுத்ததா, அல்லது தோற்றத்தை பொறுத்ததா, அல்லது தலை நரையை பொறுத்ததா? ஒரு மனிதர் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதை எதை குறித்து அடையாளப்படுத்துகிறோம்? முதிர்ச்சிக்கு அடையாளங்கள் எவையெல்லாம்? உங்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் இன்றைய வானவில் நிகழ்ச்சிக்கு. முதிர்ச்சியின் அடையாளங்கள் சொல்ல வரலாம். அறிமுக நேயர்களுக்காக 2424224, மகளிருக்காக 2424229, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424226 மற்றும் ஒரு எண் 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42. நேயர்களின் கருத்துக்களை இங்கே வரவேற்க காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன்.
7: வணக்கம் நேயர்களே.

0: இந்த மாதிரி இருக்கிறது கூட ஒரு வகையில் முதிர்ச்சியினுடைய அடையாளமா அப்படின்னு சந்தேகம் வரத்தான் செய்யுது. முதல்ல எந்த முதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம். பியூலா வேற இப்படி ஒரு கேள்வியை வச்சுட்டு போயிருக்காங்க, எது முதிர்ச்சி அப்படின்னு. நரை விழுந்திருக்கு அந்த முதிர்ச்சியாக நிகழ்ச்சியை கேட்குறது, ரொம்ப வயசானவராக இருக்காரே அந்த முதிர்ச்சியாக நிகழ்ச்சியை கேட்குறது, அது இல்லை. அந்த முதிர்ச்சியை பற்றி நாம் நிகழ்ச்சியில் பேச போகிறதில்ல. இது மன முதிர்ச்சி. ஒருத்தர் மன முதிர்ச்சியோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நிகழ்ச்சி கேட்குது. ரொம்ப சின்ன பையனாக இருக்காருங்க, ஆனால் பாருங்கள் எவ்வளோ முதிர்ச்சியோடு பேசுகிறாருன்னு அப்படின்னு சில இடங்களில் பார்த்துருப்போம். இன்னும் சில இடங்களில் ரொம்ப இவ்வளோ வயசாகிருச்சு ஆளுக்கு முதிர்ச்சியே இல்லையங்க அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். அப்போ முதிர்ச்சிங்கிறத வயசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை. இது பல இடங்களில் ஒருத்தர்கிட்ட இருந்து வெளிப்படும். எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி சொல்கிறோம், எப்படி கேட்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த முதிர்ச்சியினுடைய அடையாளங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதிர்ச்சியினுடைய அடையாளமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருக முதல் நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முத்து.
0: சொல்லுங்க பேச்சு முத்து.
1: அதாவது முதிர்ச்சியின் அடையாளமா நான் நினைக்கிறது என்னன்னா சார், அதாவது பக்குவப்படுதல் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த அதாவது கோபத்தையும் மனக்கசப்புகளையும் மனசுல வைக்காம மன்னிக்கும் குணம் தான் முதிர்ச்சியின் அடையாளமா நான் நினைக்கிறேன்.
0: நன்றிங்க பேச்சு முத்து நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: ரவிச்சந்திரன்.
1: காங்கேய மோளப்பாளையத்தில இருந்து ரவிச்சந்திரன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரவிச்சந்திரன், சொல்லுங்க.
1: முதிர்ச்சியின் அடையாளங்கள்: வெற்றிக்கு கர்வப்படுவதும் இல்லை, தோல்விக்கு கண்ணீர் சிந்துவதும் இல்லை. வெற்றி நிரந்தரமில்லை, தோல்வி தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்ளும். மாற்றானை மாற்ற முயற்சி செய்யாமல் தன்னையே மாற்றிக்கொள்ளும். பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிவால் தூக்க பார்க்காமல் பிரச்சனைகளை எல்லாம் அறிவால் தூக்கி பார்க்கும். அல்லிடத்து மட்டுமல்ல, செல்லிடத்தும் சினம் காக்கும். எதிரியாயிருந்தாலும் எதிரில் இருப்பவன் சொற்களுக்கு செவி கொடுக்கும். முன்னாடி வரும் விமர்சனங்களை தன்னை பார்க்கும் கண்ணாடியாக்கிக் கொள்ளும். உடலுக்கு முதிர்ச்சி வந்தால் தள்ளாடும், மனதுக்கு முயற்சி வந்தால் நிதானப்படும். நன்றி.
0: அருமையா சொல்லியிருக்கீங்க. உடலுக்கு முதிர்ச்சி வந்தால் தள்ளாடும், மனதிற்கு முதிர்ச்சி வந்தால் பக்குவப்படுமா? ரொம்ப அருமை ரவிச்சந்திரன், நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:10.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
13: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி வருக. அடுத்த நேயர்.
14: வணக்கங்க, சிவகாசியிலிருந்து அமுதா.
0: சொல்லுங்க சகோதரி.
14: அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் வேதனைப்படுத்தாம நம்மளும் வேதனை இல்லாம புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு பேர் தான் முதிர்ச்சி. இதுக்கு வயசுலாம் தடை கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட காரணம் கண்டுபிடிச்சு, நியாயம் கண்டுபிடிச்சு போராடாம சரி சரின்னு போறதுக்குதான். புரிஞ்சு நடந்துக்கணுங்க. புரிஞ்சு நடந்துகிட்டா அதுக்கு பேரு தாங்க முதிர்ச்சி.
0: நன்றிங்கம்மா. மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம் நிகழ்ச்சியில. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
15: வணக்கம் சார்.
0: வணக்கம் சகோதரி. யாருங்கம்மா?
15: கம்பத்துல இருந்து ஷர்மிளா பேசுறாங்க சார்.
0: சொல்லுங்க ஷர்மிளா.
15: என்னோட வாழ்க்கையிலங்க சார், முதிர்ச்சியின் அடையாளமா நாங்கள் அதுரை வந்து பக்குவம் அடைஞ்சிட்டோம் சார்.
0: பக்குவம்,
15: பொறுமை, சகிப்புத்தன்மை. இந்த 42 வயதுல எடுத்து நடைமுறையில கொண்டு வந்தேன் சார். அதுவே என்னோட முதிர்ச்சியா நினைக்கிறேன் சார்.
0: பக்குவம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுங்களா?
15: பக்குவம் தான் சார், ஆரம்பத்திலாம் ரொம்ப

0: நிதானம்லாம் கோபம் வரும். இப்போ வந்து நிதானம் அடைஞ்சிட்டேன்
1: சார்.
0: இப்போ எனக்கு என்னையே யாரும் சாட்சிக்கு சொல்ற ஒரு சொல்லா இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாம என்னோட வாழ்க்கை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன் சார்.
1: நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு.
0: மனசளவுல உடஞ்சு இருந்தேன், இப்ப எல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டேன் சார். இப்போ வாழ்க்கை முன்னேறி போய்கிட்டே இருக்கேன்.
1: உணர்வுகளை நிர்வகித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் வந்து முதிர்ச்சியினுடைய அடையாளமாக நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கிறோம். நிகழ்ச்சி வந்தமைக்காக நன்றி உங்களுக்கு. நேரம் 9:15.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.

0: முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற கேள்வியோடு இன்றைய கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்
1: ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நடைபெறுவது சேலம் வேம்பிடிதாளத்திலிருந்து நடவான் ஐயா.
0: சொல்லுங்க.
1: இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை உயிரினமும் மகிழ்ச்சியாக வாழத்தான் படைக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் துன்பம் வந்துருச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போறா துவண்டு போறா. இந்த துன்பம் வந்து அனுபவத்தின் முயற்சியை கொடுக்கும் பின்னால இதுக்கு போய் அழட்டிக்கலாமா? எத்தனையோ துன்பத்தை பார்த்துட்டோம். நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ துன்பத்தை தூர தள்ளிட்டு மகிழ்ச்சிக்காக நாம வாழக்கூடிய வாழ்ந்துதான் முயற்சியின் அடையாளம் நான் சொல்லுவேன்.
0: நன்றிங்க, ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். தேனியிலிருந்து அர்ஜுனி மாடசாமி ஐயா.
0: தேனியிலிருந்து
2: அர்ஜுனி மாடசாமி.
0: சொல்லுங்க மாடசாமி.
2: அனுபவமே முதிர்ச்சி ஐயா.
0: அனுபவத்தினால முதிர்ச்சி ஏற்படும். மாடசாமி கேக்குறீங்களா? அனுபவம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அதனால் முதிர்ச்சி ஏற்படும். அந்த முதிர்ச்சியினுடைய அடையாளமாக நம்ம எதை சொல்லலாம்? இதுதாங்க முதிர்ச்சியோட அடையாளம் அப்படின்னு எதை சொல்லலாம்?
2: முதிர்ச்சியோட அடையாளம் வந்து நம்ம வாழ்க்கையோடைய அனுபவம் தான் நம்ம.
0: நன்றிங்க மாடசாமி. அடுத்த முறை நல்லா சிறப்பாக முயற்சி பண்ணுங்க. வருக அடுத்த நேயர்
3: ஐயா. வணக்கங்கய்யா.
0: வணக்கங்கய்யா.
3: சேலம் இட்டாபுதூர் மலராஜாங்கய்யா.
0: வாங்க ராஜா.
3: முதிர்ச்சியின் அடையாளங்கள் வந்து நமக்கு சிக்கனங்கய்யா, சிக்கனத்தை தான் நமக்கு சொல்லி தருவாங்க. இருக்கும்போது ஆடாத, இல்லாதும் போது வாடாத, சிக்கனமா இருக்குன்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த வழியில் தான் போயிட்டு இருக்கேன்.
0: நன்றிங்கய்யா. எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து திரைப்படங்கள்ல வசனங்கள் கூட வரும், பணம் இல்லைனா நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறதுல, பணம் இல்லை என்றால் நிம்மதியாக சாகக்கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி இந்த பொருளாதார ரீதியான முதிர்ச்சி அப்படிங்கிறது சிக்கனம்தான் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வருக அடுத்த நேயர்
4: ஐயா. காலை வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் ஈரோடு சூரம்பளத்து இளங்குவங்கய்யா.
0: சொல்லுங்கய்யா.
4: அதாவது அனுபவம் என்னை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ச்சி அப்படின்னும் போதுவா முதிர்ச்சினாவா அனுபவம். நாலு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். நாலு விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள், நாலு விஷயம் தெரிஞ்சு அது சொல்லக்கூடிய அளவு பக்குவம் வந்துட்டாவே முதிர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு பணம் போட்டுக்கிறோம், முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, இந்த வாங்கிக்காங்க வங்கியில இருந்து முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பணம் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு, விளைஞ்சிருச்சு, ஒரு பயிர் விளைஞ்ச மாதிரிதான். முதிர்ச்சிங்கிறது நாலு விஷயங்களை தெரிஞ்சு வச்சு சொல்லணும்.
0: இல்லைங்க, இல்ல, நாலு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது அனுபவம் ஆயிரும். அனுபவம் ஏற்பட்டுட்டா அதை முதிர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த

0: முதிர்ச்சியினுடைய அடையாளமாக நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னு தான் நிகழ்ச்சியில கேக்குறோம். அடையாளம் என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயங்களை நாலு பேர்கிட்ட நல்ல விதமாக கேட்கிறது அப்படின்னு நீங்க சொன்னதாக நாங்கள் எடுத்துக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நன்றி. உங்களுக்கு நேரம் 9:20.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேரம் 9:22. வருக அடுத்த நேயர் முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற தலைப்போடு இன்றைய வானவில் நிகழ்ச்சி. இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக
7: வணக்கங்க ஐயா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராணி வட்டம் விளங்குளம் அண்ணாநகர்லேருந்து எஸ் செல்வராஜுங்கய்யா.
6: சொல்லுங்க செல்வராஜ்.
7: அதாவதுங்கய்யா, எனக்கு 70 வயசு ஆகுது. என்னுடைய பக்குவம், என்னுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல அடக்கம், நல்லதே நினைக்கிறேன், நல்லதே செய்கிறேன், அதுதான் அந்த முதுமைக்கான வளர்ச்சியும் கூட அதுதான் நல்லது.
6: பக்குவம்னா என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கய்யா.
7: அதாவது
6: உணர்வுகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தி வெளியிடணுமோ அப்படி வெளியிடணும் அப்படிங்கறத பக்குவம் அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறோம் செல்வராஜ். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
8: குள்ளக்கா சித்ராமணிக்கு பேசுறேங்க.
6: சொல்லுங்கம்மா.
8: முதிர்ச்சியின் அடையாளம் ரெண்டு விதமா நான் சொல்றேன். ஒருத்தர் பேசுறதுல பேசி மட்டும் நாங்க முதிர்ச்சி ஆகணும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் என்ன பண்றாங்க, சின்ன பசங்க கூட இன்னைக்கு அடைய நல்லா அழகா பேசுறாங்க பெரியவங்களாட்ட. அதை பார்த்து நாமளே கத்துக்கணும். குழந்தைகளும் இந்த அளவு பேசுதே, நாம பெரியவங்க எந்த அளவுக்கு நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இது வரணும். ரெண்டாவது வந்து இந்த வயசானவங்க ரோட்ல போய் நின்றுட்டு பேசுறது பார்த்தா வயசானவங்களாட்டவே பேசுறது இல்ல, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. பொம்பளை இருக்கிறாங்க, அக்கம் பக்கம் எல்லாம் இருக்கிறாங்களே நினைக்கிறதே இல்லை. ரோட்ல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குதுங்க, எங்களுக்கு பாக்குற கஷ்டமா தெரியுது. ரோட்டுக்கு போனா
6: ஒருத்தருடைய வந்து உணர்வுகளை வந்து ஒருத்தருடைய மனசை வந்து கண்ணாடியாக வெளிப்படுத்தக்கூடியது அவர்களுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் முதிர்ச்சி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க வேண்டுகோள் வச்சதாக எடுத்துக்கிறாங்கம்மா. வருக அடுத்த நேயர். வணக்கம்.

0: இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம்
0: ரவீனா.
1: சொல்லுங்க ரிஃபாயா.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் ரிஃபாயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா.
1: சொல்லுங்கம்மா.
0: முதிர்ச்சிங்கிறது வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது. மன்னிக்கும் குணம் அவங்களுக்கு வந்துடும். அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் அந்த முதிர்ச்சி அப்படிங்கறத அதை மன்னிக்கணும் குணம். ரெண்டாவது நல்ல மாற்றங்களை நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சில பேர் வந்து நல்ல நல்ல விஷயங்களை நிறைய அறிவியல் வளர்ச்சியே வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல சொல்லிட்டு மாறாம இருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களை மாற்றங்களை ஏத்துக்கிறதுதான் மன முதிர்ச்சின்னு நான் நினைக்கிறேன்.
1: நன்றிங்கம்மா. நீங்கள் சொன்னதில் நிதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை நிகழ்ச்சியினுடைய கருத்தாக நாங்கள் எடுத்துக்கிறோம். நேரம் 9:25.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி

0: நன்றிங்கம்மா. நீங்கள் சொன்னதில் நிதானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை நிகழ்ச்சியினுடைய கருத்தாக நாங்கள் எடுத்துக்கிறோம். நேரம் 9:25.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர், முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி இது வானவில்.
1: ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பண்பலை ஊடகம். ஐயா வணக்கம்.
0: வணக்கம் முத்தூர் முத்துராமன்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் முத்துராமன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, அருமையா இருக்கிறோம். முதிர்ச்சியின் அடையாளங்கள் பாத்தீங்கன்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. போதும்னு நினைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடறோம். எல்லாமே போதும் அப்படின்னு நினைக்கணும் முதல்ல.
0: எந்த விஷயத்துல?
1: எல்லா விஷயத்திலையும், எந்த விஷயத்திலையுமே நம்ம போதும்னு நினைக்கணும் ஐயா. எல்லாம் மற்றவங்களுக்காக வாழ நினைக்கணும் முதல்ல. மற்றவங்களுக்காக நம்ம வாழுவோம் அப்படிங்கறது மாதிரி
0: நினைக்கணும்.
1: நமக்காகவே வாழணும்னு நினைச்சோம்னா கஷ்டமா தான். அப்புறம் பாத்தீங்கன்னா, முதிர்ச்சிக்கு வயசு வரம்பு தேவையில்லைங்கய்யா, இளம் வயதிலே வரலாம்.
0: அருமை.
1: சூரிய வம்சம் படத்துல பாத்துருக்கீங்க, அந்த பேனா இங்கு வந்து பட்டுறோம் அந்த பையன் சட்டையில. பரவாயில்லைங்க, நீங்க தெரியாம தானே பட்டுங்க. இது யாரோட, அதாவது அந்த இடத்துல சொல்லுவாங்க, இது யாரோட பிள்ளை அப்படின்னு கேட்டா, அந்த சிந்தராசோட பிள்ளைங்க, அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நன்றிங்க முத்துராமன். மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லது வாழ்க்கை என்பது நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, நம்மை சேர்ந்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அப்படின்னு சொன்ன விஷயம்தான் நினைவுக்கு வருது. வருக அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார். காலை வணக்கம். சிவகாசியில இருந்து கார்த்தி செல்வி பேசுறேன் சார்.
0: கார்த்தி செல்வி, சொல்லுங்க சகோதரி.
2: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாளா பேசணும்.
0: மகிழ்ச்சி.
2: அப்புறம் இது இன்பத்திலையும் துன்பத்திலையும் சமநிலை சம மனநிலையோட இருக்கிறதான் நான் முதிர்ச்சின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம துன்பத்துல மனம் தளராம நிதானமா தன்னோட முடிவுகளை, அந்த துன்பத்துக்கான தீர்வை கண்டுபிடி காண்கிறதுதான் வந்து நினைக்காம
0: நன்றிங்கம்மா கார்த்தி செல்வி, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:30.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் உஷா.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நேரம் 9:32. வருக அடுத்த நேயர். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சென்னை மாரித்தாய். நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்குங்கம்மா, சொல்லுங்கம்மா மாரித்தாய்.
3: சார், அதாவது அனுபவமும் பெருந்தன்மையான மனசும் தான் சார் முதிர்ச்சிக்கு அடையாளம். அனுபவம் போது ஒரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து கொத்து நேரத்திலேயே கொத்தி அந்த தண்ணியை அடைக்க முடியல. அங்க வந்து அந்த அனுபவப்பட்டவங்க வந்து இந்த சைட்ல மண் எடுத்து இப்படி அடங்கியா இது நின்றுக்கிடும் அப்படிங்க, அது ஒரு அனுபவம். பெருந்தன்மையான மனசுன்னா யாரு என்ன சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்கிடாம நிறைஞ்ச மனசோட எடுத்துக்கிடுவாங்க சார். அதான் முதிர்ச்சி அடையாளம் சார். நன்றி சார்.
2: நன்றிங்கம்மா மாரித்தாய். பெருந்தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை எடுத்துக்கலாம் நிகழ்ச்சியில. வருக அடுத்த நேயர்.
4: வணக்கம்ப்பா.
2: வணக்கம் சகோதரி ராஜேஸ்வரி.
4: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
2: சொல்லுங்கம்மா.
4: அதாவது நிறைய தெரு மூப்பு இது வந்து புறமுதிர்ச்சியா இருக்கும். அகமுதிர்ச்சி என்னன்னா இது பூராமே நம்மளுக்கும் வரும். நம்ம வந்து பெரியவங்களை மதிக்கணும், நாங்கிற அகந்து இருக்க கூடாது. நம்ம வசதி வாய்ப்பு வந்தாலுமே பிறரை மதிச்சு கத்துக்கணும் அப்படிங்கிற அனுபவம் கிடைக்குது பாத்தீங்களா? ஏன்னா அந்த அதெல்லாம் இப்ப இருக்கிறது இல்ல. ஆட்டு பணம் வந்துருச்சா உடனே நான் தான் பெரியவேன் அப்படிங்கிற ஒரு தலையில அகந்த வந்து ஒட்டிக்கிறது. அதெல்லாம் இல்லாம என்ன வந்தாலும் ஒரே இயற்கையோட அதாவது இணைந்து அவங்களோட இயல்பு நிலையிலிருந்து மாறாம வாழணும். நம்மளுக்கும் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற நிலையில நினைக்கணுங்கப்பா. அதுதான் முயற்சி அடையாளமா தெரியும்.
2: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. கட்டழகு மேனியை பார் பொட்டும் போவுமா, நீட்டி கட்டையில படுத்து விட்டா காசுக்காகுமா, வட்டமிடும் காளையை பார் வாட்டா சாட்டமா, கூணி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா அப்படின்னு அந்த வரிகள் தான் நினைவுக்கு வருது. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
5: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கனூர்ல இருந்து மாற்றான கணேசன் பேசுறேங்க ஐயா.
2: சொல்லுங்க ஐயா கணேசன்.
5: எனக்கு வந்து அகவை 74ங்க ஐயா. முதிர்ச்சி என்பது வந்து வயது நிலம் முடிநரவா முதிர்ச்சி இல்லைங்க. அறிவிப்பெல்லாம் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் போடும் துன்பங்களையும் வரும் ஒவ்வொருவரின் செயல்களையும் கண்டு அதன்படி நம்ம அதை சீர்திருத்திக் கொள்வதுதான் இப்போ முதிர்ச்சின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா.
2: அதாவது நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து நல்லது கெட்டதை தெரிஞ்சு அதை வச்சு நம்மளை சீர்திருத்திக்கிறணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்களாங்க ஐயா?
5: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா.
2: நன்றிங்க, அருமையாக சொல்லியிருக்கீங்க கணேசன். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி உங்களுக்கு. வருக அடுத்த நேயர்.
6: காலை வணக்கங்கண்ணா.
2: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
6: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கண்ணா. நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் தங்கச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கிறேங்கண்ணா.
2: சொல்லுங்கம்மா.
6: அண்ணா, வாழ்க்கையில ஏற்படுது எதிர்பாராத ஏமாற்றத்தையும் வேதனையும் அமைதியா இருந்து எதிர்கொள்வாங்கண்ணா. மத்தவங்க திருத்த முயலாம தன்னோட தவற உணர்ந்து திருத்திக் கொள்ளுவாங்க. முதிர்ச்சி அடைந்தவங்க எந்த முடிவு எடுத்து திறமை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாங்கண்ணா. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அவங்க மன உறுதியோட இருப்பாங்க. தங்களுக்கு சில நெறிமுறைகளோட வாழ்வாங்கன்னா வீண் புகழ்ச்சிக்கு விமர்சனங்களுக்கு யாருக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டாங்கண்ணா.
2: அருமையா சொல்லிருக்கீங்கம்மா சிவகாமி. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. இது உங்கள் கோடை பண்பலை வானொலி 100.5. நேரம் 9:35.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: நேரம் 9:37, இது கோடை பண்பலை வானொலி 100.5. முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற தலைப்போடு இன்றைய வானவில் நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர் வந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: ஐயா, வயது வந்து எண்ணிக்கையும் முயற்சி வந்து முன்னேற்றத்தையும், வயது அடையாளம் வந்து செயல்களையும் சாதனையும் குறிக்குங்க. அவருடைய என்ன எப்படி இருக்காங்க என்னங்கிற அவங்களுக்கு செயல் சாதனை, இதுதான் முயற்சியின் அடையாளம்.
0: முயற்சின்னு சொல்றீங்களா, முதிர்ச்சின்னு சொல்றீங்களா?
1: வயது முதிர்ச்சியின் அடையாளம்.
0: அதாவது செயல்களும் அவங்களுடைய சாதனைகளுமா? ஒருவேளை நிறைய சாதனைகள் பண்ணுனா நிறைய முதிர்ச்சி அடைஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாமா? சரியா இருக்குமா? இல்லை, அதனால தான் கேட்குறேன். இல்லை, முதிர்ச்சியின் அடையாளங்கள் என்னன்னு கேட்டிருக்கோம். செயல்கள் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு வழியில் சரியான விஷயந்தான். சாதனை அப்படிங்கிறத அதை நம்ம சேர்க்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. நன்றிங்க சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம்யா.
2: மங்களபுரம் ராஜசேகர்.
0: சொல்லுங்க ராஜசேகர்.
2: திரைப்பட பாடல்கள் தான் எனக்கு நினைவு வருது.
0: சொல்லுங்க.
2: அதாவது படித்ததியினால் அறிவு பெற்றது 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாடல் உண்டு சொல்லுவாங்கய்யா. இதுல என்ன ஒரு பகிர்வுனா, நாம படிச்சவங்க எல்லாத்தையும் தெரியணுங்கிறது இல்லைங்கய்யா. படிக்காதவங்களுடைய அந்த அனுபவ அறிவு பெறது கூட என்னுடைய கருத்துல நம்ம முதிர்ச்சியா
0: நினைக்கிறேங்கய்யா. அந்த அந்த முதிர்ச்சியினுடைய அடையாளமாக நீங்கள் எதை பார்த்துருக்கீங்க, அல்லது எதை பார்க்குறீங்க, அல்லது எதை நினைக்கிறீங்க?
2: என்னுடைய வயசுங்க, என்னோட மூத்த வயசுக்காரங்க அவங்கிட்டிருந்து பெறக்கூடிய அந்த அனுபவ அறிவை வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கட்டை நினைக்கிறேங்க. அதனால அவங்களுடைய அறிவு அனுபவ அறிவு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து முதிர்ச்சியாக தெரியுதுங்கய்யா.
0: நன்றிங்க ராஜசேகர் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரருக்கு.
0: சகோதரி யாருங்கம்மா? நல்லா இருக்கும் சகோதரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கும் சார்.
0: சொல்லுங்கம்மா.
3: அதாவது சார், வெற்றி தோல்விய நம்ம சரிசமமா நினைச்சு இதுவும் கடந்து போகும், எல்லாமே நன்மைக்குதேன் நினைக்கும் போது முதிர்ச்சி அடைஞ்சது.
0: இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலை எப்போ வரும்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: வெற்றி தோல்வியை நான் சரிசமமா நினைச்சிருக்கோம்ல சார். அப்பதான் சார்.
0: இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலை வர ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்கம்மா ராணி. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி உங்களுக்கு. வருக அடுத்த நேயர்.

0: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்.
0: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகண்ணா.
1: சொல்லுங்க சுதா.
0: பொறுமைங்க அண்ணா, முதுமைக்கு அடையாளம் பொறுமை.
1: பொறுமையா?
0: ஆமாம்.
1: எப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் விளக்கமா.
0: இப்போ பிள்ளைங்க ஓடுறாங்க, அந்தானு தானே ஓடுவாங்க ஓடியாருவாங்க. தம்பி பொறுமையா பாப்பா, பொறுமையா வாப்பா அப்படிம்பாங்க. ஒரு இடத்த போயிட்டு வந்தாலும் பொறுமையா வாப்பா, ஒரு வாரமா போயிட்டு பொறுமையா வா அப்படிம்பாங்க. அது மாதிரி பொறுமை அப்படிங்கிற அந்த பக்கம் வந்துருங்க அண்ணா.
1: முதிர்ச்சியினுடைய அடையாளங்களை மிகச்சிறந்த அடையாளமாக நீங்கள் வந்து பொறுமையை பார்க்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம் சுதா. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. அடுத்த நேரி சந்திக்கலாம். அதற்கு முன்பாக

0: நேரம் 9:42. இது கோடை பண்பலை வானொலியின் 1.5. முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை என்ற கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர்ல இருந்து கிராண்ட் அலர்சாமி நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் அனைவரும் நலமா இருக்கோம்.
0: சொல்லுங்க.
1: நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. சுருக்கமா ஒரே விஷயத்த பதிவு பண்ண விரும்புறேன்.
0: சொல்லுங்க.
1: முதிர்ச்சியின் அடையாளம் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இந்த கோட்டில பாத்தீங்கன்னா கைபேசி காசு நிறைய லட்சக்கணக்கான நிக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த அந்த பிரச்சனை வரும்போது இப்ப என்னையே கூப்பிடுறாங்கன்னா, அதாவது அந்த பெண்ணு மேலயோ அந்த ஆண் மேலயோ தவறு இருக்கும். அந்த தவறை அந்த பெண்ணு அந்த அந்த ஆண் தவறு செய்திருந்தால் அந்த பெண்ணு அவன் அடிக்கிறது மாதிரி ஆக்ஷன் பண்ற மாதிரி பண்ணி அந்த பெண்ணை மனச மாத்தி, இதுக்கு வயசு காரணம் கிடையாது, யாரு வேணாலும் பேசலாம். அதே மாதிரி ஆண் தவறு பண்ணா அந்த அந்த மாதிரி போற மனசு இருந்தாலே முயற்சியின் அடையாளம் என்னுடைய கருத்து.
0: ஏன்னா அவங்கள வந்து அதாவது எப்படியாவது சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? எனக்கு புரியல.
1: நன்றிங்க
0: அழகரசாமி ஐயா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் சகோதரி. யாருங்கம்மா?
2: தேனிலன்னு சொன்னல ஐயா. நல்லா மாட்டீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கோம் சகோதரி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஆமா, பக்குவம் அடையிறதான் முதிர்ச்சி அடையாளம் ஐயா.
0: பக்குவம்னா
2: அதாவது நம்ம நல்லது நடந்தா ஒரேடி ஆடக்கூடாதும்பாங்க, கெட்டது நடத்துறா உடனே சோகமா இருந்துடும் கூடாது. அதுதான் ஐயா.
0: எப்பவுமே சம நிலையோட பாக்கெட்ல பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கணும். அந்த சமநிலை தான் வந்து முதிர்ச்சி அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறாங்கம்மா. நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்
3: ஐயா. வணக்கத்துடன் தருமபுரி பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
3: ஐயா, துன்பம் உறவினம் செய்க துணி வாற்றி இன்பம் பயக்கும் இல்லை. ஐயா, வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை ஒரு சேர கண்டு முன்னோக்கி செல்வது ஒரு முதிர்ச்சியுடைய அடையாளம் ஐயா. தடங்களும் இடைஞ்சலும் கண்டு அஞ்சிடாமல் மனம் தளராமல் செயல்களை தொடர்ந்து செய்வது முதிர்ச்சி அடையாளம் ஐயா. இதுவும் கடந்து போகும் என்று தளர்ச்சி அடையாது செயலை தொடர்வதே முதிர்ச்சியுடைய அடையாளம் ஐயா. மொத்தத்தில் அனுபவங்கள் அனைவருக்கும் முதிர்ச்சியை தரும் ஐயா.

0: சித்திரமும் கைத்தொழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் ஐயா. எனவே அனுபவங்களே அனைவருக்கும் அடையாளம் என்று கூறுகிறேன் ஐயா.
1: நன்றிங்க ஐயா. பெருமலையா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:45.
2: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
3: படிக்க ஆசை வச்ச முடியல,

0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 9:48. இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர்.
6: ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம். ஐயா
6: தேனி மாவட்டம் குள்ளபவனம்பட்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க. ஐயா
5: சொல்லுங்க. ஐயா
6: எது முதிர்ச்சி அடையாளம் கேட்டீங்க? அது வந்து இப்போ வயசு வந்து தடை இல்லைங்கய்யா.
5: சரி,
6: எதனால தடலன்னுங்கன்னா அவங்க வந்து செயல்பாடு திறன் நல்லா இருக்கணும்.
5: ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு அந்த அடையாளமாக ஒரு செயல்பாடு சொல்லுங்க.
6: இப்போ ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கணும். அவரோட செயல்பாடு பரவாயில்ல, மூத்தவர் வந்தாலும் நல்லா ஒரு வழிகாட்டி நல்லா இருக்காரு. இளையவர்கள் வந்து இளைய சமுதாயம் வந்து அவங்களை பாராட்டி பேசுற மாதிரி பேசணும்.
5: முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முதிர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக நீங்க சொன்னதாக எடுத்துக்கிறீங்க ஐயப்பன். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்க. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
7: மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். அண்ணா நல்லமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம் சகோதரி. யார் பேசுறீங்க?
7: தஞ்சாவூர் அபிரகாம் படுதநகர் வந்து பத்மாவதி பேசுறேன்னா. அண்ணா நம்ம கோடை வானவங்களுக்கு இனிப்ப பிடிக்கிறதுக்கே ஒரு முதிர்ச்சி வேணும் போல இருக்குண்ணா.
5: எல்லாம் உங்களை போல இருக்கக்கூடிய அன்புக்குரியவர்கள் நிறைய இருக்கிறதுனாலதான் அந்த தொந்தரவுமா. சொல்லுங்க.
7: அண்ணா அடுத்தவங்க அடுத்தவங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறது தான் உண்மையான முதிர்ச்சி நான் நினைக்கிறேன்னா. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில எந்த உதாரணம் சொல்லக்கூடாது சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் நான் பொதுவா சொல்றேன். எப்பவுமே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நினைச்சுக்குவாங்க. நம்ம வீட்டுல நடக்கிற சுப காரியமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் செய்யறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாம அவங்க செய்ய முடியாம இருக்கலாம். அதுக்குன்னா அவங்களை நம்ம இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டக்கூடாதுண்ணா. அவங்க சூழ்நிலை என்னவோ அதை புரிஞ்சு நடந்துக்கிற அந்த மனப்பக்குவம் தான்

0: நன்றிங்கம்மா. அந்த மற்றவர்களுடைய சூழ்நிலை அறிந்து அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை எடுத்துக்கிறோம் நிகழ்ச்சிக்கு. நிறைவாக வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சங்கரலிங்கம்.
0: சொல்லுங்க ஐயா சங்கரலிங்கம்.
1: ஐயா கண்ணதாசன் ஐயா சொன்ன வரிகள் தான் ஐயா நினைவுக்கு வருது. இகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது,
0: இகழ்ந்தால்
1: இகழ்ந்தால் என் மனம் துவண்டு விடாது. அந்த மாதிரி நம்மள புகழ்ந்தாலும் அதற்கு நமக்கு தகுதி இருக்குதான்னு பரிசீலனை பண்ணிக்கணும். இகழ்ந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற தவறை நாம தெரிவிக்க முயற்சிக்கணும் ஐயா. இதுதான் ஐயா முதிர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா.
0: நன்றி ஐயா, அருமையா சொல்லியிருக்கீங்க. யானோ ஒரு கால கணிதன் அப்படின்னு கண்ணதாசனுடைய அந்த கவிதையை நினைவுபடுத்தியிருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். முதிர்ச்சிக்கான அடையாளங்கள் எவை என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறது நிகழ்ச்சி. முதிர்ச்சிக்கான அடையாளங்கள். முதலில் முதிர்ச்சி என்றால் என்ன? அது வயதா, அனுபவமா, கல்வியா அல்லது அறிவா? இல்லை, இவை அனைத்தும் மன முதிர்ச்சிக்கு உதவலாம். ஆனால் இவற்றில் எதுவும் மன முதிர்ச்சிக்கு உத்தரவாதமானவை அல்ல. உளவியல் பார்வையில் மன முதிர்ச்சி என்பது வாழ்க்கையையும் மனிதர்களையும் தன்னையும் சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளும் திறன். மன முதிர்ச்சி என்பது வாழ்க்கையையும் மனிதர்களையும் தன்னையும் சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளும் திறன். அப்படியென்றால் மன முதிர்ச்சியின் அடையாளங்கள் எவை? எல்லோரும் நாம் விரும்புவது போலவே இருப்பது சாத்தியமல்ல என்பதை உணர்ந்து அனைவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது, நமது புத்திசாலித்தனத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை விட்டுவிடுவது, நமது செயல்களை அனைவரும் ஏற்க வேண்டும் என்ற மனோபாவத்திலிருந்து ஒதுங்கி இருப்பது, மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்ப்பது பொருத்தமில்லாத ஒன்று என்பதை புரிந்து வைத்திருப்பது, நம்மை பற்றிய பிறரது விமர்சனங்கள் நமது நிம்மதியை பாதிக்காதவாறு அதை கடந்து செல்வது அல்லது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, அமைதி, நிதானம், கோபமின்மை, மன்னிக்கும் பண்பு, எதிரிகளையும் மதிக்கும் மன துணிவு போன்றவைகளை சிரித்து கொண்டே செயல்படுத்துவது, எந்த சூழ்நிலையிலும் தன் சமநிலையை தவறவிடாமல் பாதுகாப்பது. சிலருக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து வைத்திருப்பது, மனதளவில் ஒருவர் மாறாத போது புத்திமதிகளோ வீண் விவாதங்களோ ஒருவரை மாற்றிவிடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பது, மற்றவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு தன்னை திருத்தி கொள்வது, அனுமானங்களை கொண்டு ஒன்றை முடிவு செய்வது அறிவுக்கு பொருத்தமானது அல்ல என்பதை புரிந்து வைத்திருப்பது, மன முதிர்ச்சி என்பது அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுவதிலோ அல்லது செய்வதிலோ இல்லை, அது சிறு விஷயங்களை கூட மிகச் சரியாக பார்ப்பதில் புரிந்து நடப்பதில் இருக்கிறது என்பதை நடைமுறையில் காட்டுவது. கணியன் பூங்குண்டனார் சொன்னது போல, நமக்கு கிடைக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து ஒப்புக்கொள்வது, நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிரான எதிர்ச்செயல்கள் உண்டு என்பதை அறிந்து வைத்திருப்பது, நமது அடிப்படை தேவைகளுக்கும் நமது விருப்பங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை புரிந்து நடப்பது, உண்மையான மகிழ்ச்சி என்பது பணத்தாலோ பொருட்களினாலோ ஏற்பட்டு விடாது என்பதை தெரிந்து வைத்திருப்பது, இவைகளும் இது போன்றவைகளும் தான் மன முதிர்ச்சிக்கான அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை மன முதிர்ச்சிக்கான அடையாளங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கான இரகசியங்களும் இதற்குள் பொதிந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. நிறைவாக ஒரு சிறிய கதை. ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு முதிய ஞானியை சந்தித்தான். ஐயா, நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள், யாராவது உங்களை அவமதித்தாலும் நீங்கள் கோபப்படுவதில்லை, யாராவது பாராட்டினாலும் பெரிதாக மகிழ்வதில்லை, எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்கிறீர்கள், இதற்கு என்ன

காரணம் என்று கேட்டான். அந்த ஞானி அவனை அருகில் இருந்த ஒரு ஏரிக்கு கூட்டிச் சென்றார். ஏரியின் நீர் மிகவும் அமைதியாக இருந்தது. அவர் ஒரு சிறிய கல்லை எடுத்து ஏரிக்குள் போட்டார். சில நொடிகள் அலைகள் தோன்றின. பிறகு மீண்டும் ஏரி அமைதியாகிவிட்டது. அப்போது அந்த ஞானி சொன்னார், இந்த ஏரியை பார்த்தாயா? கல் விழுந்ததால் அது தனது இயல்பை மாற்றிக்கொள்ளவில்லை. சிறிது நேரம் அலை எழுந்தது, பிறகு மீண்டும் தன் அமைதிக்கு திரும்பிவிட்டது. மன முதிர்ச்சி என்பதும் இதுதான். வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வராமல் இருப்பதல்ல, விமர்சனங்கள் இல்லாமல் இருப்பதல்ல, கோபம் துன்பம் ஏமாற்றம் வராமல் இருப்பதும் அல்ல. இவை அனைத்தும் கல் விழுவது போன்றவை. ஆனால் அவை நம் மனத்தின் இயல்பை மாற்றிவிடாமல் மீண்டும் நமது சமநிலைக்கு திரும்ப முடிவதுதான் மன முதிர்ச்சி என்று. மன முதிர்ச்சி என்பது உணர்வுகள் இல்லாத நிலை அல்ல, அவற்றால் அடித்து செல்லப்படாமல் வாழ கற்றுக்கொண்ட நிலை. வள்ளுவத்தின் 355 குறள் இப்படி சொல்கிறது, எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மை பொருளை காண்பதே மெய்யுணர்தல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: முதிர்ச்சியின் அடையாளம் என்பது வாழ்க்கையையும் மனிதர்களையும் தன்னையும் சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளும் திறன் என சொல்லிச் சென்றது இன்றைய வானவில். நேயர் தம் கருத்துக்களை வரவேற்றார் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனிஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே தேவி பிரியா. கணினி ஆக்கம் ஆர் சிவகுமார். இனி பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். வருமுன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒன்னு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள்.

களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: காலங்களை கடத்தியும் காலங்களை கடந்தும் நிற்பது வரலாறு. அந்த வரலாற்றை அறுதியிட்டு சொல்லக்கூடியது வரலாற்று சான்றுகள். அந்த சான்றுகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்களோட கடந்த வாரத்தில் நம்ம பேச தொடங்கினோம். அந்த நேர்காணலுடைய தொடர்ச்சியை தான் இந்த வார நிகழ்ச்சியிலையும் நம்ம கேட்க போகிறோம். இந்த வார நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அகழாய்வு பணிகள் என்னென்ன, அதில் என்னென்ன மாதிரியான சான்றுகள் கிடைச்சிருக்கு, அது எந்த மாதிரியான வரலாற்று செய்திகளை நமக்கு கொடுக்குது, அதே மாதிரி களம்கரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாயாஜால குடுவை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன மாயாஜால குடுவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்றார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். சந்திக்கலாம் அவரை. ஐயா, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி.
1: உங்களை சந்தித்ததுல எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. அருங்காட்சியகத்துக்கு உள்ளே நுழையும் போதே நீங்கள் முதல்ல பார்க்குறது ஒரு துண்டு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, கச்சிப்பேடு அப்படிங்கிற வார்த்தையே சுமந்து நிற்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. கிரந்த எழுத்துக்களில் இருக்குங்க, கச்சிப்பேடு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது.
2: கிரந்த எழுத்துக்கள் அப்படின்றப்போ மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு சொல்லலாமா?
1: தாராளமாக சொல்லலாங்க, மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி முற்பட்டதுன்னு சொல்லலாம். இதில் கச்சிப்பேடுங்கிற வார்த்தை இருக்குது. கா இச்சி இப்பே இட்டு கச்சிப்பேட்டு அப்படிங்கிற வார்த்தை இது தொடர்ந்து வருது. ஏன் இதை நம்ம வந்து முக்கியமான ஒரு ஆதாரமாக சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர்கள் வந்து முன்னாடியெல்லாம் பேர் வைக்கும்போது ஊர் பேரோட சேர்த்து தான் பேர் வைப்பாங்க. கச்சிப்பேட்டு பெருந்தச்சனார், கச்சிப்பேட்டு இளந்தச்சனார், கச்சிப்பேட்டு நன்னாகையார் அப்படிங்கிற பேர்கள் நிறைய இருந்திருக்கு. அது அந்த கச்சிப்பேடுங்கிறது காஞ்சிபுரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். அது அதனால் இந்த காஞ்சிபுரத்தை பற்றி குறிக்கக்கூடிய பெயர் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கல்வெட்டாக இந்த கல்வெட்டை நம்ம அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வரோம்.
2: சிறப்புங்கய்யா. அப்போ இந்த கல்வெட்டே மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதுன்னா, அப்போ காஞ்சிபுரத்தோட வரலாறு அதை விட முற்பட்டதாகத்தான் இருக்கும்.
1: நிச்சயமாக இது வந்து பழமையான கல்வெட்டு. காலங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கச்சிப்பேடுங்கிற வார்த்தை மூன்றாம் நூற்றாண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்துலேயும் குறிப்புகள் இருக்குது, மணிமேகலையில் குறிப்புகள். கச்சிப்பேடுங்கிற வார்த்தை மணிமேகலையிலும் இருக்குது, காஞ்சிபுரங்கிற பேரும் மணிமேகல் இருக்குது. கச்சிப்பேட்டு பெருந்தச்சனார், இந்த சிற்பங்கள் கோயிலோட நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா சிற்பிகளுக்கு பேர் வைக்கும்போது ஊர் பேரோடு சேர்த்து வச்சுருக்கிறாங்க. கச்சிப்பேட்டு பெருந்தச்சனார்ன்ற பேரை ராஜராஜ சோழனே குறிப்பிடுறார். கச்சிப்பேட்டு இளந்தச்சனாருங்கிற பேரை குறிப்பிடுறாங்க அவங்களோட குறிப்புகளில். இவங்கெல்லாம் கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற குறிப்புகளை அவர் கொடுக்குறார். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கச்சிப்பேடுங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய கல்வெட்டு சிறப்பு வாய்ந்ததாக நம்ம பாதுகாத்துட்டு வரோங்க.
2: அருமையான தகவல் சொன்னீங்கய்யா. அடுத்து நம்ம இதை பார்க்கலாங்கய்யா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: அடுத்து அருங்காட்சியகத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் சிங்கமுக தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூண் இருக்குங்க. இந்த தூண் தான் வந்து பல்லவர்களோட கோயில்களுக்கு கட்டுமானத்துக்கு முக்கிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க, மணற்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இது சுண்ணாம்பு கல்லில் இது ஒரு மாதிரிக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்ல சிங்கமுக தூணை உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் இந்த தூணோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிற்ப தொகுதி இருக்குது, சிற்பங்கள் இருக்குங்க.
2: சரிங்க.
1: இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்குது. இது புத்த மதத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம். இந்த சக்கரம் வந்து புத்த மதத்துக்கான அடையாளங்களில் ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இங்கே ஒரு ஒரு அரசன் கூட ஒரு ஒரு ஒரு உருவம் தெரியும். இந்த ரெண்டுத்தோட ஆடை வடிவமைப்புலாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு ஆடைகள் இருக்கும். 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஆடை வடிவமைப்பு, தலை வடிவமைப்பு, இந்த காதணிகள் இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் இருந்ததற்கான அடையாளங்களை நமக்கு கண்முன் நிறுத்துது. இந்த தூணை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தூணோட அமைப்பு தான் நீங்கள் கைலாசநாதர் கோயிலையும் பார்க்கலாம், வைகுண்ட பெருமாள் கோயிலையும் பார்க்கலாம். ஆனால் சிங்கங்கள் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கிறது ஒரு ஒரு கோயிலில் இருக்கும், சிங்கங்கள் பாயும் நிலையில் இருக்கிறது ஒரு கோயில் இருக்கும். நந்திவர்ம பல்லவனோட கோயில்கள் போய் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் அமர்ந்த நிலையில் இருக்கும். ராஜசிம்மனோட கோயில்கள் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து பாயும் நிலையில் இருக்கும். உதாரணத்துக்கு கைலாசநாதர் கோயில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாமே பாயும் நிலையில் தான் இருக்கும். நீங்கள் வைகுண்ட பெருமாள் கோயில் போனீங்கன்னா நந்திவர்ம பல்லவனோட காலகத்தில் சிங்கங்கள் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கும். உதாரணத்துக்கு உத்தரமேரூர் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சுந்தரவதன பெருமாள் கோயில் போனீங்கன்னாலும் இந்த மாதிரியான ஒரு சிங்கங்கள் தான் காணப்படும்.
2: சரிங்க, அருமைங்க. அந்த வகையில் இந்த தூண் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது.
1: ஆமாங்க, இந்த இது வந்து காஞ்சிபுரத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம். 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல் தூண் வந்து காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் நகரத்திலே இது கிடச்சிருக்கு.
2: ஓ, சிறப்புங்க.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: ஐயா, அடுத்து என்னங்க பார்க்க போகிறோம்?
2: அடுத்து அருங்காட்சியகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிற்பத்தொகுதியை நம்ம சிற்பத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு தனி பலகை கல் இருக்கக்கூடிய சிற்பம். நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்கள திட்டும்போதும் பேசும்போதும் என்ன சொல்லணும், மூதேவின்ற வார்த்தையை பயன்படுத்தும். தமிழில் மூதேவிங்கிற சொல் இல்லை, மூத்த தேவிங்கிற சொல் தான் மருவி மூதேவியாக மாறியிருக்கு. நம்மளோட குறிப்புகளில் தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவியோட சிலை தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பம் இது. இது காலம் பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட கடைசி காலகட்டங்களில் ஒரு 8ஆம் நூற்றாண்டோட காலத்தை சார்ந்த தவ்வைன்னு சொல்லக்கூடிய மூத்த தேவி சிற்பம். தவ்வைக்கு வந்து திருவள்ளூரே என்ன சொல்கிறோம்னா காக்கை குடியோல் அப்படின்ற பேரை குறிப்பிடுறார். தவ்வை, காக்கை கொடியோல், பழையோல் இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இது ஜேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருமண பத்திரிகையெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமண பத்திரிகைலாம் சேஷ்டகுமாரன் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. சேஷ்டா அப்படின்னா மூத்த அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் இதை வந்து ஜேஷ்டா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டா அப்படின்னா மூத்தவள்னு அர்த்தம். இது புராண கதைகள் ஒன்று இருக்குங்க. பார்க்கடலை கடையும் போது முதல் முதல்ல வந்த தெய்வம்ன்றதுனால இதை மூத்த தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் ஸ்ரீதேவி வழிபாடுகள் மாற ஆரம்பிக்குதுங்க. மூத்த தேவி வழிபாடு பல்லவர்களுடைய, பல்லவர்கள் உரத்துக்கான அடையாளமாக இந்த தெய்வத்தை வழிபட்டுருக்குறாங்க. பலத்துக்கான அடையாளமாக ஸ்ரீதேவியை வழிபட்டுருக்குறாங்க. இது உரம்னா வலிமைக்கான கடவுள். இவங்க வந்து வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த புடைப்பு சிற்பங்கள் பெரும்பாலும் தொண்டை நாட்டில் நிறைய இடங்களில் கிடைக்குங்க. காக்கை குடியோடு இருக்கும், அவரோட மகன் மகள் மாந்தன் மாந்தி இருப்பாங்க.
1: இந்த பக்கம் இடது,
2: இது மாந்தன் மாந்தி இடது வலதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். கொடி, காக்கை கொடி கட்டாயம் இருக்கும். இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பல்லவர்களுக்கான குடை, வெண்கொற்ற குடை, பல்லவர்களுக்கான குடை இருக்கும்.

பல்லவருக்கான தலைப்பாகை அணிகலன் இருக்கும், தலைப்பாவை இருக்கும். அந்த அமைப்புகளுடன் கூடிய ஒரு சிற்பம் இது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த உத்தரமேரூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சிற்பம். ஒரு வீடு கட்டும்போது, வீட்டுக்கான கழிவறை பணி அமைக்கும்போது அந்த கால்வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிற்பம்.

0: நிறைய வரலாற்று சின்னங்கள் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. ஒரு மாய குடுவை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க நேரில் பேசிகிட்டு இருக்கும்போது, அதை பற்றி பார்க்கலாமா இப்போது?
1: மகிழ்ச்சிங்க. கோடை பண்பலை நேயர்களுக்கு ஒரு ஆச்சரியமிக்க ஒரு பொருள் காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தில் நம்ம பார்வையாளர்களுக்காக வச்சுருக்கிறோம். என் கையில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு என்னவாக தெரியுதுங்க?
0: இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு குடுவை மாதிரி தெரியுது. குறிப்பாக அந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வரக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி தான் தெரியுது.
1: அந்த மாதிரி விளக்கு தாங்க இது, ஆனால் விளக்கு இல்லை. இது மாயக்குடுவை,
0: மாயக்குடுவை
1: அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜிக் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ,
1: எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து கரிகிரி பாட்ரிஸ் அப்படின்ற பேரில் இன்றைக்கும் வந்து நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தேடலாம். இணையத்தில் தேடுபொறியில் போனீங்கன்னா மாயகூஜா இல்லைன்னா கரிகிரி பாட்ரிஸ், கரிகிரி மட்பொருட்கள்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். இது வேலூருக்கு பக்கத்தில் கரிகிரி அப்படிங்கிற கிராமத்தில் மன்னர்களுக்காக செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு குடுவை, நீர்க்குடுவை. இப்போ உங்களோட பார்வைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த குடுவையோட மேல் பகுதி தெரியுதுங்களா? மேற்பகுதியில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சீன களிமண் மாதிரி தெரியுது இல்லைங்களா?
0: ஆமாங்க,
1: செராமிக் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து சுட்ட களிமண் பானை தான்.
0: ஓ, சுட்ட களிமண்,
1: களிமண் தான் இது. களிமண்ணால் செய்யப்பட்ட நீர்க்குடுவை.
0: இந்த வண்ண பூச்சு எல்லாமே பெயிண்டிங் மாதிரி தெரியும்.
1: இது வந்து அப்போ பெயிண்டிங் இல்லைங்க. அப்போ வந்து இதுக்கு நிறமையை கொண்டு வர்றதுக்கு சில வேலைகளை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நீங்கள் இப்போ நேரடியாக பார்க்கலாம்.
0: சரிங்க.
1: இந்த குடுவையோட மேல் பகுதிகளில் ஓட்டைகள் இருக்கு.
0: ஆமாம்,
1: அடிப்பகுதியில் ஒரு 4 ஓட்டைகள் இருக்கு. இந்த அடிப்பகுதிகள் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நம்ம குடிக்க கூடிய நீரை இந்த குடுவையில் நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா குடுவை உள் வாங்கிக்கும்.
0: ஆமா,
1: உள் வாங்கிட்டு மேற்பகுதி ஓட்டைகள் வழியா வராது,
0: வழி இல்லையே
1: வராது. தலைகீழா கவுத்து வச்சீங்கனாலும் ஊத்துன வழியா தண்ணி வராது.
0: ஓ,
1: தண்ணி உள்ள சேமிச்சு வச்சுக்கப்படும். மன்னர் தேவைப்படும் போது தன் தேவைக்காக அப்படியே எடுத்து ஊத்தி குடிச்சுக்கலாம்.
0: ஆச்சரியமா இருக்கே.
1: இது நீங்கள் காஞ்சிபுரம் வேலூர் தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது.
0: ரெண்டு அருங்காட்சியகத்தில் தான்,
1: ரெண்டு அருங்காட்சியகத்தில் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம்.
0: ஸோ இந்த குடுவையில் நீங்கள் கீழ்ப்பகுதியில் தண்ணி ஊற்றுனீங்க, மேல்பகுதி வழியாக நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்க. ஆனால் தலைகீழாக வைக்கும்போது, நிமிர்த்தும் போது கீழே வரலையே
1: தண்ணி, வராதுங்க. அதுதான் அவங்களோட தந்திரம்.
0: ஓ,
1: இது உள்ள தண்ணியை எப்படி சேமித்து வைக்குது அப்படிங்கிறது அவங்களோட கைத்திறன். தமிழர்களோட ஒரு முக்கியமான கலைப்படைப்புகளில் இதுவும் ஒன்று.
0: ஆச்சரியமாக இருக்குங்க.
1: இது மன்னர்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக, மன்னர்களோட விலைமதிப்பு மிக்க உயிரை பாதுகாக்க வைக்கணுங்கிறதுக்காக, ஒரு குயவனம் மன்னர் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் இதில் உணரலாம்.
0: இது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குதுங்க அதை பற்றி?
1: இது எந்த தத்துவமும் இல்லைங்க. உள்ளே வந்து தண்ணி சேமித்து வைக்கிது. பானைங்கிறதுனால நமக்கு வந்து கோடை காலத்தில் தண்ணியை குடிக்கும்போது நமக்கு அந்த குளிர்ந்த நீர் கிடைக்குங்க. அந்த ஒரு கருத்து. மன்னருக்கு விஷத்தை வைக்க முயற்சி பண்ணுறவங்க மேற்புறத்தில் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா மேற்புறம் நிறைய ஓட்டைகள் இருக்கிறதுனால. அடிப்புறத்தில் 4 ஓட்டைகள் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது, வரவங்களுக்கு தெரியாது. சமையலருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் தண்ணியை நிரப்பி வைப்பார். தண்ணியை நிரப்பும்போது மட்டும் பின்பக்க வழியை பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது நார்மலாக நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வழியை பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு காட்சி பொருள். நம்ம
0: மேல் பகுதியில் நம்ம தண்ணி ஊற்றினாலும் கீழே போகாது?
1: போகாது.
0: ஏங்க, இது
1: நிரப்ப முடியாது. அதோட அது வந்து முடிவுபட்டிருக்கும், நிரப்ப முடியாது அதெல்லாம்.
0: சரி சரி சரி.
1: இது அவங்க செய்யறதுக்கான கலைத்திறனுக்கு தான் முக்கியத்துவம்.
0: சிறப்பு.
1: இந்த நிறமி அவங்க கொண்டு வர்றதுக்கு சில வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பச்சை கலர் வரணும், பச்சை நிறம் வரணும் அப்படின்னா நம்ம கடைகளில் போனீங்கன்னா ஆக்சிட் கேட்டிங்கன்னா கிடைக்கும், பிளாக் ஆக்சிட், ரெட் ஆக்சிட் கிடைக்கும். அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, நிறமி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாட்டு சாணத்தில் புதைச்சி வச்சு அந்த பச்சை நிறத்தை இந்த பானைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த பளபளப்பு வர்றதுக்காக நல்ல மென்மையான துணியை பால், ஆட்டுப்பால் இல்லை மாட்டுப்பாலில் ஊற வச்சு அந்த துணியை ரொம்ப மென்மையாக்கி அதுக்கப்புறம் இது மேலே வந்து பளபளப்பாக்கிறதுக்கு தேய்ச்சி வண்ணத்தையும் இந்த பளபளப்பையும் கொண்டு வந்திருக்கிறாங்க.
0: ஆச்சரியமாக இருக்குது.
1: நீங்கள் இப்போ உப்புத்தால் பயன்படுத்துகிறீங்களா, சால்ட் பேப்பர், எமரி பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரொம்ப மென்மையாக்குறதுக்கு துணியை பாலில் ஊற வச்சு அந்த துணியோட அந்த நூல் இழை கூட இந்த பானையை வந்து கோடுகள் வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு மென்மையாக்கி அதை கொண்டு இதை வந்து சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க.
0: ஆச்சரியமாக இருக்குது. தமிழர்களுடைய கலை வடிவமைப்பு ஆச்சரியத்தை கொடுக்குது.
1: இது ஆற்காடு நவாப்களுக்காக பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க. வேலூர் பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு இது வந்து பரிசு பொருளாக நிறைய முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்மகிட்ட இங்கே வேலூர் அருங்காட்சியகம், காஞ்சிபுரம் அருங்காட்சியகங்களில் இருக்குது. சென்னை அரசு அருங்காட்சியகம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இந்த மாதிரி மாய பூஜா ஒன்று, மாய சிவன், மேஜிக் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பார்க்கலாம். நீங்கள் மேஜிக் கிருஷ்ணான்னு ஒன்றை பார்க்கலாம். இந்த மாதிரி அருங்காட்சியகங்களுக்கு வந்தால் மட்டுமே நீங்கள் அரிய பொருள்களை பார்க்க முடியும். அப்படி அரிய பொருள்களில் இதுவும் ஒன்று.
0: சிறப்புங்க.

0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
2: அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான பொருள். காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள்ளேயே ஒரு முக்கியமான பகுதியில் கழிவறை பாதை அமைப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளும் போது ஒரு பெரிய பாதை அமைப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாதை அமைப்பில் ஒரு இறைவனுக்கு அணிவிக்கக்கூடிய ஒரு கிரீடம், கோயில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது இங்கே நம்ம காட்சிக்கு வச்சுருக்கிறோம்.
3: இது எந்த நூற்றாண்டுகளை சேர்ந்ததுங்க?
2: இது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கிரீடம். இது 51 நாள் செய்யப்பட்ட ஒரு தலைப்பாகை தலை கிரீடம். அதுக்கப்புறம் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கிண்ணம், அந்த பூஜை பொருள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டியில் கிடச்சிது. அது இங்கே நம்ம காட்சிக்கு வச்சுருக்கிறோம். இது பல்லவர்களோட நகரத்தில் கிடைச்சி நகரப்பகுதிக்குள்ளே கிடைச்ச ஒரு முக்கியமான பொருள்.
3: சிறப்புங்க. இது சாம்பிராணி கிண்ணம்,
2: அடுத்து நெய் கிண்ணம், இது எண்ணெயை வைக்கக்கூடிய எண்ணெய் கிண்ணம், அப்புறம் தலையில் அணிக்கூடிய தலையில் அணிக்கக்கூடிய தலை கிரீடம், இது எல்லாமே சேர்ந்து காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள்ளேயே கிடைச்சது.
3: சிறப்புங்க. அடுத்து வேறு என்ன பொருட்கள் பார்க்கலாங்க?
2: அடுத்து நம்ம அருங்காட்சியகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள், நம்மளோட வரலாற்றை பறைசாற்றுவதில் ஒரு பெரும் பங்கு வந்து பெருங்கற்படை காலத்துக்கு முக்கிய பங்கு உண்டு.
3: நிச்சயம்.
2: அந்த வகையில் தொண்டை நாட்டை சார்ந்த மதுராந்தகம் பகுதியில் சானூர் அப்படிங்கிற இடத்துல ஈம பேழையும் ஈம தாழியும் கண்டெடுக்கிறாங்க. அந்த ஈம பேழை காட்சிக்கு வச்சுருக்கிறோம். இது ஈம தாழி ஈம பேழை வகைகளில் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு தாயோட கருவறையாக அவங்க கருதியிருக்கிறாங்க. அதனால் அந்த தாயோட கருவறையில் இருக்கக்கூடிய தொப்புள் கூடி தான் இங்கே நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அவங்க இறந்து தாயோட கருவறைக்கு போயிட்டு மறுபடியும் சொர்க்கத்திலிருந்து மறுபடியும் பிறந்து வருவாங்கன்னு அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு தான் இது தாயோட கருவறையாக அவங்க நினச்சிக்கிட்டு, இதில் அவங்க சொர்க்கம் போகிறவர்களும் அவங்களுக்கான உணவு, அவங்க பயன்படுத்தின ஆடைகள், அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஈம பேழை, இது ஈம தாழி.
3: இது என்ன என்ன அளவில் இருக்குங்க அது?
2: இது பார்த்தீங்கன்னா 33 அடி விட்டம் இருக்கும். தரையிலிருந்து 4 அடி உயரத்தில் இருந்தது. இது வந்து தமிழகத்தில் தென்பகுதிகளில் போனீங்கன்னா ஈம தாடிகள் தான் கிடைக்கும்.
3: பெரும்பெரும்
2: தாடிகள் தான் கிடைக்கும். ஆனால் இது ஆந்திராச பக்கம் போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஈம பேழையை பார்க்க முடியும். சென்னை காஞ்சிபுரம் பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது ஈம பேழை. வடஆர்காடு பகுதிகளில் கொஞ்சம் பகுதியில் கிடைக்கும்.
3: பார்க்கும்போது ஒரு நீள்வட்டமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு.
2: இது தாயோட கருவறையை தான் அவங்க ஒப்பிடுறாங்க. அவங்க இது இறந்த உடனே இதில் புதைச்சிட்டிங்கன்னா நம்ம உடம்பை வந்து பூச்சிகள் சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன ஓட்டைகளால் இருக்கும் கீழே பானையில், அந்த வழியாக பூச்சிகள் உள்ளே வந்து நம்ம உடலை வந்து சிதைக்கணும். அதற்கான

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி.

0: பேச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் எப்படி எல்லாம் ஒரு பிரெக்னன்சியை பாதிக்கும், எப்படி எல்லாம் ஒரு லேடியை பிரெக்னென்ட் ஆக விடாம தடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கர்ப்பையோட லேயரான எண்டோமெட்ரியம், அந்த சென்டர் லேயர் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல போய் உட்காந்துக்கிறதுக்கு பேரு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது யாருமே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்க வேண்டிய பொருள் வேற இடத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா, மாசம் மாசம் நம்ம பீரியட்ஸ் குளிக்கும் போது அந்த எண்டோமெட்ரியம் எப்படி ஷெட் ஆகி பீரியட்ஸா வெளியில வருதோ, அது எங்க இருந்தாலும் அங்க ஷெட் ஆகி அங்க எடுத்து ரத்த கட்டுகளை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால கர்ப்பப்பைக்குள்ள செட்டில் ஆச்சுன்னா அது அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் ஆகும். அது கரு முட்டைகள் இருந்துச்சுன்னா சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற டிசீஸ் ஆகும். பெல்விஸ்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் ஆகும். இது மாறுது. இப்படி மாறும்போது இதனால பிரெக்னன்சி டிராஸ்டிக்கலாவே பாதிக்கப்படும். என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பிளட் கிளாட் இருந்து அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு பெல்விக் அட்கஷன்ஸை கிரியேட் பண்ணிடும். பெல்விக் அட்கஷன் கிரியேட் பண்றதுனால கரு குழாய்கள்ல பாதிப்பு ஏற்படும். கரு குழாய்கள் ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல இருக்காது. ரெண்டாவது, கரு முட்டைகள்ல சிஸ்ட் பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்துல வரக்கூடிய கரு முட்டைகளை வளர விடாம இருக்கிறதுனாலையும் கன்சீவார தன்மைகளை இது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மூணாவது, சாக்லேட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சில சமயம் இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ணும். இந்த இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்னார்மலா மாறுறதுனால கரு முட்டை வந்தா கூட அதனுடைய குவாலிட்டி பயங்கரமா ரெடியூஸ் ஆயிடுது. இந்த குவாலிட்டி ரிடக்ஷன் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு ரொம்ப பாதிப்படையும். இந்த எல்லா ரீசன் இல்லாம அந்த வந்து தங்குன அந்த கரு கர்ப்பப்பைக்குள்ள தங்கும் போது கர்ப்பப்பைக்குள்ள அடினோமயோசிஸ் இருந்துச்சுன்னா அந்த கருவோட வேர் ப்ராப்பராக கர்ப்பப்பைக்குள்ள ஊடுருவி போக முடியாதனாலவே சிம்பிளாகவே அபார்ட் ஆகிடும், இல்லை கரு எடுக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த எல்லா ரீசனுக்கும் மேஜர் ரீசன் அந்த எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது, சில பேர் நிறைய டாக்டர்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ் டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க உங்களுக்கு சர்ஜரி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனிக்க வேண்டியது எப்பவுமே எண்டோமெட்ரியாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் சர்ஜரி அப்படின்னு நாங்கள் எடுத்துருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியோஸ் எப்பவுமே பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சால் கூட உள்ளே போய் பார்க்கும்போது எல்லா ரீஜன்லையும் அது பரவி, சில சமயம் யூரின் டியூப்ல பரவி இருக்கும், சில சமயம் பக்கத்தில் கூட யூரின் பையில பக்கத்து குடல்ல மலை குடல்கள்ல இது எல்லாத்துலேயுமே அது பரவி இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அந்த சர்ஜரியை பர்ஃபெக்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக அந்த ஒரு சர்ஜரியிலேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்குற மாதிரி ஒரு சர்ஜரி இருந்தால் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதனால ஏனோ தானோ சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி ரெக்கரன் சர்ஜரின்னு பண்ணுறதுனால சான்சஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு சொன்னால் ப்ராப்பரான ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற பரிந்துரையின் பேரில் ஒரு சர்ஜரியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட சக்ஸஸ் ரேட் அதனால இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவான நிமிடங்களுக்கு நம்ம வந்துட்டோம். நம்முடைய நிகழ்ச்சியை இப்போ கோடிக்கணக்கான நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அருங்காட்சியக காப்பாட்சியராக நீங்கள் என்ன தகவல் சொல்ல நினைக்கிறீங்கய்யா?
2: நம்மளோட அருங்காட்சியகங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பழமையான பொருள்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுருக்கிறோம். கோயில்களில் போயிட்டு உங்களோட தேர்வு எண்ணெய் எழுதுறது, உங்களோட பேர் எழுதுறது, இதயத்தை வரைகிறது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்படி தவிர்த்துட்டு நல்ல வேலை நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்மளோட கலைப்பொருள்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய பணியை அருங்காட்சியகங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது. அந்த பணியை செய்வதில் காப்பாட்சியர் என்ற முறையில் நானும் பெருமை கொள்கிறேன்.

0: சிறப்புங்க ஐயா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்கள், அது குறித்த பின்புலங்கள், இதை பற்றி நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? வரலாறு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியது. அந்த நிலைத்தலுக்கு அடிப்படையாக இருப்பது வரலாற்று சான்றுகள். அந்த வரலாற்று சான்றுகளை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். இணைய தொடரவிருப்பது தேடி வரும் பண்பலை, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து. நிகழ்ச்சியின் முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக் கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார்.

காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. நாளும் நேயர்களை நேரலையில் சந்திக்கும் பண்பலை நேரடியாக களத்தில் உங்கள் இடத்தில் சந்திக்க காத்திருக்கிறது பண்பலை. நேயர்களை வளாகத்தில் சந்திக்கிறார் சுப்பிரமணியம் சுரேந்தர். இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து
1: வணக்கம் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி எங்கிருந்து வருதுன்னு அதை தெளிவா சொன்னாங்க இல்லையா? ஆத்தூர்ல வண்டிக்காளியம்மன் கோயில் அருகில இருந்து தான் இன்று கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. இந்த பக்கத்துல சொல்லணும் அப்படின்னா சுத்தி விவசாய இடம், அது மட்டும் இல்லாம எல்லா மக்களும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழக்கூடிய அது ஒரு அற்புதமான பகுதி ஆத்தூர் பகுதி. இன்னைக்கு கோடை பண்பலை தேடி வரும் பண்பலை இங்கதான் வந்திருக்கு. கோயில் பக்கத்துல இருக்கனால இன்னைக்கு சிறப்பு ஏற்பாடுகள், அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் போது இங்க களை கட்டிடும் அந்த மாதிரியான ஒரு சிறப்போட ஏற்பாடுகள் எல்லாம் தயாரா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். கோயில் இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல பேச ஆரம்பிச்சு அப்புறம் நேர்களையும் சந்திப்போம். ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: குமரேசன்.
1: குமரேசன், என்ன பண்றீங்க?
2: நான் வந்து பாத்திர வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன்.
1: சரிங்க. நிறைய பூவெல்லாம் வச்சு இன்னைக்கு சிறப்பா கட்டிட்டு இருக்கீங்களே.
2: ஆத்தூர் இந்த வண்டிகாளியம்மன் கோயிலுன்னு ஒரு பேமஸான கோயிலு. இதுல ஆடி மாசத்துல வந்து வெள்ளிக்கிழமை 4வது 5வது வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு பூஜை நடத்துவோம். இந்த வாரம் இன்றைக்கு வந்து 4வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்துவிளக்கு பூஜை. இது 34வது ஆண்டு வந்து இடைவிடாம அம்மனாருல இந்த விளக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஏற்பாடுகள்
2: தயார் பண்ணி மாலை 5 மணி அளவுக்கு பெண்கள்லாம் குத்துவிளக்கு வந்து இந்த பூஜையில கலந்து கொண்டு சிறப்பா வழிபட்டு அம்மனுடைய அருள் பெற்று போறாங்க.
1: சரிங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அவங்களாம் சொல்லுங்க.
2: மனைவி, மக்கள்.
1: உங்க பேர்லாம் சொல்லுங்க.
2: மனைவி பேரு அமுதா தேவி, மகன் மலனகிருஷ்ணன், மருமக வந்து சரண்யா, பேத்தி வந்து தர்சனா, என் மகன் ஒண்ணு பெங்களூர் இருக்காங்க தீபா, மருமக அருண் கணேஷ். நாங்க எங்க ஃபேமிலியில
1: அருமையா அருமையா. இன்னைக்கு சண்டை வேற சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு ஆத்தூர்ல. ஆத்தூர் பேருந்து நிறுத்தத்துல முன்னாடி சண்டை, எல்லா மக்களும் வந்து காய்கறிகள் எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. விவசாயிகள்லாம் அவங்களோட தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி எல்லாம் வச்சு வியாபாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சிறப்பா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு போல வெள்ளிக்கிழமை. ஐயா வணக்கம். உங்க பேரு?
3: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருண் வண்டிகாளியம்மன் கோயில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கோடை பண்பலை மிக மிக
1: தெரிதா வந்திருக்கும்.
3: அதத்தான் பாராட்டி வருக வருக என உங்களை கோடை பண்பலை வரவேற்கிறோம்.
1: என் பேர்
3: பாலு, என்னோட மனைவி பேர் கமலா.

0: பொண்ணு பேரு லாவண்யா சுகன்யா, பையன் பேரு கே முத்துக்குமார், பேரன் பேட்டி எல்லாம் இருக்காங்க, லாவண்யா காவியா எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆத்தோடைய சிறப்பு வந்து ஸ்ரீ வண்டிகாளி அம்மன் வந்து ரொம்ப பங்குனி மாத திருவிழாவுல ரொம்ப உற்சவம் ஒரு வாரம் நடக்கும். அதுல முந்தி வந்து கிடா விட்டாலாம் இருந்தது, எருமக்கடா விட்டு சில இதனால சில தடைகள் நின்றுச்சு. ஆனா அந்த ஒரு வார திருவிழாவும் இந்த ஆத்தூருக்கு ஒரு பெருமையை தேடி தரும். இந்த கோடை பண்பாடே வந்திருக்கும் சார் அவர்களுக்கும்.
1: வேற என்ன பக்கத்துல கோயில்கள் எல்லாம் இருக்கு? வேற
0: என்ன மாரியம்மன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு, ஸ்ரீ காசி விசால அவரு அந்த அம்மாவும் இருக்காங்க. எல்லா சிறப்பான கோயில் இருக்கு. இங்கிட்ட மசூதி இருக்கு, இந்த பக்கம் சர்ச் இருக்கு. எல்லா மக்களும் ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு ஊர் ஆத்தூர்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா?
2: என் பேர் மீனாட்சி, நாச்சினாலப்பட்டில
1: இருந்து ஆத்தூர்
2: வந்திருக்கீங்க. நன்றி.
1: ஆமா, நீங்க நெசவாளர்களுக்கான சிறப்பு தினமும் கூட. சரி, என்னென்னலாம் நெய்வீங்க அங்க?
2: எனக்கு ரெண்டு பிள்ளைய, அச்சையா கீர்த்தனா கவின் பிரவீன் மோகன் தாரணிசேரி எங்க பிள்ளைய.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, வாழ்த்து.
2: இது திருநாள்
1: இருங்க, அடுத்து நிறைய இருக்காங்க. வாங்க, உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேர் என்ன?
3: என் பேர் மருது பாண்டியன்.
1: மருது பாண்டி, என்ன பண்றீங்க?
3: நாங்க மைச்சர் கடவுள் சிபி ஆடியோஸ்.
1: இப்ப நம்ம பண்பலையினுடைய இந்த நேரலை நிகழ்ச்சிய மைக் செட்ல ஆத்தூர் உள்ள இன்னைக்கு அண்ணன் போட்டிருக்காரு. சொல்லுங்க, வீட்டுல யாரா இருக்கீங்க சொல்லுங்க?
3: அப்பா, அம்மா, தங்கச்சி, வீட்டுக்கார பிள்ளை இருக்கு, மயம் இருக்கு. எனக்கு
1: பேர்லாம் சொல்லுங்க.
3: வடிவேல் அப்பா பேரு, அம்மா பேர் வந்து சந்திரகலா, தங்கச்சி பேர் வந்து ஐஸ்வர்யா, வீட்டுக்கார பிள்ளை பேர் வந்து கார்த்தியா, என் மயம் பேர் வந்து சுஜித் குமரன்.
1: என்ன வயசாகுது?
3: ரெண்டு வயசாகுது.
1: ரெண்டு வயது. அருமை, அருமை, அருமைங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க?
4: என் பேர் ராதாகிருஷ்ணன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் ஆர்டிஸ்ட்.
1: அதான்
4: போடுதான்
1: என்ன
4: மெயின் விவசாயம் தான். இந்த ரெண்டு வருஷமா தண்ணி ஒழுங்கா வரல, மழை இல்ல, கொஞ்சம் வறட்சியில இருக்கும். ஆமா ஆமா, லேசா தான் தூரது, தண்ணி வர அளவுக்கு தூரது இல்ல.
1: என்ன
4: விவசாயம் பண்றாங்க சொல்லுங்க? இங்க மெயின் நெல்லுதான்,
1: தென்னை மரம் இருக்குதுல. ஐயா வணக்கம். என்ன பாடல் கேட்கலாம்? அந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குன்னு வேற சொன்னீங்களே, நீங்க கேட்கக்கூடிய பாடல்?
3: அரண்மனை கிளி படத்துல இருந்து, இந்த ராஜகிரண் எடுத்த படத்துல இருந்து, நம்ம
1: நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நேரிலே நம் கூட பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் இங்க வண்டிகாளி அம்மன் கோயில் பக்கத்துல கடைவீதி இருக்குங்க. எனக்குள்ளதாங்க இருந்து நேரலை நிகழ்ச்சி பலம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய நேயர்கள் நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இப்பதாங்க கேட்டுட்டு இருந்தோம் இங்கதாங்க வருது அப்படின்னு ஒரு ஆத்திரத்தோட வந்திருக்காங்க நிறைய பேரு. இப்ப அம்மா வணக்கம், உங்க பேரு?
6: ஈஸ்வரி.
5: ஈஸ்வரி என்ன பண்றீங்க?
6: நாங்க வீட்டுல மிஸ் மாதிரி.
5: சரி, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர், யாராரு?
6: எல்லாருமே பாகுபாடு இல்லாம எல்லாமே நல்லா இது பண்ணுவோம். எங்க ஊர் திருவிழாக்கு அவங்க இது பண்ணுவாங்க, சர்ச்சு தான் நாங்க எல்லாம் இது பண்ணுவோம். தண்ணி மட்டும் தான் இல்ல, இப்ப ஆத்தூர்ல வர்றதுதான் ஒண்ணு பிரச்சனை, மற்றபடி எல்லாமே நல்லாதான்.
5: சரிங்கம்மா, வணக்கங்கம்மா. உங்க பேரு?
6: என் பேரு செல்லா, ஆத்தூரு. எனக்கு 2 பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்க வீட்டுக்காரு வந்து வேலை பாக்குறாரு, எங்க பொண்ணு வக்கீலா இருக்கிறாங்க, என் பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான்.
5: என்ன

0: உங்க பேரை சொல்லுங்க.
1: என் பேர் செல்வம், பேக்கரி வச்சிருக்கேன்.
0: சரிங்க, வீட்டுல மொத்தம் எத்தனை பேர், யாராரு?
1: அம்மா, அம்மா ஒரு மாரியம்மா, சம்சாரம் பேரு விசாலாட்சி, மயனூர் லோகேஸ்வரன், இன்னொரு பாப்பா பேரு தர்ஷினி, இன்னொரு பாப்பா பேரு இந்தியா, என் பேரன் பேரு அபிஜித், மருமையன் பேரு இமான்குமார்.
0: பேரை மறந்துடாதீங்க.
1: இல்ல இல்ல, அதான் வர மாட்டேன். எப்ப கேட்டுக்கிட்டே இருப்பா, கேட்டுதான் வந்தேன்.
0: சரிங்க சரிங்க,
1: சரிங்க.
0: வணக்கம். உங்க பேர்?
2: வணக்கம். ஆத்தூர் சாலமோன், கொடைப்பண்பில நேயரு. எங்க ஊருக்கு சுயந்திரனுக்கு மிக்க நன்றி.
0: இது ஆத்தூருக்கு தான் முதல் முறை தேடி வரும் முன்பலை. ஆத்தூருக்கு
2: ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி
0: அக்கறை பண்ணிடுறேங்க சார்.
2: ஆத்தூருக்குள்ள இன்னைக்கு தானே எல்லா தினங்களும் வந்து இன்னொரு பாவம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா.
0: சரியா, மகிழ்ச்சி. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர், யார் யாரு சொல்லுங்க?
2: வீட்டுல வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு. பொண்ணு இப்பதான் சேமத்துல கட்டி கொடுத்து திருமணம் ஆயிட்டு பக்கத்துல திண்டல்ல கட்டி கொடுத்துருக்கேன். விஷயம் வந்திருக்காங்க, திருவிழாவுக்கு வந்திருக்காங்க, மனைவி இருக்காங்க.
0: மகிழ்ச்சி அவங்கள சந்திச்சதுல. அடுத்து என்ன சொல்லுங்க?
2: கடை, மளிகை கடை வச்சிருக்கேன். 24 மணி எப்பவும் கேட்கறதேன் வேலை. ஏன்னா ஒவ்வொரு நிலையத்துல பணிபுரியும் அனைவருமே வந்து ஒவ்வொருத்துக்கும் நல்லா வைப்பா, நல்லா சிறப்பா பேசுறாங்க, எல்லாத்தையுமே அன்பா பேசுறாங்க. இன்னும் ஒரு கடவுளோட போவங்க தான் அவங்க இல்லாம இருக்காங்க. ஆனா என்ன கேட்கணும், என்ன வரத்தான் வருத்தத்துக்கு இருந்த விட நான் குடைக்கணும் வரேன். ஆசு பாஞ்சு திருவிழாக்கு வருவேன். ஈஸ்டுக்கு வந்து அங்க பாத யாத்திரை அங்க வருவேன். எப்பவும் பார்க்க முடியாத ஒரு மனவரத்தை தானே.
0: இல்ல, வாங்க, கொடை பந்தலைக்கு வாங்க. உங்களை சந்திச்சு உங்களுக்காகவே சொந்த பந்தம் நிகழ்ச்சி எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இப்ப அம்மா வந்து ரொம்ப நேரமா ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல்மா?
3: இதய கண்ணில இருந்து போட்டுருங்க.
0: இதய கண்ணில இருந்து கேட்டு வந்துருவோமா? நன்றிங்கம்மா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வண்டிகாளியம்மன் கோயில் பக்கத்துல இந்த கடைவீதி இருக்கு. அங்கிருந்து தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பா வளம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேரு முருகன் சார்.
8: இங்க இருந்து வரீங்க?
9: மலையாபுரம் சார், பக்கத்துல.
8: பக்கத்துல மலையாபுரம்.
9: ஆமா சார்.
8: சரிங்க. நிகழ்ச்சி கேட்டு வேமா வந்தேன்னு சொல்லீங்க.
9: ஆமா சார்.
8: சரிங்க. வீட்டுல யாராவது அவங்க பத்தி சொல்லுங்க.
9: வீட்டுல பிள்ளைங்க 2 பேர் இருக்காரு சார். ஜெயந்தி, ஜெயபால இருக்காங்க சார்.
8: சார்,
9: என் பேத்தி எல்லாம் இருக்காங்க.
8: வானொலி தொடர்ந்து தொடர்ந்து கேப்பீங்களா?
9: தொடர்ந்து கேப்பேன் சார். காலையில 5 மணில இருந்து 5:30 ஓபன், அதுல இருந்தே கேப்பேன் சார்.
8: மகிழ்ச்சியா
9: எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கு. எல்லா நிகழ்ச்சியுமே கேப்பேன் நான்.
8: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சியா?
9: இன்னும் மதியம் 1 மணிக்கு போடுறீங்களா சார்? ஆமா சார், அது நல்லா இருக்கு சார். பழைய பாடலா போடுறாங்க, நல்லா இருக்கு சார்.
8: மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. எத்தனை ஆண்டுகளாம கேட்டு இருக்கீங்க?
9: ஒரு 4-5 வருஷமா கேக்குறேன் சார்.
8: மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. அதுவும் ஆத்தூர்ல. இப்ப அடுத்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: சசிகுமார்.
8: என்ன பண்றீங்க?
10: பழம் கடை வச்சிருக்கோம்.
8: சரிங்க. கேட்டுட்டு வேமா வரீங்க?
10: ஆமா, கேட்டுட்டு வரோம். நாங்க எப்பவுமே என் கடையில எந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கேன். அதை பாத்துட்டு வந்து நான் பேசிட்டு போல.
8: உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு?
10: எங்க வீட்டுல மொத்தம் 4 பேருங்க. என் பேர் சசிகுமார். எங்க வீட்டுக்காரங்க பேரு கனிமொழி. எங்க பெரியம்மா பேர் ரிஷியா. காலேஜுக்கு போயிருக்கு. சின்ன பிள்ளை பேர் இலகா, 9வது படிக்கிறாங்க.
8: சரிங்க. இந்த ஆத்தூர்ல வேற என்னென்ன சிறப்பா இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க.
10: என்னென்ன சிறப்பு? எல்லாமே சிறப்பு தானுங்க இங்க ஆத்தூருங்க. இன்னைக்கு குத்து விளக்கு பூச்சா, வட்டியரம் கோயில் திருவிழா அஜெல்லாம் நல்லா நடக்குங்க. இங்க மேற்கு தொடர்ச்சி போன இந்த ஆடி மாசங்கிறனால சடாட்டி கோயில் திருவிழா அதுவும் நல்லா சிறப்பா நடக்கும்.
8: இந்த கோயில் நிறைய இல்ல, எல்லாமே சொன்னாங்க. சடாட்டி கோயில் ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும்.
10: ஆமா, ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அது நல்லா இருக்குங்க. அடுத்த வாரம் புதங்கிறோம் அது ஆடி அம்மாவாசை திருவிழா, அதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு இன்னும் குத்து விளக்கு பூச்சது இன்னும் அது ஆரம்பம். இங்க அழகு ஊத்தி எல்லாம் பால் குடம் எடுத்து ஆத்தூர்ல நிறைய பேர் கட்டிதான் ஒரு 20-50 பேர் போவோம். நல்லா சிறப்பா இருக்கு. காலையில தாத்துல வரைக்கும் நல்லா சிறப்பா கொடுத்தாங்க.
8: சரிங்க. மகிழ்ச்சி சந்திச்சதுல. வேற உங்களுக்கு நம்ம பண்பலையில பிடிச்ச நிகழ்ச்சினா இது?
10: எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு பிடிக்குங்க. எனக்கு காலையில இருந்து இப்ப எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில 8 மணிலிருந்து 7 மணிக்கு போட்டேன்னா நல்ல நிகழ்ச்சி, எல்லாமே நல்லா விஷயங்கள் சொல்றது. எல்லாம் மதியம் வரைக்கும் சாயந்தரம் நைட் 8 மணிக்கு நல்லா போறேன். கடையில போறது எல்லாமே எப்ப ஓடிக்கிட்டே இருக்கு.
8: ஏதாவது நிகழ்ச்சியில் நேரடி நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிருக்கீங்களா? கிடைக்காம
10: கண்டிப்பா நிறைய இதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். போன் போட எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு பேசுங்க, நான் பேசலாம் நிறைய ட்ரை பண்ணி இன்னைக்கு. அதனால தான் இங்க நம்ம ஊருக்கு தேடி வந்திருக்கீங்க ஆத்தூருக்கு. அதனால சரி நேரடியாக நம்ம பேசுவோம்னு அங்க வந்திருக்கிறாங்க.
8: இப்ப நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரடி ஒளிபரப்பு கோடை பண்பலையில இருந்து எங்க இருந்து வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா, ஆத்தூர் வண்டிகாளியம்மன் கோயில் பக்கத்துல இங்க கடைவீதி இருக்குங்க. கடைவீதியை ஒட்டிதான் இந்த நேரடி நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. கோடை பண்பலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு எங்க ஆத்தூர்ல நிகழ்ச்சி பண்ணாங்களே காணாம தேடாதீங்க. வண்டிகாளியம்மன் கோயில இருந்து இடது பக்கமா இருக்கக்கூடிய கடைவீதி பக்கத்துல

0: பெரும் பண்பறை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் இங்க வண்டிகாளியம்மன் கோயில் பக்கத்துல கடைவீதி இருக்கு. கடைவீதியில இருந்து தாங்க வளம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு தூரத்துல இருந்து நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்க. எந்த இடம் அப்படின்னு தெரியலன்னா வண்டிகாளியம்மன் கோயில்ல இருந்து பக்கத்துல அந்த கடைவீதி அங்க இருந்துதான். இப்ப ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம், உங்க பேரு?
1: என்ன
0: பண்றீங்க?
1: வட்டம்பட்டி.
0: என்ன வேலை?
1: மீன் வியாபாரம்.
0: எங்க இருந்தீங்க? டேம் மீனா?
1: டேம் மீன், கம்மா மீன் வந்து ஆத்தூர்ல வரணும்.
0: என்னென்ன கிழமை போவீங்க?
1: புதன்கிழமை, சனிக்கிழமை,
0: ஞாயிற்றுக்கிழமை. புதன் சனி ஆயிரு. அப்ப நாளைக்கு காலையில வியாபாரம் போய் டேம்ல போய் வாங்கிட்டு வந்துடணும். சரிங்க. வீட்டுல யாராரு அவங்க பத்தி தான் சொல்லுங்க.
1: எங்க வீட்டுல நானே, எங்க வீட்டுக்காரமா, என் மக சிவன், சில்வியா, என் பேர பிள்ளையா.
0: சரிங்க சரிங்க சரிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் முகமது மீரான்.
0: என்ன பண்றீங்க?
2: 10-11 வருஷமா வச்சிருக்கேன்
0: மளிகை கடை. சரிங்க. இந்த ஆத்தூரோட சிறப்புகள்ல வேற என்னென்னலாம் சிறப்பு சொல்லுங்க.
2: ஆத்தூர்ல டேம் இருக்கு, வேற என்ன சின்ன ஊர்ல தாலுகாட்சி இருக்கு. ஆமா, நம்ம ஊர் சின்ன ஊர் தானே.
0: இதுல இன்னும் நிறைய சிறப்பாக

0: என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் நிறைய விஷயங்களை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்த இங்க எல்லா கோயிலும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: பூச்சி அதனால தண்ணி விட்டு மழை இருந்தா நல்லா இருக்கு.
0: உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேருங்க?
1: எங்க வீட்டுல நாலு பேருங்க.
0: யாராரு உங்க பேர்லாம்?
1: ரெண்டு பயலு.
0: என்ன
1: பண்றாங்க
0: ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க?
1: விவசாயம் இருக்கு, சடையாண்டி கோயில் இருக்கு, அப்புறம் சுற்றுலாவுக்கு அறிவிச்சிருந்தார் அமைச்சர். சுற்றுலா ஒண்ணும் வரல, எல்லாம் தண்ணியில.
0: காமராஜர்
1: டேம் இருக்கு.
0: எல்லாமே சிறப்பான ஊரு. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி கூட பண்பலையா? நன்றிங்கய்யா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு மாரியப்பன்.
0: என்ன பண்ணீங்கய்யா?
2: நான் வெங்காயம் பண்றேன்.
0: இன்னைக்கு சந்தை போட்டீங்களா?
2: சந்தை போட்டிருக்கேன்.
0: முடிஞ்சா?
2: முடிஞ்சு.
0: ஆமா, இன்னைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு மதியத்துக்கு மேல?
2: மதியம் மேல
0: ரெஸ்ட். சரிங்கய்யா. உங்க வீட்டு மொத்தம் எத்தனை பேர், யாரா சொல்லுங்க?
2: என் பேரு மாரியப்பன், கார்த்திகா, மணிகண்டன், வருண்குமார், கெப்பாய், ராமாய், பஞ்சவர்ணம், சுப்பையா, வேல்முருகன்,
0: குடும்பம்.
2: ஆமா, காய்த்ரி, சங்கீதா.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
2: சொந்த ஊர் எனக்கு, நான் பிறந்தது பழனி, பழனி பக்கம் நெய்க்காரப்பட்டி. அப்பா பிறந்தது ஆத்தூர். ஆமா, சூழ்நிலை வந்து மாதிரி தான் ஆத்தூர் இருக்கேன்.
0: சரிங்க. அதான் நீங்க வியாபாரம், நீங்க எங்கெல்லாம் நீங்க கொண்டு போய் வெங்காய வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு வரீங்க?
2: நான் எல்லா ஊரும் போவேன்.
0: என்னென்ன கிழமையில இருந்து இந்த ஊரு?
2: நான் திங்கக்கிழமை வந்து சக்கனைக்கூர், ஞாயிற்றுக்கிழமை சித்தூர், செவ்வாய்க்கிழமை செட்டியப்பட்டி, புதன்கிழமை நாயனம்பட்டி, வியாழக்கிழமை அக்கலப்பட்டி, இந்த தேடப்பட்டி, வெள்ளிக்கிழமை ஆத்தூர், சனிக்கிழமை ஊருக்குள்ள.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல சந்தை இருக்கும்போது அந்த சந்தைக்கு நீங்க காய்கறி கொண்டு போயிருவீங்க?
2: ஆமா ஆமா.
0: வெங்காயம் மட்டும் தானா?
2: வெங்காயம் மட்டும்.
0: சரி, எங்க தோட்டத்துல போட்டுருக்கீங்களா? மொத்தம் வாங்கிடுவீங்க?
2: இல்ல, விலைக்கு வாங்குறது தான். விலைக்கு வாங்கி வைக்கிறது.
0: மகிழ்ச்சி அவங்களெல்லாம் சந்திச்சதுல. இப்ப ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணைவோம் நேயர்களே. நாங்க

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கூடிய பண்பலை 100.5 இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வண்டிகாளியம்மன் கோயில் பக்கத்துல இருக்க கடைவீதியில இருந்து தாங்க வந்துட்டு இருக்கு. தேடி ஒளிபரப்பா இப்ப நிறைய பேர் மழை வரா மாதிரி வரா இருக்குனாங்க. மழை ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லா தாரல் லேசா மழை வருது. சரி, கொஞ்சம் பெரிய மழையா வரணும், லேசா தூரிட்டு போகாத மேகமே, கொஞ்சம் கனமா பெய்யுதுன்னு எல்லா மக்களும் வேண்டிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயம் பண்றாங்க, தண்ணி இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தண்ணி நிரம்ப அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்புவோம். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னுடைய பேரு நிரஞ்சனா, ஆத்தூர்ல இருந்து பேசுறேன்.
2: என்ன பண்றீங்க?
3: நான் ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
2: எந்த எந்த வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க?
3: நான் 2 எடுத்துட்டு இருக்கேன்.
2: எப்படி இருக்கு இந்த தலைமுறை மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா?
3: நல்லாதான் இருக்கு.
2: கத்துக்கிறாங்களா? குயிக்லா என்ன சார் இருப்பாங்க?
3: நல்லா கத்துக்கிறாங்க.
2: இப்ப சவால் என்னன்னா, பாதி இது கைபேசியே போனே சொல்லி கொடுத்துருது. அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அப்டேட் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, கேள்விகள் நிறைய கேட்பாங்க.
3: பிள்ளைங்க நம்மளை விட இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு தான் இருக்கோம்.
2: சரிங்க, மறக்க முடியாத அனுபவம்னா ஒரு மாணவர்கள் உங்ககிட்ட கேட்ட கேள்வியா இருக்கட்டும், நீங்க சொல்லி கொடுக்கும்போது கவனிச்சா இருக்கட்டும், எது சொல்லுங்க?
3: அது சரியா என்னன்னு ஞாபகம் இல்ல சார், ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமை இருக்கும், அவ்வளவுதான்.
2: ஒரு சவால் தான்.
3: ஆமா.
2: சரிங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் வந்து சடையம்மாள். நான் தனியார் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன், ஹெச்எம்மா
2: இருக்கேன். ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதே எல்லா மாணவர்களையும் நீங்க நிர்வகித்து கொண்டு போறது எவ்வளவு சவால்?
4: சவால்லாம் இல்லைங்க, அவங்க வந்து எங்களை மாதிரிதான் பிள்ளைகளோட பிள்ளைகளா நாங்க இருப்போம்.
2: அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா இந்த சவால் இல்ல.
4: கண்டிப்பா
3: எங்க ஹெச்எம்மோட கைடன்ஸ்ல தான் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு

0: நல்ல முறையில போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான்.
1: நீங்களும் ஒரு குழந்தை ஸ்டூடண்ட்ன்றீங்க.
0: கண்டிப்பா.
1: சரிங்க, இப்ப குழந்தைகளை வீட்டுல கவனிக்கிறதுக்கும் பள்ளிக்கூடத்துல கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, எப்படி எந்த வித்தியாசம் எப்படி?
0: ஸ்கூல்ல போது நம்மளும் ஒரு பேரண்டா இருக்கிறதுனும் பிள்ளையோட பிள்ளையா மாணவரா இருக்கணும் போத இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க லைக் பண்ணுவாங்க. நம்மள
1: தலைமை ஆசிரியா தாண்டி நீங்களும் பாடம் எல்லாம் எடுப்பீங்களா?
0: ஆ, நான் கிளாஸ் எடுப்பேன்.
1: நீங்க எந்த சப்ஜெக்ட் வந்து மாணவர்களுக்கு எடுக்க?
0: சயின்ஸ்,
1: அறிவியல். அப்ப நிறைய கேள்வி வேற சந்தேகம் கேப்பாங்களே.
0: கண்டிப்பா, ஒரு லெசன் எடுக்கிறோம்னா அதோட பிளான்ட்னா பிளான்ட்டை எடுத்துட்டு வந்து அதை வச்சுதான் எடுக்கணும். அவைக்கு போத புரிஞ்சுக்கிறனும் அவனே அவை எல்லாமே அவனுக்கு மோட்டிவேஷன் ஆவே நம்மளுக்கு தான் மோட்டிவேஷன் பண்ணுவான்.
1: சிறப்புங்க, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஐயா, இந்த மழை வரணும் வரணும், நீங்க மழை வேற வந்துச்சு, வெங்காயத்தை நிறையாம பாதுகாத்துக்குள்ள எடுத்து வச்சிட்டீங்களே, அவ்வளவுதான் எடுத்து நீ ரெஸ்டா?
2: ரெஸ்ட்.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: வாழ்வு முறை போராடு.
1: கேட்கலாமா?
2: ஓகே, கேட்கலாம்.
1: நன்றி, நன்றிங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்துதாங்க. ஆத்தூர்ல வண்டிகாளி அம்மன் கோயில் பக்கத்துல கடைவீதியில இருந்து இந்த நிகழ்ச்சி வளம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் இருக்காரு ஐயா. வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: கலீல் ரஹ்மான்.
3: என்ன பண்றீங்க ஐயா?
4: என்னென்ன வைக்கோல் பண்ணுவோம். வைக்கோல் எல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணிருக்கோம். மத்த ஊர்களுக்கு வந்து டெலிவரி
3: பண்ணிருக்கீங்க.
4: நெல்லு, தென்னை, மா எல்லாம் எல்லா வகையான காவலங்கள்லாம்
3: இது பண்றாங்க. ஒரு சிறப்பு இப்ப சின்னாரப்பட்டி
4: இந்த மண்ணுடைய சிறப்பு வந்து நெல்லுதான்.
3: நெல்லுதான். நெல்லுல என்னென்ன ரகம் வந்து இங்க நல்லா விளையும்?
4: இங்க வந்து எல்லா ரகமும் போடுறாங்க. இப்ப எல்லா ரகமும் போடுறாங்க. எல்லா ரகமும் நல்லா வரையும். அந்த மாதிரி மண்ணு
3: அதுவும் அது மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரம்.
4: மலையடி வாரம் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து எத்தனை
3: அது இந்த பகுதியில பெரும்பாலும் நிலத்தடி நீர்மட்டம் வந்து ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்றாங்க.
4: நல்லா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வறட்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே
3: இறங்கிருக்கு. ஒரு 2 மழை 3 மழை நல்லா மழை பெஞ்சா போதும்.
4: ஒரு நாள் நைட்டு, ஒரு நாள் இரவு மட்டும் பெஞ்சா போதும்.
3: நேரடியா
5: வந்து ஆத்திருக்கு வந்திருக்கேன். நன்றி. அதே மாதிரி நிலையத்தில் வேலை பார்க்க அனைவருக்கும் மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக்கலாம். சுரேந்திரன் அண்ணனுக்கு மிக்க நன்றி.
3: நன்றி. எழுதுறீங்க அந்த அம்மா இருக்காங்க. அம்மா சின்னாலப்படியில இருந்து வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க.
6: ஆமாப்பா. அனைவருக்கும் இளையத்தாருக்கும் நன்றி.
3: உங்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் வந்ததுக்கு. கோடை பண்பலை 100.5 இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அங்கிருந்து தாங்க நேரடி ஒளிபரப்பா வந்தது. வண்டிகாளி அம்மன் கோயில் பக்கத்துல கடைவீதியில இருந்து வந்தது. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு நானும் நிகழ்ச்சி விடுபட்டுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர் நன்றி நேயர்களே.

திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வண்டிகாளியம்மன் கோவில் அருகாமையிலிருந்து வலம் வந்தது இன்றைய தேடி வரும் பண்பலை. நேயர்களை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் சுப்பிரமணியம் சுரேந்தர். இனி தாய்ப்பால் வார சிறப்பு யாதுமாகி முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக் கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய

இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய நண்பகல் வணக்கம் நேர்களே. மாதர்தம் பெருமைகளை வானமேடையில் பரிணமிக்க செய்யும் யாதுமாகி, இன்று தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 24 24 24 24 24 26 மற்றும் ஓர் எண் 24 24 29. 290 333 எனும் எண்களையும் இணைத்துக் கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்காக சுழியம் 4542 சேர்த்து நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, வணக்கம் தோழிகளே. மீண்டும் அறியாதுமாகிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இந்த வாரம் யாதுமாகிய நிகழ்ச்சி தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேற காத்திருக்கிறது. ஆகஸ்ட் 1 முதல் 6 வரை தினமும் 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்ம ஏற்படுத்திட்டு இருந்தோம். தினமும் ஒளிபரப்பாயிட்டு இருந்தது. நிகழ்ச்சியில் நேரலையில் பேசணும்னு ஆசைப்பட்ட நேயர்களுக்காகவும் கேள்விகளை கேட்கணும்னு விரும்பின நேயர்களுக்காகவும் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். தாய்ப்பால் அப்படிங்கிறது குழந்தையினுடைய அமுது, முதல் தடுப்பூசி, அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்தது. இப்படி எத்தனையோ விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் தன்னுடைய அழகை பராமரிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களும் கூட தாய்ப்பாலை வந்து தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது

0: பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. சி, இதெல்லாம் தவிர்க்கணும், அதற்கான விழிப்புணர்வு வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தைக்கு வந்து அது எவ்வளோ முக்கியம், அந்த தாய்க்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக வேண்டிய இந்த 7 நாட்களையும் நாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்ருக்குறோம். அதை வந்து நம்ம கோடை பண்பலையிலையும் நேயர்களோடு பகிர்ந்துக்கணுன்றதுக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள் நமது பண்பலைக்கு வந்திருக்கிறாங்க, யாதுமாகி மேடைக்கு வந்திருக்கிறாங்க. நேயர்களின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்போம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேம்.
0: தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்பலையில் நேயர்களோடு நீங்கள் அறிமுகமானவங்க தான், நேயர்களோடு பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: நன்றி. நன்றி மேம்.
0: தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் என்ன? குழந்தைக்கும் தாய்க்கும் அதனுடைய அவங்க இருவரினுடைய ஆரோக்கியத்திற்குமே தாய்ப்பால் வந்து மிக உதவி செய்துன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன்.
1: தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் கொடுக்கும் மேம். கம்ப்ளீட்னா ஒரு ஃபுல் எல்லா ஸ்ட்ரென்த்தும் எல்லாமே வந்து நம்மளுக்கு அது வந்து பெனிஃபிட். அது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷன், இட்ஸ் அ டைப் ஆஃப் கம்ப்ளீட் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அடுத்து குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி, தடுப்பு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து தாய்ப்பாலில் வந்து இருக்குது. அடுத்த குழந்தைக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து டைஹேரியா. நீங்கள் நிறையா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் 6 மாதத்தில் வந்து குழந்தைக்கு நிறைய வயிற்றுப்போக்கு, சளி, நியூமோனியா காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம தாய்ப்பால் மட்டும் கொடுக்குற குழந்தைங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வராது குழந்தைங்களுக்கு. அண்ட் மேஜர் இது வந்து என்னென்னா, குழந்தைங்க வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீட் எடுக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்மே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ் ஃபேக்ட் கூட இருக்குது. ஸோ ஃபீடிங் கொடுக்கறது தாய்ப்பாலில் வந்து ஃபுல் நியூட்ரிஷன் வித் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே அதில் ஃபுல் கம்ப்ளீட் ஃபுட் மேம். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபுட் ஃபார் த பேபி. ஸோ மதர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டெலிவரி ஆன உடனே அந்த கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு பிரெஸ்ட் ஃபீட் வந்து உடனே இப்போலாம் இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி ஆன உடனே வித்தின் 1 ஹவரில் 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஃபீடிங் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க, அறிவுறுத்துறோம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த மதர்க்கு வந்து கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ளீடிங் கம்மியாகும். அதனால் அந்த டெலிவரிக்கு அப்புறம் இருக்க உதிரப்பை
0: பெருசாக இருந்தது, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அவங்களுடைய வயிற்று பகுதியுமே பெருசாக இருக்கிறதா இருக்கும். அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால கர்ப்பப்பை வந்து
1: சுருங்கி ப்ளீடிங் உதிரப்போக்கை கம்மி பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து மதருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது அம்மாக்களுக்கு. அது இல்லாமல் அம்மாக்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், ஒவரியன் கேன்சர்னு சொல்லுவோம், அந்த சின்ன பையில் வர புற்றுநோய் இதெல்லாமே கூட நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து இது வந்து வராது, தடுக்கலாம். அது இல்லாமல் பாண்டிங்கை வந்து அதிகப்படுத்தும், மதர் பேபி அண்ட் மதர் பாண்டிங்கை வந்து அது ரொம்பவே அதிகப்படுத்தும். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து
0: குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது அந்த பாதுகாப்போடையே இருந்திருப்பாங்க, வெளி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் வெளியில் இருக்கும்போது அந்த பாதுகாப்பு இல்லையோன்ற ஒரு உணர்வை வந்து தவிர்க்கும். ஏன்னா அம்மாவோட அரவணைப்புக்குள்ளேயே இருக்கும் இல்லையா குழந்தை வந்து பால் அருந்தும்போது.
1: ஸோ அந்த பாண்டிங் அதிகப்படுத்தப்படுத்த அம்மாவுக்கும் ஒரு செல்ஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், பேபிக்கும் வந்து அந்த சேஃப்டி, அவங்க வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோன்ற அந்த இது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணோம்னா ரெண்டு மியூச்சுவலி பெனிஃபிட்ஸ், அம்மாவுக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது.
0: ஒரு 6 மாதத்துக்கு தாய்க்கும் வந்து இயற்கை கருத்தடையாக கூட இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து இப்போ நம்ம ஃபுல் கம்ப்ளீட் கருத்தடைன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு 70% ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளுக்கு. அது வந்து இப்போ அதே 6 மாதத்துக்கு மேலே போகும்போது அப்படியே 70-60% குறையும், அது கருத்தடையாகவும் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தலாம்.
0: நீங்கள் பேசும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே குழந்தைக்கு வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறத நாங்கள் வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த சீம்பால் கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சீம்பால் வந்து இப்போ நிறையா பேர் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வர பால் தாய்ப்பாலை கொடுப்பாங்க, அப்படி பண்ணவே கூடாது. அந்த ஃபஸ்ட்டு வர மில்கில் தான் அந்த பாலில் தான் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம், லிவிங் ஆன்டிபாடிஸாக இருக்கட்டும், அந்த இம்யூனிட்டி, அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வர்றது எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வர அந்த சீம்பால், அம்மாவுக்கு வர சீம்பாலை கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுக்கணும்,
0: எல்லோ கலரில் இருக்கு.
1: கண்டிப்பாக
0: ஸோ கலர் வந்து எல்லோ கலரில் இருக்குதுன்றதுனால அவாய்ட் பண்ணுறாங்களோ?
1: ஆமாம், இருக்குது நிறைய அந்த மாதிரி ஒரு மித்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபேக்டெல்லாம் இருக்குது, பட் அது கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு பேபிக்கு கொலஸ்ட்ரம் கொடுத்தே ஆகணும், அந்த கொலஸ்ட்ரம் நீங்கள் சொல்கிற சீம்பால், தாய்ப்பாலோட சீம்பால் வந்து கொடுத்தே ஆகணும்.
0: இப்போ ஒரு வேலை சிசேரியனாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்க முடியாது,
1: கொடுக்குறோம்
0: இப்போ கொடுக்கறதுக்கு நீங்கள் வழிவகை செய்கிறீங்க.
1: இப்போ கரண்ட்டாக நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட்லேயா இருக்கட்டும் ப்ரைவேட்லாம் இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து மேலில் நம்ம கவர்மெண்ட்லேருந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிசேரியன்னாலுமே ஸ்டாஃப், அதுக்குரிய ஸ்டாஃப் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து இனிஷியேட் பண்ணிவிடும் கொடுக்கறதுக்கு.
0: ரொம்ப நல்லா சொல்லிகிட்ருக்கீங்க. தாய்ப்பாலோடைய முக்கியத்துவம் என்ன?

குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குது, அதே நேரத்தில் நோய் தடுப்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து அது ரொம்ப உதவி செய்யுது. தாய்ப்பால் பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கறது மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்திட்டுருக்கீங்க. கூடவே வந்து அந்த சீம்பாலினுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு இடைவேளையை தொடர்ந்து.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி.

0: நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
9: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
10: கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது. கொடைக்கானல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நமது கேள்விகளுக்கு விடையளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் ஒரு நேர் காத்திருக்காங்க டாக்டர், சந்திச்சிருவோமா?
11: கண்டிப்பாங்க.
10: வணக்கம்.
12: வணக்கம்மா,
10: எங்கிருந்து பேசுறீங்க? வாழ்த்து சொல்றதுக்காக வந்தீங்களா? உதய விழாவுக்காக வாழ்த்து சொல்ல வந்தீங்க. சிறப்பா, மத்த நிகழ்ச்சியில இணைப்பு கிடைக்கல, இந்த நிகழ்ச்சியில கிடைச்சதுன்னு வந்தீங்களா? சரி, நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு, நன்றி. டாக்டர், தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது தாய்ப்பாலை பற்றி நம்ம ரொம்ப விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஏன் வந்திருக்கிறோம்?
11: ஏன்னா மேம், இப்போது அந்த காலத்தில் வந்து அம்மாக்கள் எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க, ஒர்க்கிங் போகலை. ஸோ ஒர்க் பண்ணாதனால ஆல்மோஸ்ட் குழந்தைக்கு வந்து 2 to 3 வரைக்கும் தாய்ப்பால் கிடைச்சிது.
10: 2
11: கண்டிப்பாக, 2 to 3. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம அம்மாக்கள்லேயே சொல்லியிருக்காங்க.
10: ஆமாம்.
11: ஸோ அந்த மாதிரி கிடைச்சிது, நம்ம நல்லா ஆரோக்கியமாக எவ்வளோ நமக்கே தெரியும் எப்படி இருக்கும்
10: அப்படின்னு,
11: அதோட பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற போது நமக்கு என்னென்னா, இப்போது மகப்பேறு விடுப்பு கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து 1 இயர் வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் இன்னுமே நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு 2 months or 3 months தான் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க்குக்கு போகிறதுனால அவங்களால ஃபுல்லாக வந்து பேபியை வந்து பார்த்துக்க முடியாது, ஃபீடும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பேபிஸ்க்கு வந்து லேக் ஆகுது. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தாய்ப்பாலோட அந்த இது,
10: ஊட்டச்சத்து கிடைக்கல, அளவு அந்த உணவு கிடைக்கல.
11: இன்னொன்று, மதர்ஸுமே அம்மாக்களுமே இப்போ என்னன்னா, அவங்களுக்குமே அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா, ஓகே 2 months போதும், ஃபீட் பண்ணால் போதும் பேபிக்கு
10: அப்படிங்கிற வருஷங்கிறது எப்படி 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு.
11: மதர்ஸ்க்குமே

0: அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாரும் இல்லை, ஒரு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், கொஞ்சம் பேருக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் வந்துருச்சு. சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் நமக்கு மார்பகம் பெருசாகிடும், அழகு போயிடும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இன்னும் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் யூனிசெஃப்னு சொல்கிறது, எல்லோரும் சேர்ந்து தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைக்கு கட்டாயமாக முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணுங்கிற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் குழந்தைங்க நல்ல நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களை நம்மளை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால
1: ஆரோக்கியமான சமுதாயமும் இருக்கும்
0: உருவாக்க முடியுங்கிறதுனால
1: இதை நம்ம 2-3 வருஷம் வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 2 மாதமாக குறைந்திருக்குது. குறைஞ்சது 6 மாதமாவது அந்த தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு அது அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுடைய ஆரோக்கியம்ங்கிறது மேம்படும் சொல்கிறீங்க. ஸோ சரியான அளவில் சரியான முறையில் தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ சரியான அளவு அப்படின்னா டிமாண்ட் ஃபீடுன்னு சொல்லுவோம். டிமாண்ட் ஃபீட்னா குழந்தை அழுதா கொடுக்கணும், அது இல்லை சில குழந்தைங்க இப்போ ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தவறாமல் ஃபீட் பண்ணணும். சில குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு மேலே கூட தூங்கும். ஸோ தூங்கிட்டு தானே இருக்குது பேபி, நம்ம ஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம நினைக்கக்கூடாது. 2 hours once தூங்கினா கூட கொஞ்சம் நம்ம எழுப்பி ஃபீட் பண்ணணும். இல்லை டிமாண்ட் ஃபீட் நீங்கள் சொன்ன மாதிரி 2 hours once தானே, சில குழந்தைங்க 1.5 மணி நேரத்தில் அழ ஆரம்பிக்கலாம், உடனே நம்ம 2 hours தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க 2 hoursல கொடுத்தா போதுன்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ டிமாண்ட் ஃபீட் குழந்தைக்கு தேவைன்னா அதுவே 1 மணி நேரத்துலையும்
1: பசிக்குதுன்னு குழந்தை அழுகுது அப்படின்னா
0: கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லை
1: பசிக்கு தான் அழுகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க?
0: அதுதான் மெயின் ஃபேக்டர். அதை மேம் 2-3 ஃபேக்டர் வச்சு தான் நம்ம வந்து அழுறது சொல்லுவோம். ஒன்று வெட் பண்ணுறது, நம்ம பேபி யூரின் போயிடுச்சு மோஷன் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி காரணத்துக்காக அழுகும். இன்னொன்று வந்து ஃபீடு தான், மோஸ்ட் பிறந்த குழந்தைங்க இந்த 2-3 காரணத்துக்காக தான் அழுங்க. ஸோ நம்ம அதை ஃபீட் பண்ணி செட்டில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து
1: குழந்தை வந்து எப்போ பசிக்குதுங்கிறத பார்த்து நம்ம ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
0: எஸ் மேம், டிமாண்ட் ஃபீட் வந்து நம்ம கொடுக்குறோம். இல்லை 2 hours இப்போ சொன்ன மாதிரி 2 hoursக்கு மேலே தூங்குதுன்னா நம்ம விட்டுற முடியாது, கொடுத்தே ஆகணும், தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். ஸோ முறை இவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை தான் அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபீட் வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ
1: ப்ராஜெக்ட் ஒரு வாரத்துக்குள்ளேயே தெரிஞ்சிடும் இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி இந்தந்த நேரங்களில் பசிக்க அழுகுது
0: கண்டிப்பாக,
1: இல்லை யூரின் போன உடனே பசிக்க அழுகுது அப்படிங்கிறது தாய்க்கு வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு
0: தெரிஞ்சிடும், அவங்க பழகிடுவாங்க. அடுத்து கரெக்டான ப்ராப்பர் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர் பொசிஷனிங் அண்ட் லேச்சிங் சொல்லுவோம்.
1: அது பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இணைப்பில் காத்திருக்கேன்.
0: ஓகே,
1: சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், யாதுமாகி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்.
2: அம்மா வணக்கம்மா. யாதுமாகி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு, நல்லா பயனுள்ளதாக இருக்குதுமா.
1: நன்றிங்கம்மா.
2: டாக்டர்மா உங்களுக்கு வணக்கம்.
0: வணக்கங்கம்மா. வணக்கம்.
2: அதாவதுமா எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த குழந்தை அந்த பாப்பா வந்து குழந்தை பெற்று இப்போ இன்னைக்கு 1 வருஷமும் 20 நாளும் ஆகுது.
0: சரிங்கம்மா.
2: இப்போ நல்ல தாய்ப்பால் இந்த பிஸ்கட் கரைச்சு கொடுப்பாங்க, அதான் ஆகாரமா தாய்ப்பாலும் இந்த பிஸ்கட் இந்த இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1 வயசு கரெக்டா 20 நாள் ஆயிடுச்சுல, பருப்பு சாதம் ஊட்டும் நல்லா குழச்சி பருப்பு சாதம் ஊட்டி 1 வாரமா பருப்பு சாதம் ஊட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. தாய்ப்பாலும் அந்த பிள்ளை குடிக்க
1: மாட்டேங்குது,
2: நைட்ல கூட அழுதா கூட தாய்ப்பால் இழுத்து கொடுத்து பார்த்தோம்னா குடிக்கவே மாட்டேங்குது, வெறுத்து தள்ளி தள்ளி ஆனா கத்துக்கு பசும்பால் அப்புறம் வேற வழி இல்லாம பசும்பால் ஆட்டி கொடுத்தாங்க, அதை குடிக்குது அந்த
1: பிள்ளை. புரியுது. பேசுறீங்கம்மா, உங்க பேர் சொல்லலாம்.
2: அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை தரசம்மா.
0: பரவாயில்லங்கம்மா. இப்போ குழந்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 6 மாதம் கண்டிப்பாக நம்ம ஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்கும் போது அதோட டேஸ்ட்டும் பாப்பாவோட டேஸ்ட்டும் மாறி இருக்கலாம் நீங்கள் பருப்பு சாதம் கொடுத்ததில். ஸோ கண்டிப்பாக அதை ஃபோர்ஸ் பண்ணிலாம் நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு நீட் கிடையாது. நம்ம 6 மாதம் நல்ல ஆரோக்கியமாக கொடுத்தாலே போதுமானது. மேக்ஸிமம் நம்ம வந்து 2 இயர்ஸ் கொடுக்க சொல்கிறோம், முடியலன்னா பரவாயில்ல. குழந்தை அந்த பருப்பு சாதம் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம். 1 வயசுக்கு மேலே தாராளமாக மாட்டுப்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து குழந்தைக்கு வந்து அந்த டைஜஷன் அந்த இதெல்லாம் வந்து வளர்ந்துடும். ஸோ அவங்களாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துடும் மாட்டுப்பால். அதனால 1 வயசுக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாம், குழந்தைய ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்.
1: 6 மாதத்துக்கு மேலேயே இணை உணவு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்களா டாக்டர்?
0: இணை உணவு கொடுக்கலாங்க மேம். இணை உணவுனா எப்படின்னா நம்ம மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது. ஆனால் மாட்டுப்பால் வந்து 1 இயர்க்கு மேலே தான் அட்வைசபிள், ஏன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து கண்டென்ட் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட். ஸோ அதை வந்து செரிக்கக்கூடிய தன்மை குழந்தைக்கு இருக்காது.
1: இணை உணவை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த பொசிஷனில் குழந்தைக்கு தாய் வந்து தாங்கி அந்த பாலை அருந்த வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: அம்மா எப்பயுமே உட்காந்துட்டு தான் மேம் ஃபீட் பண்ணிக்கணும். குழந்தைக்கு வந்து படுத்துட்டு கொடுக்கவே கூடாது, பொற போயிடும். ஸோ நல்லா உட்காந்துட்டு பேக் சப்போர்ட், நல்லா அவங்களுக்கு என்ன பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பேக் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டும் யூஸ்வலாக அவங்க மார்பகத்தை பொறுத்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் 2 சப்போர்ட்டுமே தேவைப்படும். குழந்தைய நம்ம வச்சுக்கிட்டு தலையை கொஞ்சம் தூக்க

0: வச்சுக்கணும், உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கணும். வச்சுட்டு அந்த மார்பகத்துக்கு காம்பு கிட்ட போய் நல்லா வாய் வச்சுட்டு அந்த கீழ் வாய் வந்து கொஞ்சம் வெளியில் வரணும், எவர்டர்னு சொல்லுவோம் பொசிஷன். அது வந்து சும்மா அந்த நுனியில் மட்டும் பால் குடிச்சிட்டு அது வந்து ஃபீடு அழுகையை நிறுத்திடுவாங்க, அந்த இது வந்து குழந்தைக்கு பத்தாது. நல்லா அதை லாச் பண்ணணும், அது கொஞ்சம் நல்லா எவர்ட் பண்ணி அந்த மார்பகத்தோட அட்டாச் பண்ணணும்.
1: வாய்க்குள்ள வந்து அவங்க கரெக்டா அந்த கருப்பு
0: நம்ம எல்லாம் ஃபுல்லா அந்த மார்பகம் ஃபுல்லா அந்த கருப்பு ஃபுல்லா உள்ள போகணும்னு சொல்லுவோம். அது லாச் பண்ணி கரெக்டா பொசிஷன் வச்சு கொடுத்தா ஃபுல் மில்க் கொடுக்கணும். ஃபோர் மில்க் ஹைன் மில்க்னு ரெண்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வர பால், ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வர பால் ஃபோர் மில்க்னு சொல்லுவோம்.

0: ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு குழந்தை தூங்கிருச்சுன்னு விட்டுட்டோம்னா குழந்தையோட
1: முன்பசி பின்பசிங்க
0: கரெக்டாக குழந்தையோட க்ரோத் வந்து கம்மியாயிடும்.
1: ஓ, இப்போ பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பக்கமும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இன்னொரு பக்கமும் மாற்றி மாற்றி கொடுக்கணுமா இல்லை எப்படி கொடுக்கணும்?
0: இல்லை மேம், ஃபஸ்ட்டு பால் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஸ்ட் ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டு தான் அடுத்த ப்ரெஸ்ட்டுக்கு போகணும். ஒரு ஃபீட் பட் 2 மணி நேரத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, அடுத்த 2 மணி நேரத்துக்கு அடுத்த மார்பகத்தில் கொடுக்கணும். மாற்றி மாற்றி ஒரு ஃபுல் ப்ரெஸ்ட்டாக தான் நான் சொன்னேன், 4 மில்க் ஹைன் மில்க்குன்னு மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த முன்னாடி இருக்கிற பால் மட்டும்தான் வரும். ஸோ பசியாத்துமே தவிர குழந்தையோட க்ரோத்தோ பிரெயின் டெவலப்மெண்ட் மற்ற எந்த டெவலப்மெண்ட்டுமே குழந்தைக்கு வெயிட்டோ எதுவுமே போடாது.
1: இப்போது பொதுவாக ஒரு பேச்சு இருக்குது டாக்டர், ஒரு பக்கம் மார்பகத்தில் மட்டுமே பால் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பசி ஆறிடுது, அப்போ இன்னொரு பக்கம் வந்து பால் கட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க
0: இல்லையா? அப்படி அதான், 2 மணி நேரத்துக்கு கொடுத்தாலும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக கொடுக்கணும். அப்படி செய்யும்போது ப்ராப்பராக பண்ணும்போது பால் கட்டாது.
1: முதல் பக்கம் முதல் தடவை கொடுக்கும்போது வலது பக்கம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடுத்த தடவை கொடுக்கும்போது இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது அந்த 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த குழந்தையினுடைய பசி தூண்டப்படுறதை பொறுத்து கொடுக்கறதே நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அதை தூக்கி வைக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. நல்லா அணைச்சு குழந்தையோடைய அந்த தலைப்பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கணும். அப்புறம் வயிற்று வயிறு தாயுடைய வயிறும் குழந்தையினுடைய வயிறு ஒன்றா ஒட்டிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியா?
0: நல்லா அட்டாச் பண்ணி நல்லா நம்ம ப்ராப்பர் பொசிஷன் பண்ணி தான் கொடுக்கணும்.
1: ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்க நீங்கள் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யாதுமாயி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க.
2: திருச்சி மாவட்டம் துறையூர்ல இருந்து ஜலஜா பேசுறீங்க.
1: என்னங்கம்மா இன்னொரு தடவை சொல்லுங்க உங்க பேரு.
2: ஜலஜா.
1: ஜலஜாம்மா, கேள்வி கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா.
2: பக்கத்துல 6 மாசம் வரைக்கும் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுது.
0: சரிங்கம்மா.
2: அவங்க அம்மாவுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை அதுக்கப்புறம்.
0: சரிங்கம்மா.
2: அதனால அப்ப அந்த குழந்தைக்கு மாட்டுப்பால் ஜீரண சக்தி ஆகாதுங்கிறீங்க.
0: ஆமாங்கம்மா.
2: அது கொடுத்து அவங்களுக்கு வேற அந்த குழந்தைக்கு மோசன் ரொம்ப கஷ்டப்பட்டு மலச்சிக்கலாயிடு அந்த குழந்தைக்கு மாட்டுப்பால் கொடுத்து.
0: சரிங்கம்மா.
2: நீங்க சொல்றது ரைட்டு தாங்க. அதனால வேற என்ன உணவு, திர உணவா என்ன கொடுக்கலாம், திட உணவு என்ன கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கேள்விங்க.
0: கரெக்டுங்கம்மா. இப்போ அவங்க ஒர்க்கிங் வேலைக்கு போறாங்களா?
2: வேலைக்கு போகலைங்க.
0: வேலைக்கு போகல. இப்போ ஃபீட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இப்போல்லாம் வந்து நம்ம தாய்ப்பாலை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். தாய்ப்பால் இப்போ ரூம் டெம்பரேச்சர், நம்ம சாதா இந்த நம்ம இருக்கிற அந்த ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறது, அது நம்ம இருக்கிற இடத்துலையே 4 மணி நேரத்துக்கு நம்ம தாய்ப்பாலை வந்து நம்ம இது பண்ணி பீச்சி வெளியில் வச்சு நம்ம தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்கலாம். அது ட்ரை பண்ணலாம் அவங்க.
2: அவங்க இன்னொரு குழந்தை
0: கன்சீவ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது.
2: அதனால கொடுக்க கூடாதுன்னுட்டாங்க.
0: ஆமாம், அவங்களுக்கு கால்சியம் குறைஞ்சிரும். அம்மாவுக்கு அந்த 2வது குழந்தைக்கும் வளர்ச்சி வேணும்ல, அது அம்மாவுக்கும் கால்சியம் குறையும். சரிங்கம்மா. இப்போ நீங்கள் இணை உணவாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, 6 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிஷியலாக நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும். ஒரு ஆப்பிள் அவிச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு கொடுக்கலாம். கேரட், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்கம்மா. ஆனால் மாட்டுப்பால் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
2: திரவமாக என்ன வேற கொடுக்கலாங்க? பாலுக்கு ஈக்குவலாக வேற ஏதாவது கொடுக்க முடியுமா?
0: பாலுக்கு ஈக்குவலாக தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. ஆமாம், கிடையாது. நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்ம குழந்தைங்க டாக்டரையும் அணுகி அவங்ககிட்டையும் ஒரு சஜஷன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையோட இது வளர்ச்சி எல்லாமே ஒவ்வொரு டிபெண்ட் ஆகும். இப்போ நம்ம எடுத்த உடனே இதை கொடுத்துடலாம், இதை கொடுக்கலாம், நம்ம 6 மாதத்துக்கு மேலே இதான் இணை உணவு தான். தாய்ப்பாலோட சேர்த்து இதை கொடுங்கன்னு தான் நம்ம சொல்லலாமே தவிர, இது அசைச்சு நீங்கள் வந்து இதை போய் எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பருப்பு சாதத்தை ஊட்டுங்க, இதை ஒரு கொஞ்சம் ஒரு பீஸ் சிக்கன் கொடு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்ம குழந்தைங்க டாக்டரையும் அணுகிட்டு நம்ம அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுக்கலான்றதை நம்ம கேட்டுக்கலாம்.
1: இந்த செரிமான மண்டலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து அந்த செரிக்கிறதுக்கு தேவையான கொடுக்கணும். நன்றிமா நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர், இணை உணவு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டுப்பாலை மொத்தமாக கொடுக்க வேணான்னு சொல்லலை, 1 வருஷம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஏன்னா இதை தவறாக புரிஞ்சுக்க கூடாது, மாட்டுப்பாலே டாக்டர் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைவோம். விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
3: வெறும் சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000.

0: ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவராக இருக்கிறாங்க. டாக்டர், நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஓபி பேஷண்ட் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறீங்க, என்னென்ன முடிச்சுட்டு வந்தீங்க சொல்லுங்கள்.
1: ஓபி முடிச்சிருக்கேன் மேம். ஓபி முடிச்சுட்டு ஒரு அபார்ஷன் வித் ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி ஒன்று முடிச்சிருக்கு. இப்போ போய் ஒரு சிசேரியன் பண்ணணும்.
0: நடுவில் நேர்கள்கிட்ட தாய்ப்பாலை பற்றிய மகத்துவத்தை வந்து சொல்லிடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. நீங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணிவிட்டு நேர்களோட பேசிட்டு போகணும்னு வந்திருக்கிறீங்க. இணை உணவு பற்றி சொல்லுங்கள். தாய்ப்பாலுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. இருந்தாலும் 6 மாதத்திற்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சாதமோ, அந்த காலத்துலேயுமே பாட்டி, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நிகழ்ச்சியில் கூட சொன்னீங்க, பாட்டிவங்கெல்லாம் முன்னாடி பருப்பு சாதம் ஆரம்பிப்பாங்க, அந்த உருளைக்கிழங்கு ஆரம்பிப்பாங்க. அதையே இப்போ நேயர்களும் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலான்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. அப்போ இந்த இணை உணவில் என்னென்னலாம் எடுத்துக்கணும், அதனுடைய படிநிலைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இணை உணவு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்லோவாக குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே எல்லா இது ஆல்மோஸ்ட் நிறைய பேத்துக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ தான் நிறைய வீட்டில் ஆரம்பிப்பாங்க. பொட்டேட்டோ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரம்பிப்பாங்க, ஏன்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு. அதுவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தான் கொடுத்து பார்க்கணும். குழந்தை நல்லா சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இதையும் நம்ம கொடுத்துட முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்லோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் 2 வீக்ஸில் நல்லா ஒரு ஃபுல் பொட்டேட்டோ கொடுக்குற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
0: காலை நேரத்திலே ஆரம்பிக்கலாமா, ஒரு மதிய நேரம்,
1: மதியானம் ஒரு 11 அந்த மாதிரினா கொஞ்சம் குழந்தைங்க
0: லஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி
1: அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஒரு மிடில் பிளான் பண்ணால் குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த அதோட நியூட்ரிஷனும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்போது ஃப்ரூ இதுன்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ்னு பார்த்தோன்னா சொன்ன மாதிரி நம்ம இப்போ பொட்டேட்டோ சொல்கிறோம், பம்ப்கின், பூசணிக்காய், இதெல்லாமே நம்ம கொடுக்கலாம். பூசணிக்காய் நல்லா அவிச்சு கொடுக்கலாம், பப்பா இது பொட்டேட்டோ கொடுக்கலாம். இதில் இது வெஜிடபிள்ஸில் இப்போ ஃப்ரூட்ஸ்னு பார்த்தோன்னா ஆப்பிள், பப்பாளி, அவக்கோடா, இதெல்லாம் அவக்கூட ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. அது எல்லாமே ஆனால் ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்.
0: லைட்டாக சுகர் போடணுமா,
1: பால் சுகர் அவாய்ட் பண்ணிடணும். பால்
0: சேர்க்கலாம், 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பால் சேர்க்கலாம்.
1: சுகர்ஸ் இதுவும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக இதுவே நல்லா பாப்பா வந்து பாப்பாங்க, நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் இதெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பருப்பு நல்லா மசிச்சு நம்ம பருப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் இணை உணவாக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன், மட்டன் இதெல்லாமே வந்து யூஸ்வலி
0: இந்த பருப்போட சாதத்தையும் சேர்த்து கொடுக்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா அதை இது மிக்சியில் யூஸ்வலி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மிக்சியில் கொஞ்சம் ரைஸை வறுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா இது பண்ணி குக் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மசிச்சிடணும். மசிச்சு கொடுக்கணும். எதாக இருந்தாலும் குழந்தைக்கு நல்ல
0: குழந்தைக்கு பல்லி இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கொடுக்கறத அப்படியே விழுங்குவாங்க, அதனால செரிக்கணும், அதனால நல்லா மசிச்சு
1: கொடுக்கணும். ஸ்லோவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாப்பிட்றாங்கன்ட்டு நம்ம ஒரே நாளில் ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி இதை ட்ரை பண்ண. பனானா அதை நல்லா கொடுக்கலாம். நேந்திர பழம்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு.
0: அது கொஞ்சம் லைட்டாக வேக வச்செல்லாம் கூட சில பழங்களை கொடுக்குறாங்க.
1: கேரளாலலாம் அது நிறைய அதுதான் மெயின் ஃபுட்டாக கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க, ப்ளைனாகவும் கொடுக்கலாம். வேக வைக்காமல் நீங்கள் அப்படியேவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
0: ஸோ இணை உணவு பற்றி சொல்லிட்டீங்க டாக்டர், என்ன உணவு தவிர்க்கணும் கொடுக்குறத பற்றி சொன்னீங்க, என்ன உணவுலாம் தவிர்க்கலாம் ஆரம்பத்தில்?
1: குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இப்போ நம்ம சொன்ன ஃபுட் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாகவே போயிட்டுருக்கோம்.
0: அப்போ தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக என்ன உணவு எடுத்துக்கணும்?
1: இது வந்து நல்ல க்வெஸ்சன், இது நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா வரும், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா பால் தாய்ப்பால் இருக்காதுங்கிறதெல்லாம் வந்து அதில் பாதி வந்து நம்ம பெரியவங்க சொன்ன ஒரு அவங்களா ஒரு ஃபேக்ட் சயின்ஸ் கிரியேட்
0: பண்ணி
1: அப்படிதானே தவிர, ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம இப்போ எடுக்கிறது, இப்போ நம்ம நார்மலாக என்ன எடுக்கிறோமோ அதை எடுத்தாலே நல்ல தாய்ப்பால் வரும். அதுக்கு மெயின் வந்து இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சப்போர்ட்டு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாப்பாவோட பாண்டிங், இதெல்லாம் இருந்தாலே 2 ஹார்மோன்ஸு, ஒன்று ஆக்சிடோசின், இன்னொன்று வந்து ப்ரோலாக்டின்.

0: இந்த ரெண்டு ஹார்மோனும் நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் இருந்த சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக அம்மாக்களுக்கு வந்து அதிகமாகி ஒன்று வந்து மில்க் ப்ரொடக்ஷனுக்கும் இன்னொன்று மில்க்கை வெளியேற்றுறது எஜெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சப்போர்ட் இருந்தாலே போதும். இந்த ஃபுட்ஸ் தான் இந்த ஃபுட் எடுக்கணும், இந்த ஆனால் பேலன்ஸ் டயட் நல்லா எடுத்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் இதை இந்த ஃபுட்டு தான் எடுக்கணும் இதை தான் அப்படின்னு நல்லா
1: பூண்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்ட் பால் சுரக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: பூண்டு பால் சுரா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், எதுவுமே ப்ரூவ்டு ஃபேக்ட் கிடையாது. ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு லோ சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸில் அது கொஞ்சம் கீழே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட் எடுப்பாங்க, அவங்களுக்கு மில்க் அப்படியே பயங்கர செக்ரேஷன் நல்லா வரும். நீங்கள் நல்ல நட்ஸு நிறைய நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட்டாக கொடுத்து கொடுத்து நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு செக்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபுட் ஃபேக்ட் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட் தானே தவிர, பேலன்ஸ்டாக நிறைய தண்ணி குடிக்கிறது, நீங்கள் நார்மல் ஃபுட்டே ப்ராப்பராக எடுத்துக்கிறது வித் ஃபேமிலி சப்போர்ட்டெல்லாம் பண்ணாலே நல்ல செக்ரேஷன் நல்லா இருக்கும்.
1: நீங்கள் சொல்ல வர்றதுலேருந்து ஓவரால் என்ன புரியுது அப்படின்னா, என்ன நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்களோ கூடவே மகிழ்ச்சியும் இருக்கணும், உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இதெல்லாமே தான் அந்த உணவுங்கிற மாதிரி தான், எண்ணங்களும் கூட அதில் வந்து இணையுது. அந்த குடும்பத்தினுடைய அரவணைப்பும் அந்த தாய்க்கு வந்து உதவுதுன்னு சொல்கிறீங்க. என்ன உணவெல்லாம் தவிர்க்கணும் தாய்?
0: அதுதான் மேம், அவாய்ட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது மேம். அவங்க சொல்கிறதா நீங்கள் சொன்ன மாதிரி மாங்காய் சாப்பிடக்கூடாது, மந்தம் வரும், பூ வைக்கக்கூடாது, பால் கம்மியாக வரும், ஜாஸ்மின் மல்லிப்பூலாம் மெயினாக வைக்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இது எதுவுமே ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது. அவங்க இப்போ நம்ம பண்ண நீங்கள் ரெகுலராக என்ன எடுக்கிறீங்களோ அந்த டயட்டை ப்ராப்பராக இருக்கணும். பட் ப்ராப்பர் பேலன்ஸ்டாக சொல்கிறோம்ல, இப்போ ஒரு எடுக்கிறோன்னா ஒரு மதியானம் ஒரு ரைஸ் எடுக்கிறீங்க, தால் பருப்பு வச்சு எடுக்கிறீங்க, ஒரு கீரை, பாயில்டு எக்கு, கொஞ்சம் நல்ல தண்ணி, அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு பயிர், நம்ம எப்படி ரொட்டீனாக சொல்கிறது தான். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டே வந்தோன்னா
1: அந்த சமச்சீர் உணவுங்கிறதுல நீங்கள் சாதம் வச்சுருக்கணும், பருப்பு வச்சுருக்கணும், கீரை இருக்கணும்,
0: ஒரு எக் வச்சுக்கலாம். நான் வெஜிடேரியன்னா ஒரு நம்ம அவிச்சு சிக்கனோ ஒரு ஃபிஷ்ஷோ கொஞ்சம் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம்.
1: பழம்
0: பழங்கள்
1: கண்டிப்பாக எடுத்துக்கணும்,
0: எடுத்துக்கலாம்.
1: அந்த தாய் பால் ஊட்டுற தாய்மாருக்கு வந்து சில நேரத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் கூட இருக்கு அவங்களுக்கு, அவங்க என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும்?
0: டைஜஷன் ப்ராப்ளம்னா எப்படி மேம்?
1: அந்த தாய்க்கே இருந்ததுன்னா
0: அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் டைஜஷன் இல்லை அப்படின்னா சாஃப்ட் டயட்டாக எடுத்துக்கிற வேண்டிதான். காரம் கம்மியாக சாஃப்ட் டயட்டாக அவங்க எப்போயும் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஆயிலில் குறைச்சிக்கிட்டு, எண்ணெயெல்லாம் குறைச்சிக்கிட்டு நார்மல் டயட் எடுத்தாலும் அவங்க செக்ரேஷன் நல்லா தான் வரும்.
1: ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். இப்போ வேலை பண்ணுற பெண்களுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பாலை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அதை நீங்கள் நிகழ்ச்சியில் இடையிலேயே சொன்னீங்க ஒரு நேரோட கேள்விக்கு, அதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கொடுங்க.
0: எஸ் மேம், இப்போ வந்து மில்க் பாலை வந்து இப்போ ஸ்டோர் பண்ணுற இது நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு. ஃப்ரிட்ஜ்லேயும் ஃப்ரீசர்லேயுமே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லெட் அவுட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் 4 hours வைக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லனா 8 hours to 12 hours கூட வைக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி
1: ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் எப்படி இருக்கணும், அந்த பாத்திரங்க
0: அது வந்து ரொம்ப ஸ்டெரைலாக ரொம்ப சுத்தமாக இருக்கணும், பிபிஏ ஃப்ரீன்னு சொல்லி அது தனியாக அதுக்குன்னு இப்போலாம் கிடைக்குது. அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கணும். சில பேர் அது முடியலை நம்ம இது அதனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் சங்கில் கூட ரெடி பண்ணி வைக்கலாம். ஆனால் சுத்தமாக அதை ஒரு சுடுதண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும், அதை ஸ்டோர் பண்ணணும்
1: அந்த பாத்திரத்தை.
0: அது வந்து 12 hours 8 hours இப்போ 24 hours வீக்லி கூட நம்ம ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய வந்திருக்கு. பட் அது டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் டிஃப்ரெண்ட் அந்த இதுதான். ஸோ -degree நீங்கள் 1 week கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப நீங்கள் டீஃப்ரீஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம்.
1: திரும்ப எடுத்து சூடெல்லாம் பண்ணுவாங்களே, அப்பெல்லாம் செய்வாங்களா?
0: இல்லை மேம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கொடுக்கலாம்.
1: ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்கணுமே தவிர சூடெல்லாம் பண்ண
0: வேண்டாம்.
1: ஆனால் சுடுதண்ணியில் அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்செல்லாம் சூடு
0: பண்ணலாம்,
1: டைரக்டா வந்து சூடு
0: பண்ணக்கூடாது,
1: இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த ஸ்டோர் பண்ண பாலை வந்து ஒரே டைம்லயே கொடுத்து முடிச்சிடணுமா குழந்தைக்கு? வச்சு வச்சு திருப்பி திருப்பி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம்
0: அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேம். நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு 100 ml அந்த மாதிரி கண்டெய்னராக வாங்கிக்கணும், இல்ல 50 ml இனிஷியலானா. ஏன்னா ஒரு டைமுக்கு குழந்தைக்கு வந்து 30 to 50 ml தான் கேட்கும். ஸோ ஒரு 4 containers ஒரு 4 இது ஒரு 50 ml அந்த ரேஞ்சில் வாங்கி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது.
1: அது ஒரு டைம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு குழந்தை பாதி தான் அதை குடிச்சிருக்குது அப்படின்னதுக்கப்புறம் திருப்பியும் கொண்டு போய் அதே பாலையே ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கக்கூடாது. ஒரு 3 விதமாக பிரித்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு எல்லா வசதிகளும் வந்திருக்கு. யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து சுத்தமானதாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும்னு சொல்கிறீங்க. தாய் பால் கொடுக்குற அந்த தாய் வந்து மார்பகத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும்?
0: ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் வச்சு துணி வச்சு வைப் பண்ணிட்டு அந்த இடத்த மார்பகத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு தான் கொடுக்கணும் பேபிக்கு ஒவ்வொரு டைமும்.

0: ஓவர் டைம் ஃபீட் பண்ணும்போதும் ஜஸ்ட் வார்ம்
1: வாட்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பாக பேபி வந்து அப்போ தான் ஃபீடும் நல்லா எடுத்துக்கும், அவங்களுக்கு வந்து அது நல்ல க்ரோத்தும் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இப்போ காலையிலேயும் சாயந்தரமும் கூட குளிக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலைக்கு போகிற அந்த தாய்மார்களுக்கு வந்து ஸ்வெட்டிங்காக இருந்திருக்கும், அதோடைய குழந்தையத்து வந்து தூக்கி வரவணைச்சு கொடுக்கும்போது அந்த ஸ்மெல்னால் கூட குழந்தை வந்து அந்த அதிகமாக அந்த உணவை எடுத்துக்காமல் இருப்பாங்க.
0: எஸ் மேம், எஸ் மேம். இப்போ அவங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்வைஸ் அடி குளிக்கிறது ரொம்ப நல்லது, முடியல அப்படிங்கும்போது ஒன்ஸ் அடி இட்ஸ் ஃபைன்,
1: ரொம்ப நல்லது அப்படி சொல்லிங்க. இப்போ ரெட்டை குழந்தை பிறந்திருக்குது, அப்படி இருக்கிற தாயங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைக்கும் ஈக்குவலாக வந்து பால் கொடுக்க முடியாது, பால் சுரக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்குலாம் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: ரெட்டை குழந்தைங்க பிறக்கிற அம்மாவுக்கு அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பால் கண்டிப்பாக சுரக்கும்
1: சுரக்கும்
0: சுரக்கும். ட்வின்ஸுக்கு வந்து
1: இது வந்து சுரக்காதுன்னு சொல்ல முடியாது, சுரக்காது.
0: ட்வின்ஸ்க்கு ட்வின்ஸ் மதர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சுரக்கும், ஸோ கொடுக்க சுரக்காதுன்னு கிடையாது. ஃபேமிலி சப்போர்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அந்த அவங்க ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது இன்னொரு குழந்தைக்கும் அந்த சைடு ரெண்டு மார்பகத்திலுமே அவங்க கொடுக்கலாம், இந்த சைடு இவங்க வச்சு கொடுக்கலாம், அந்த சைடு ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படும். இன்னொரு பேபி கொடுக்க
1: ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைக்குமே பால் கொடுக்கறது அளவுக்கு தாய்க்கு வந்து பால் சுரக்கும் ரெட்டை குழந்தையாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இந்த தாய்ப்பால் வாரத்தில் தேவையான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஏதாவது இந்த நிகழ்ச்சி வழியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா டாக்டர்?
0: மேம், என்னை இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் என்ன மதர்க்கெலாம் என்னால் அம்மாக்களுக்கெலாம் கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் பல நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி அவேர்னஸ் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்.
1: தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய்க்கு வந்து நீங்கள் எதாவது சொல்லணுமா?
0: ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு 6 மாதம் கொடுங்க, உங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகும், குழந்தைக்கும் பெனிஃபிட் ஆகும்.
1: அழகெல்லாம் கெட்டு போயிடும்,
0: அழகு கூடும்,
1: அழகு கூட தான் செய்யும். ரொம்ப அழகாக தாய்க்கும் சேய்க்குமான ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கிறீங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கும் நன்மைகள் நிறைய இருக்குது, குழந்தைக்கும் ஆரோக்கியம் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்துங்கிறது அந்த 6 மாதத்தில் கிடைக்கிறது தான் ரொம்ப அந்த எதிர்காலத்துக்கே வழிவகுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி வழியாக தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கு கோடைப்பண்பலை 100.5 நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன்.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ, தேங்க்யூ.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீல வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக நடக்கிற ஒரு முக்கியமான ஆபத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக் ப்ரொஃபைல். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம், எந்த பிளாட்ஃபார்மாக வேணால் இருக்கலாம். அதில் சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் அப்ரோச் பண்ணுவாங்க, சில பேர் மணி ஸ்கேம் செய்ய அப்ரோச் பண்ணுவாங்க, மற்ற சில பேர் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை திருட நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் மற்ற தகவல் எதுவுமே இருக்காது, ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து ரீசெண்டாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பர்சனல் சேட் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்மள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. சில பேர் மணி ஹெல்ப் கேட்பாங்க, ஓடிபி, பேங்க் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சில டைம் இந்த செலிபிரிட்டி ஃபோட்டோ வச்சு இது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்லேருந்து எடுத்ததாக இருக்கும், பெருசாக போஸ்ட், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காது. அதை பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக நமக்கு இருக்கலாம். நம்ம வீடியோ கால் கூப்பிட்டோன்னா அவங்க வீடியோ கால் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க ஐடென்டிட்டியை ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம சில

0: மெசேஜஸ் எல்லாம் வரும். அர்ஜென்ட் ஹெல்ப், ஸ்பெஷல் ஆஃபர், ப்ரைஸ் வின்னர், இது மாதிரி எமோஷ்னல் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா, தெரியாதவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபைலை முழுசாக நம்ம செக் பண்ணணும். தேவைப்பட்டால் நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னு அந்த ப்ரொஃபைலில் இருக்க இமேஜை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ப்ரொஃபைலில் இருக்கிற நேம்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி வேறு எதுவும் சஸ்பீஷியஸாக யாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சஸ்பீஷியஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் இருக்க நண்பர்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆன்லைனில் இருக்கவங்க ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸையும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட வீடியோ கால்ஸ் பேசக்கூடாது. தெரியாதவங்க கூட கனெக்ட் பண்ணாதீங்க, சேட் பண்ணாதீங்க, எல்லாரையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபேக் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம். ஒரு நல்ல ஃபோட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் பார்த்த உடனே நம்பிடக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைனில் சேஃபாக இருக்கணும்னா அக்செப்ட் செய்கிறதுக்கு முன்னாடி வெரிஃபை செய்யுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நாளை இன்னொரு முக்கியமான இணைய பாதுகாப்பு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: இதுவரை தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்தது யாதுமாகி. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் கே கார்த்திகா அவர்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள மருத்துவரை அழைக்கலாம். 75985 75985000077. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். இனி நம் கோடை பண்பலை 100.5 கடித வழி விருப்ப கீதங்கள் அரங்கேறும் நெஞ்சில் நிறைந்தவையாக.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேர்களே, உங்களின் கைவிரல்கள் எழுதிய அழகான கடிதங்கள் இப்போது கோடை பண்பலையின் கைகளில். உங்களின் ஊரோடு உங்களின் பெயர்களை

வாசித்து உங்களின் விருப்ப பாடல்களையும் தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1970 வெளிவந்த திரைப்படம் தரிசனம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தூத்துக்குடி மஞ்சள் நீர்காயல், அங்கிருந்து சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மம்தாபுரம் மீனா, தேனி ராணி இவர்களுக்காக சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

தொடர்ந்து வரும் பாடல் கோடி பன்மலை 100.5 1968 வெளிவந்த திரைப்படம் பூவும் பொட்டும். இந்த படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் தாராபுரம் குடித்தெரு அங்கிருந்த நாகராஜன், யமுனா இவர்களுக்காக ஆர். கோவர்த்தன மேசையில் பாடலை பாடுகிறார்கள். டி. எம். சௌந்தரராஜன், பி. சுஷீலா.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்கும்.

0: பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல் 1960 வெளிவந்த திரைப்படம் விடிவெள்ளி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி, அங்கிருந்து வெங்கடேஷ், ஜெயசுதா, தருண், விஜய், லக்ஷ்மி, பிரியா, ராஜேந்திரன், தமிழ்ச்செல்வி இவர்களுக்காக ஏஎம் ராஜா இசையமைத்திருக்கிறார். வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. பாடலை பாடுகிறார்கள் ஏஎம் ராஜா. அவரோடு இணைந்து பி. சுஷீலா, திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: ஆசையில் ஒரு குக்கு,
4: ஆசையில் ஒரு குக்கு.
3: நமது கோடை பந்தலை 100.5
4: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
4: நீர்களின் ஆசை பாடல்கள்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
3: 94-86-28-24-24
4: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
3: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
4: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
3: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
4: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

காற்று தோரிகையின் இசை ஓவியம் உங்க கோடை பன்மலை 100.5 கேட்டுட்ருக்கிறீங்க. நெஞ்சில் நிறைந்தவை தொடர்ந்து வரும் பாடல் 1964 வெளிவந்த திரைப்படம் பணக்கார குடும்பம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஈரோடு ஓடையக்காட்டூர் ராமசாமி ருக்மணி பூபதி, மதுரை கைத்தறி நகர் அங்கிருந்து குமரன் ஸ்ரீதேவி சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி மாலதி இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா.

0: 5 உயிரெழுத்து.
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடுமே
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி

இசைச்சோலையில் இனிசை மழை, இது உங்கள் கூடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நெஞ்சில் நிறைந்தவை. தொடர்ந்து வரும் பாடல் 1967 வெளிவந்த திரைப்படம் சபாஷ் தம்பி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தாந்தோன்றி மலை, நிலாநகர், அங்கிருந்து ராமசாமி, சுப்புலட்சுமி, தாரணி, ஜெய்தேவ், கிரீஷ், ரமேஷ், காயத்ரி இவர்களுக்காக SM சுப்பையா நாயுடு இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார் TM சவுந்தரராஜன்.

சபாஷ் தம்பி. சபாஷ் தம்பி, சபாஷ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையாயிரு.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1969 வெளிவந்த திரைப்படம் தங்கமலர். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கோவை காமையநாயக்கன் பாளையத்திலிருந்து சுஜாதா, மோகன், அதுல்யா.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1972 வெளிவந்த திரைப்படம் நான் ஏன் பிறந்தேன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் நாமக்கல், நடந்தை புளியம்பட்டி, தீபக், காவ்யா, சிவகாமி, சுபிக்ஷா, நேகா இவர்களுக்காக சங்கர் மகாதேவன் இசையில் வாலின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் ஜிக்கி, எஸ் ஜானகி.

இனி வரும் பாடல் 1963 வெளிவந்த திரைப்படம் குங்குமம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்கக்கூடிய நேயர்கள் கரூர் மேட்டு மகாதானபுரம், அங்கிருந்து சந்திரசேகர், சாந்தி, நந்தன், காஸ்ட்ரோ இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி.

கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. இனி கோடை பன்மலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா நேரலையாக வர இருக்கிறது.

0: கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவிழா அரங்கிலிருந்து நேரலையாக நிகழ்ச்சியை வழங்க அறிவிப்பாளர் டி ரங்கநாதன் இருக்காங்க. கே பேசிடலாம் அவர்கிட்ட. வணக்கம் ரங்கா.
1: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு நாம இருக்கிறது ஈரோடு புத்தக திருவிழா 2026 2022 எழுச்சிகரமாக வெற்றிகரமாக பள்ளி கல்வித்துறையும் மக்கள் சிந்தனை பேரவையும் ஈரோட்டில் இந்த ஒரு அற்புதமான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அருமையான இந்த ஏற்பாட்டில் பல்வேறு இடங்கள்ல இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், கொடுத்த உடனே அங்கிருந்து ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாரு, பிள்ளைகளை புறம் கூப்பிட்டு இங்க வாங்க 1500 சொல்லணும். 1500 தானே சார்? நல்ல வேலை.
2: 1330
1: நல்ல வேலை. 1830 சொல்ல தெரிஞ்சீங்களே, போங்க. சரி, அப்படின்ட்டு பயந்துகிட்ட கூட வந்திருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம், சரியா? சரி, அந்த உங்களை சந்திச்சிடலாம். நாம ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகளையும் சந்திச்சு விடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் இலக்கியா, 11th படிக்கிறேன்.
1: 11th
3: சி கிளாஸ்.
1: பேரே இலக்கியா?
3: பேரே இலக்கியா.
1: இலக்கிய புத்தகங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க?
3: இலக்கிய புத்தகங்கள் அவ்வளோக்கா படிச்சது இல்லை, தமிழ் புத்தகங்கள் நார்மலா படிச்சிருக்கேன்.
1: இலக்கியமெல்லாம் தமிழ் தாம்மா.
3: ஆனா அந்த மாதிரி தமிழ் புத்தகங்கள் கதைகள் அந்த மாதிரி படிச்சிருக்கேன்.
1: என்னென்ன மாதிரி கதைகள்லாம் படிச்சிருக்கீங்க?
3: சீவக சிந்தாமணி. அந்த
1: சீவக சிந்தாமணி கதையா சார்? இதெல்லாம் அநியாயமா தெரியல.
3: காவியம், காவியம், காவியம் படிச்சிருக்கோம்.
1: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நீச்சல் தெரிஞ்சா போதும், எந்த கடலையும் சந்திச்சிடலாம்.
3: கண்டிப்பா.
1: வாசிப்பு பழக்கம்ன்றது மிக முக்கியமானது. இன்னைக்கு உங்க தலைமுறைகள் பூராமே இன்ஸ்டாகிராம் தலைமுறைகளா மாறிட்டீங்க இல்லையா? ஒரு 30 செகண்டோட பொறுக்க முடியாம டக்கு டக்குன்னு தள்ளுற ஒரு தலைமுறைகளா மாறிட்டீங்க. இதுல வாசிக்கிறது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
3: வாசிப்புங்கிறது எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் வேணும். வாசிப்பு வந்துட்டு நார்மலாவே எல்லா ஸ்கூல்ஸ்லயும் தேவைப்படும். கம்யூனிகேஷனுக்கு வாசிப்பு இருக்கணும். ஒரு இடத்துல தைரியமா போய் பேசணும்னா அதுக்கு கம்யூனிகேஷன் வேணும்னா நம்ம படிக்கணும்.
1: அவர் சாரை தள்ளி விட்டு முடியாதுங்களா? எங்கேயும் தைரியமான விஷயங்களை செய்யறதுக்கு வாசிப்பு பழக்கம் மிக முக்கியம் இல்லையா?
3: இலக்கியா
1: யாரெல்லாம் வந்திருக்காங்க?
3: ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க.
1: எந்த பள்ளியில இருந்து வந்திருக்கீங்க?
3: அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி சிவகிரி.
1: என்ன படிக்கிறீங்க சொன்னீங்க?
3: 11th ஸ்டாண்டர்ட் டி கிளாஸ்.
1: என்ன குரூப்ங்க?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
1: இல்ல, கணினி துறையா இருக்குதே, இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி?
3: தமிழ்ங்கிறது தாய்மொழி இல்லையா, அதனால எனக்கு நார்மலாவே தமிழ் வரும். இல்ல,
1: நல்ல வேலை யாரையாவது கோர்த்து நினைச்சேன். நல்ல வேலை சார் வேற திருத்திட்டே நிக்கிறாரு. செய்யணும்
3: காரணம், அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கலாம், நாங்க எப்படி சொல்லுவோம்?
1: இது தமிழ் தைரியம் சொல்லி கொடுக்கும், தமிழ் அத்தனையும் கற்றுக் கொடுக்கும். நன்றி, உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி.
3: நன்றிங்க, தேங்க்யூ.
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பெயர் ஆசாரிகா, அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி சிவகிரியில இருந்து வந்திருக்கேன்.
1: அப்ப சார் கூப்பிட்டு வெக்கப்பட்டு ஓடுனீங்களா? நீங்க தானே?
4: எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு. நான் கடந்த 2 வரேன். போன வருடம் வந்தப்ப நான் வந்து அக்னி சிறகுகள் படித்தேன். அது வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வருஷமும் வந்து நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன், நாளைக்கும் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன்.
1: அக்னி சிறகுகள் மிக முக்கியமா யார் எழுதியிருப்பாங்க சொல்லுங்க?
4: அக்னி சிறகுகள் அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு. அது வந்து அரவிந்த் திவாரி அப்படிங்கறோட பயணம் செஞ்ச புக்க நான் வாங்கி படிச்சேன்.
1: ஓ சரி சரி. அதுல நீங்க வியந்து பார்த்தது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எதை சொல்லுவீங்க?
4: அதுல வந்து அப்துல் கலாம் தன்னுடைய கடைசி வாழ்க்கையில வந்து தான் குழந்தைகளோட இருக்கணும், பள்ளிகள் கட்டி குழந்தைகளோட இருக்கணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: பரவாயில்ல, ஏதோ படிச்சிருக்காங்க, பரவாயில்ல சார். நீங்க கூட்டு வந்து ஏதோ பிரயோஜனமா இருக்குது. உங்களையும் சந்திப்போம். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது சின்ன பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேசிடுவோம். சரிங்களா? இருங்க, பேசிடுவோம்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. அறிவு களஞ்சியமான புத்தகங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காட்சி தரும் அரங்குகளோடு 22வது ஈரோடு புத்தகத் திருவிழா செக்கையா அரசு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: வணக்கம். கோடை பண்பலை 100.5 இன்று ஈரோடு புத்தக திருவிழாவில் இருக்கிறோம். மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற இந்த மாபெரும் அற்புதமான ஒரு விழாவிற்கு இதுக்கு முன்னாடி பேசின பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த ஒரு தமிழ் ஆசிரியரை சந்திக்க போறோம். சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சார் வணக்கம், என் பேர் சத்தார் ஊஞ்சலூர். சிவகிரி அம்மன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த புத்தக விழாவுக்கு நாங்க வந்திருக்கோம்.
0: எனக்கு நம்ம தமிழ் ஆச்சாரியர்களே கொஞ்சம் பயமானவங்க தான், நீங்க தான் அடிச்சு புடிச்சு கூட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக புத்தகத்து மேல ஒரு ஆர்வம் ஏற்படுத்தி தமிழ் ஆசிரியர்கள் எப்போதும் ஒரு பாடுபடக்கூடிய மாணவர் பாடுகளே இருக்கிறோம்.
0: இல்ல எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு சார், பொதுவாகவே திருக்குறள்னால நமக்கு ரெண்டு மார்க் நாலு மார்க்ல இல்லாட்டி திருவள்ளுவர் சாய்ஸ்ல போயிருவாரு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நம்ம தமிழ்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாசிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல என்ன பாடுபடுறீங்க, இங்க என்ன கஷ்டமா இருக்குது?
1: தமிழ் இப்ப தடுமாடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2.5 கோடி மக்களின் இதய துடிப்பாக கோடை பண்பலை விளங்குகிறது என்பது எவ்வளவு உண்மையோ, அதுபோல ஈரோடு மக்களின் இதய துடிப்பாக இந்த ஈரோடு புத்தக திருவிழா விளங்குகிறதும் அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மை.
0: உண்மை
1: இந்த புத்தக திருவிழாவுக்கு நான் கூட்டி வரதுக்கு வந்து இந்த புத்தகத்துல ரெண்டு விதத்துல உதவியாது. ஒண்ணு, பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட 740 மாணவிகள் இருக்காங்க சிவகிரி அம்மன் கோயில் அரசு மகளிர் பள்ளியில. எல்லாரும் நான் வரேன் நீ வரேன் போட்டி போடுறாங்க. நீங்க இந்த புத்தக திருவிழாக்கு வரணும்னா தமிழ் சார்ந்த போட்டிகள்ல கலந்துகொண்டு வெற்றி பெறணும், அப்படி வெற்றி பெறாத கூட்டிட்டு போவோம் அப்படின்னு. அப்ப இதுல ரெண்டு டூ இன் ஒன்னு, ஒண்ணு அந்த போட்டியில கலந்துக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்தும், ரெண்டாவது இந்த புத்தகத்துல வரக்கூடியனால வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தகத்துல ரொம்ப மேம்படுத்துது. 10 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த புத்தகம் கிடைக்கனால பெரியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் போலவே குழந்தைகளுக்கும் அந்த ஆரம்ப பொருள் 10-12 படிக்கிற மாணவர்களுக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய் படிக்கக்கூடிய சின்ன சின்ன கதை புத்தகங்கள் அவங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துது. இந்த ஈரோடு புத்தகத்துல வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை.
0: ஆஹா, அருமையா சொன்னீங்க. அதாவது இன்னும் சிறப்பா சொல்றதா இருந்தா, நம்ம ஒரு காடு அப்படிங்கிற படமா பாக்குறத விட ஒரு காடு அப்படின்னு படிக்கிற போது நம்ம மூளைக்குல ஒரு காடு பெருசா விரியும் சொல்லுவாங்க, ஒரு பெரிய வனம் நம்ம மூளைக்கு விரிகிறது. இந்த மூளையை வந்து இயங்க வைக்கிறதுக்கு வாசிப்பு பழக்கம் மிக முக்கியமானது. அதுல உண்மையில இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சவாலா என்னவா கருதுறீங்க? பொதுவா இந்த வீட்டுல ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கும், அப்ப அவருங்க செல்போன் வச்சிருப்பாரு, அம்மா அவருங்க செல்போன் வச்சிருப்பாங்க, அப்புறம் பிள்ளை எப்படி புத்தகத்தை தூக்கும்?
1: கண்டிப்பாங்க, அம்மா அப்பா என்னவோ அதுதான் குழந்தைகளோட. அம்மா அப்பா தினமும் ஒரு 10 நிமிஷம் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா குழந்தைகள் தானாக புத்தகத்தை எடுப்பாங்க. அம்மா ஒரு பக்கம் செல்போன்ல இருக்காங்க, அப்பா ஒரு பக்கம் செல்போன் இருக்காங்க, குழந்தை இன்னொரு பக்கம் செல்போன் இருக்கு.
0: ஆனா செல்போனே நம்ம குறை சொல்ல முடியாது, மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்ப சாதனம் தான்.
1: கண்டிப்பா
0: தேவையான அளவுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாங்க,
0: அது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னா இங்க வந்தா இந்த புத்தகங்களை பார்க்கலாம்.
1: சார், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்ட சூழ்நிலையில தான் வாசிப்பு பழக்கத்தை கண்டிப்பா கொண்டு வரணும். அந்த வாசிப்பு பழக்கத்தை புத்தகத்துக்குன்னு ஒரு திருவிழாவே நடத்துறது நம்ம மக்கள் சிந்தனை பேரவை
0: தான்.
1: அதை வெளிக்கொண்டு போறது நம்மளுக்கு கோடை பண்பலை அடுத்த கட்டமான முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: சார், இங்க நீங்க பார்த்த மிக முக்கியமான புத்தகங்கள் என்ன, மக்களுக்கு எதை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க? அதாவது
1: நிறைய பார்த்திருக்கு, இதுதான் இதுதான் இல்ல, மாணவிகள் பாக்கிறதுக்காக போதுமான நேரம் இல்ல. இன்னைக்கு பாத்துட்டு போயிருக்கேன், நாளைக்கு நான் எனது குடும்பத்தோட வந்து இந்த புத்தக திருவிழாவில் கலந்து போறேன். வாங்குறதுக்கு நாளைக்கு எனக்கு நேரம் ஒதுக்கி இருக்கேன்.
0: வாங்குறதுக்கு நாளைக்கு வர்றீங்க?
1: வாங்குறது நேரம் இன்னைக்கு மாணவிகளுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கோம்.
0: சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: என் பேர் சத்தா ஊஞ்சலூர், சிவகிரி அம்மன் கோவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி.
0: மறுபடியும் முதல்ல ஆரம்பிப்போம் போல இருக்க. சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருந்தீங்க, நிறைய மாணவர்கள் வழி நடத்துறீங்க, ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது.
1: நன்றி, நன்றி.
0: மிக முக்கியமான காலகட்டத்தில் அமைங்கி கொண்டிருக்கிறோம்.
1: கண்டிப்பா
0: நீங்களை வாசிப்பு பழக்கம் என்பது அவ்வளவு மிக முக்கியமானது. நன்றி, உங்களை சந்தோஷத்தில் மகிழ்ச்சி.
1: நன்றி சார், மகிழ்ச்சி.
0: நன்றி, நன்றி. கோடை பண்பு வாழ்வி இப்ப நம்ம இன்னொருத்தர் சந்திச்சோம். ஐயா வணக்கம்.
2: ஐயா, என் பேர் வி அரங்கநாதன், சொந்த ஊர் கல்யாணத்தை இருக்கிற திருப்பூர்ல இருக்கு.
0: அப்படிங்களா? சரிங்க, சரிங்க. வந்தீங்க இங்க?
2: இங்க வந்து அடுத்த வருஷம் புத்தகம் காட்சி தெரியும் வந்துட்டே இருக்கீங்க. கோடை பண்புல பேசுறதுக்கு ரொம்ப
0: பெருமைப்படுகிறேன்.
2: வருஷம் வருஷம் 1500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு புத்தகம் காட்சி, திருப்பூர்ல புத்தகம் காட்சி வாங்குவீங்க. வருஷம் வருஷம் இங்கே வாங்க, 1500 ரூபாய்க்கு வாங்க.
0: வீட்டுல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே?
2: சாப்பாடு புத்தகம் தாங்க எனக்கு உயிருங்க.
0: பொதுவா வாசிக்கிற மனிதர்களை வீட்டுல கொஞ்சம் வித்தியாசமா
2: பார்ப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, நல்லா
0: என்ன மாதிரியான புத்தகங்களை வச்சிருக்கேன்?
2: நான் வந்து தன்னம்பிக்கை புத்தகம் சார், அப்புறம் லேனா தமிழ்வாணி புக்கு, அப்புறம் கி ராஜநாராயணன் சார் கோபாலபுரம், அப்புறம் வந்து மருத்துவ புத்தகம் எல்லாம் வச்சிருக்கேன்.
0: வீட்டுல
2: வீட்டுல புத்தகம்
0: வச்சிருக்கேன், சின்ன நூலகமே
2: வச்சிருக்கேன். என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்கள் வந்து பள்ளி படிப்பை தாண்டி நேரம் கொஞ்சம் ஒதுக்கி புத்தகங்களை வாசிக்கணும். நேரம் ஒரு 10 நிமிஷம் படிச்சா கூட கற்பனை விரிவடையும், மூளை வளரும், நல்லா எண்ணங்கள் சுறுசுறுப்பா இருக்கும், எல்லா எண்ணங்கள் விரிவடையும்.
0: நீங்க விரும்பி படிக்கிற புத்தகங்கள் எதை சொல்லுவீங்க?
2: சுகிஜீவம் புக்கு படிக்கும், வெற்றி நிச்சயம்.
0: வெற்றி நிச்சயம்
2: நல்லா படிக்கும், நல்லா படிக்கும், நல்லா இருக்கு.
0: வேற என்ன புத்தகங்கள் பரிந்துரை செய்வீங்க?
2: வேற எந்த தன்னம்பிக்கை புத்தகம்
0: பிள்ளைங்கள நிறைய வந்திருக்காங்கல்ல, உங்களுக்கு என்ன புத்தகம் கொடுத்தா நல்லா இருக்கும்?
2: மேலாண்மை படிக்கலாங்க, நல்லா இருக்கு, அது நல்ல புக் படிக்கலாம். கவிஞர் கண்ணவாசன் இந்து மத இந்து மத அர்த்தம்ல இந்து மதம் படிக்கலாம்,
0: நல்லா இருக்கும். படிக்க மாட்டாங்க.
2: சின்ன குழந்தைகள் புத்தகம், கதை புத்தகம் படிக்கலாம். சென்னையிலே ராமன் கதைகள், அப்புறம்

0: திருப்பூர்
1: பாடலை தொடர்ந்து சந்திப்போம். நன்றிங்க.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச்

0: மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்னைக்கு ஈரோடு புத்தக திருவிழால தாங்க இருக்கிறோம். அரங்கத்தின் அதை எக்ஸிட் அப்படின்னு சொல்லுகிற வெளி வருகிற வாயில முன்னாடி நின்றுக்கிறோம். யாராவது இருந்தீங்கன்னா ஈரோடு மக்கள் வந்துருங்க, இங்க நிறைய வந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தான்.
2: அகர
1: முதல் எழுத்தலாம் கற்க முதற்றே உலகு அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல சொல்லுவாங்க. வேற என்ன புத்தகம் வாங்கினீங்க?
2: அது
1: ஒன்னு
2: என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: சரி, பரவாயில்ல பரவாயில்ல. கந்தர் சஷ்டி கவசம் எங்க படிங்க பாப்போம். கொஞ்சம் படிப்பாரா அவரு? நீச்சல் படிச்சிருவாரா? படிச்சிருவாரா? எங்க கடகடன் வாசிக்க பாப்போம். என்னாச்சு போச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. எழுத்தாருக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே நீங்க வாசிப்பீங்களா? வாசிச்சிருக்கீங்க. உங்க பேரு சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஸ்கூலு? சரி பரவாயில்ல. இப்படி பள்ளி குழந்தைகளும் ரொம்ப ஆச்சரியமா வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ரெண்டு இதுக்கு அப்படி நேர் எதிராக ரெண்டு பெரியவங்க வந்திருக்காங்க. அது முக்கியம் இல்லங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. வணக்கங்க ஐயா.
3: என் பேர் ராமசுந்தரம்.
1: வணக்கம்.
3: தஞ்சாவூர்ல இருந்து வருகிறேன்.
1: பார்ப்பதற்கு இப்ப சொல்லுவாங்கல்ல, பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு துறவியை போலவே காட்சி எடுக்கிறீர்களே. எப்படி புத்தக திருவிழா எப்படி என்ன விஷயமா வந்தீங்க?
3: புத்தக திருவிழா 2014 இருந்து வந்துட்டு இருக்கேன்.
1: ஓ, எங்க இருந்து வரீங்க?
3: பாட்டி சொன்ன கதைகள், அப்புறம் ஏழாம் சுவை, திங்க் அண்ட் க்ரோ ரிச்.
1: ஓ, திங்க் அண்ட் க்ரோ ரிச். செல்ஃப் எதுக்காக சொல்வாங்க? ஓஹோ, பரவாயில்ல. பாட்டி சொன்ன கதைகள், தாத்தா சொன்ன கதை, இப்ப பாட்டி தாத்தா கதைகளா போயிட்டாங்க. பாட்டி தாத்தா எங்க கதை சொல்ற அப்படித்தானே? பேரம் பேசி இருக்காங்க
3: ஒருத்தருக்காங்க.
1: அவருக்கு ஏதாவது கதை சொல்றீங்களா?
3: என்ன
1: மாதிரியான கதைகள் சொல்லுவீங்க?
3: அந்த மாதிரி பழைய கதைகள்.
1: எந்த கதை சொல்றது ஈஸியா இருக்கும்? குழந்தைகளை சொல்றது எது ஈஸியா இருக்கும்? இந்த தெனாலிராமன் கதைகள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படித்தானே? சரி, உங்க சந்திச்சு மகிழ்ச்சி ஐயா. உங்க பேரு சொல்லுங்க.
4: அன்பரசன். சரி, ஈரோடு பிஜேபி நகர்ல இருந்து வர குற்றம்பாளையம்.
1: ஈரோடு தான்.
4: பயன்படுத்திக்கோ.
1: புத்தகத்துக்கு 4 மூலை இருக்குது.
4: ஆமா,
1: மொத்தம் 8 மூலை இருக்கும். நமக்கு படிச்சா
4: கொஞ்சம்
1: ஊரும் அறிவும் சொல்லுவாரு வள்ளுவர். அதனால எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் ஐயாவும் சொல்லி இருப்பாங்க. கற்கட்டும். எந்த எப்பேற்பட்ட தொழில்நுட்பத்துக்கு மத்தியிலும் வாசிப்பின் மூலமாக இதை கத்துக்கிறது ரொம்ப நல்லா தான்
4: இருக்கும்.
1: வேற என்ன புத்தகங்கள்லாம் பாத்தீங்க?
4: வேற நிறைய கதைகள் உள்ள புக்குகள். எக்ஸாம்காக நிறைய புக்ஸ்
1: இருந்துச்சு.
4: நிறைய இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லா தரப்பட்ட புக்ஸ் இங்க வாங்குற அளவுக்கு சிறப்பான ஒரு இதா இருக்கு. வருஷம் வருஷம் அதோடைய ஏரியாவே அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. முதல்ல போன வருஷம் மட்டும் இதோட ஏரியா கம்மியா இருந்துச்சு. இன்னும் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அவ்வளவு கடைகளும் அதிகப்படுத்திருக்காங்க. மக்கள் கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. சிறப்பா இருக்கு. சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவித்து.
1: நன்றி. உங்களுக்கு சந்திச்சு மிக்க மகிழ்ச்சி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or org.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: நமது கோடை தொன்மலை வானொலி நிலையத்துல இன்னைக்கு வந்து நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது ஈரோடு புத்தக திருவிழாவில இருந்து வெற்றிகரமாக 2022 ரொம்ப அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. சிரிக்காதீங்கடா, பக்கத்துல சுத்திட்டு போறான் பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு டீச்சர் சார் இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன்.
3: ரொம்ப நேரம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்களே,
4: நீங்க வேற திடீர்னு கேள்வி கேக்குறேன்ட்டீங்களே, என்ன பதில் சொல்லணும்?
3: ஆமாங்க, அவையார் எழுதின தனிப்பாடல் திரட்டுல இருந்து ரெண்டு பாட்டு சொல்லுங்க.
4: நேரில் யாரும் பயந்துடாதீங்க.
3: அவர் ஒரு இங்கிலீஷ்காரர் எழுதுனது. அவர் பேர் என்ன சொல்லுவாங்களே?
4: வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்.
3: வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் டெஃபோடைல்ஸ். அப்படிங்கிறது சூரியகாந்தி பூவா என்ன பூவது?
4: அது மாதிரி, ஆனா அது இல்ல.
3: அந்த மாதிரி அதனுடைய குடும்ப வகையை சேர்ந்தது. அந்த பூவை பத்தி அவர் அழகா அந்த பாடல பாடி இருப்பார். 1999 படிச்சேன்னு நினைக்கிறேன். சரிங்க, சரி. இங்க புத்தக கண்காட்சி நீங்க வந்திருக்கீங்க. இங்க பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்கள் இருக்கு, தமிழ் புத்தகங்களும் இருக்கு இல்லையா? எந்த புத்தகங்கள் உங்க மனசு ரொம்ப கவர்ந்துச்சு?
4: எல்லா புக்குமே நல்லா இருக்கு. நாங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்காக பசங்களுக்காக நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியலும் ரெசோர்ஸ் மெட்டீரியலும் வாங்கிருக்கோம். எங்க ஸ்கூல்ல 9th 10th பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி புக் வாங்கிருக்கோம். அது போக 1-8 வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான கிளாஸ் கார்ட்ஸ், சோ சார்ட்ஸ், அது எல்லாமே நாங்க வாங்கிருக்கோம். எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
3: பரவாயில்ல. வேற என்ன, அதாவது பொதுவா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அது ஆங்கில பள்ளி வழி படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், தமிழ் வழி படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறதா பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அத போக்குறதுக்கு என்ன செய்யலாம்?
4: இந்த மாதிரி புக் நீங்க பசங்களை கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு புக் மேல இருக்க ஆர்வங்கள் வந்து அதிகமாகும். இன்னும் இத்தனை

0: இருக்கா, நம்ம வெறும் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும் அப்படிங்கறத டீச்சர் சொல்றது மூலமா வாசிப்பு திறனும் வாசிப்பு திறமையும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள்.
1: 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட செல்போன்ல உட்காந்து நேரத்தை போக்கிடுறோம், ஆனா ஒரு ஒரு 10 நிமிஷம் 2 பேஜ் நம்மளால திருப்ப முடியல, அந்த சூழல் தான் இருக்கிறோம். அப்படினாலும் கூட இந்த கடுமையான காலகட்டத்திலும் இந்த புத்தக திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்குது. இங்க பயனுள்ள விஷயங்கள்லாம் வேற என்னெல்லாம் பாத்தீங்க?
0: நிறைய எழுத்தாளர்கள், சிறந்த எழுத்தாளர்கள் புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கு, ஆனா அவங்க சிறந்த எழுத்தாளர்கள் அப்படிங்கறது நம்மள இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட புத்தகங்களை வாங்கி படிக்கும் போது நம்மளோட அறிவு திறமையை இன்னும் வளர்த்துக்கலாம்.
1: அழகா சொன்னாங்க, அப்ப சொன்னதான் இந்த புத்தக அரங்கினுடைய வாயிலில் ஒரு குரல் எழுதப்பட்டிருக்கு, தொட்டனைத்து ஊர் மணற்கேணி மாந்தருக்கு
0: ஆற்றுப்பகுதியில் மனநிலை தோன்ற தோன்ற நீர் பெருகும், அது போல நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும்.
1: நல்ல வேலை நான் கூட ஆற்றுப்பகுதியில் நம்மளும் போய் உட்காந்துக்கிட்டு
0: எந்த அளவுக்கு நீங்க வந்து புக்ஸ் நிறைய படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்து டெவலப் ஆகும்.
1: மிக முக்கியமா என்னன்னா அளவு, எந்த அளவு கற்கிறோமோ அந்த அளவு நமக்கு நாலேஜ் வரும் அப்படிங்கறதான் அவர் சொல்றாரு. ஒரு 10 மீட்டர் தோண்டிங்கன்னா அந்த அளவு தண்ணி கிடைக்கும், ஒரு 100 மீட்டர் தோண்டிங்கன்னா அந்த அளவு தண்ணி கிடைக்கும். அதே போல 1000 புத்தகம் படிச்சா நமக்கு ஒரு விதமான அறிவு இருக்கும், ஒரு 5000 புத்தகம் படிச்சா அது ஒரு மாதிரியான நமக்கு அறிவு வேலை செய்யும் அப்படிங்கறதான் அளவுங்கிறதான் அவர் மிக முக்கியமா சொல்லியிருக்கிறார். உங்க பேர் சொல்லுங்க. வியப்பாக பாத்தீங்க
0: நிறைய பேர் ஆர்வமா நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க, நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து படிச்சிருந்தாங்க நிறைய பேர்
1: நின்னுட்டு.
0: அவங்கள பாக்குறப்ப நான் கொஞ்சம் அட்மைர் ஆன பரவாயில்ல, இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன் மொபைல் யூசேஜ் பீரியட்ல கூட பசங்க புக்கு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க.
1: இந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய கதைகள் படிச்சிருந்தா நம்மளும் டீச்சர் ஆயிருக்க மாட்டோமே அப்படின்னு
0: நினைச்சீங்களா?
1: அப்படியெல்லாம் சரிங்க. உண்மை உண்மை என்னன்னா கற்பதை நிறுத்துபவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, அல்ல கற்பதை நிறுத்தக்கூடாது, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அப்படின்னாலே மாணவரை விட 3 மடங்கு பொறுப்பு இருக்கிறவங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. சமூகத்தின் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க, சந்திச்சதுல கோடை பெண்களை மிகவும் மகிழ்கிறது. நன்றி
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி. இப்போ 2 நண்பர்களை சந்திச்சிடும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: பூமிகா.
1: என்னங்க?
0: பூமிகா.
1: பூமிகா எங்க இருந்து வர்றீங்க?
0: நாங்க கே எஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இருந்து.
1: ஓகே. உங்க ஃப்ரெண்ட் செந்தமிழ் உங்க பேரு பூமிகா, அருமையான பேருங்க. சரி சொல்லுங்க, நீங்க என்ன
0: படிக்கிறீங்க?
1: உங்களுக்கு உபயோகமான புத்தகங்கள்
0: என்னவெல்லாம் இருந்துச்சு? சப்ஜெக்ட் வந்து லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கு சப்ஜெக்ட், அதை தாண்டி எங்களுக்கு நாவல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரிஸ் ஃபேண்டசி அதுக்காக தான் வந்தோம். அந்த மாதிரி புக்ஸ் பார்த்து வாங்கியிருக்கோம்.
1: அப்படியா? என்ன ஃபேண்டசி நாவல் வாங்குனீங்க?
0: நாங்க வந்து யூ ஆர் நெவர் மென்ட் டு ரீட் திஸ் அப்படின்னு ஒரு நாவல்.
1: யார் எழுதுனீங்க
0: அது? இந்த யூ ஆர் நாட்
1: யார் ரேயா கப்பூர். அது எதை பற்றிய கதை களம் அது?
0: லைக் அது ஒரு டீனேஜ் ஃபேமிலி சிச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப், ஃபியூச்சர், அது எப்படி ஒண்ணா பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கப்பிள்ஸ் மூலமா சொல்லிருப்பாங்க கதை.
1: ஓஹோ, அருமையான புத்தகமா இருக்கு. நீங்க என்ன புத்தகம் வாங்குனீங்க பூமிகா?
0: நான் வந்து ஒரு உமனோட ஸ்டோரி மாதிரி ஒரு நாவல் மாதிரி வாங்கினேன். அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்றாங்க, ஃபேமிலி எப்படி பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு
1: ஹாரி பாட்டர் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எழுதுனது யாரும் தெரியுங்களா? ஜே கே ரவுலிங் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர் இல்லைங்களா? அவங்களும் இது மாதிரி கஷ்டப்பட்டு வந்து அவங்க அந்த அந்த கதையை அச்சு பதிக்கிறதுக்கு ரொம்ப பாடாப்பட்டாங்க. அதுக்கப்புறமா உலக பிரசித்தமா அது பெரிய பல பாட்ட படமா வர அளவுக்கு அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. அதனால படிப்பு ஒருபோதும் நம்ம கைவிடாது. சரி, இந்த வாசிப்பு பழக்கம் நீங்க வர்றதுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க உங்களை நீங்க சொல்லுங்க பூமிகா. வாசிப்பு பழக்கம் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வரதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம்? இந்த யங்ஸ்டர் உங்க தலைமுறை
0: ஸ்கிரீனிங் கம்மி பண்ணிட்டாவே
1: முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதாங்க, முதல்ல செல்போன் கை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. வேற வேற என்ன சொல்லலாம்
0: சார்? அவங்க இன்ட்ரெஸ்ட் பொறுத்து சார். லைக் இப்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க, இல்ல எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா ஒரு புக் எடுத்து டெய்லி ஒரு 1-2 பேஜ் படுத்தாங்க, அவங்க டிசிப்ளினிட்டி கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.
1: ஒழுக்கம் மேம்படுவதற்கும் வாசிப்பு முக்கியம்.
0: ஆமா,
1: அப்படி
0: கொண்டு வரதுனால ஒரு இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் உட்காந்து படிக்கிறோம், அதுவே ஒரு ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளின் தான். இது வந்து மத்த ஆக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுனா ஒரு வேலை பண்ணா நம்ம கான்சென்ட்ரேட்டா பண்ணுவோம், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. அதுக்கு ஒரு புக் ரீடிங் ஒரு பேஸா கூட இருக்கலாம்.
1: பரவாயில்ல, புத்தக வாசிப்புங்கிறது இவ்வளவு விஷயம் உறுதுணையா இருக்குது அப்படிங்கறத

0: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய குரலும் உங்களுடைய கருத்தும் உலக அளவுல போயிருக்கு நம்ம வானொலி மூலமா, இல்லையா? என்ன நினைக்கிறீங்க?
1: ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு மெசேஜ் சொல்லிருக்கோம், மத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மேபி இது அவங்களுக்கு வந்து இந்த புக் ஃபேர் வரணும்ன்றதுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கலாம், இல்ல ஒரு சைனா கூட இருக்கலாம்.
0: அருமை, சொல்லுங்க பூமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அதான் அவங்க சொன்ன மாதிரிதான், லைக் அவேர்னஸா இருக்கு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பாக்குறது, அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது.
0: சரி, பொதுவா நீங்க என்ன வீட்டுல எல்லாம் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்களா? சரி, இதுல வந்து நீங்க புக் வாங்கணும் நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி புக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எங்க இப்பத்துக்கு எனக்கு என்ன சொல்லணும்னா, லைக் நம்ம ஒரு தாட் இந்த ஜெனரேஷன்ல சர்வை வரதுக்கான புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு எனக்கு சொல்றேன். இப்போ வந்து ஆர்ட் திங்கிங் இவ படிச்சு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தா அந்த புக் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அது நமக்கு தேவையான ஒரு தாட்ஸ் சொல்லுது, அது புக்ஸ் மூலமா கிடைக்குதுன்ற மாதிரி நான் பாக்குறேன்.
0: ஓ பரவாயில்ல, நீங்க சொல்றது எனக்கும் கூட அப்பப்ப கொஞ்சம் புரியல, கொஞ்சம் புரியல மாதிரி சொல்லுங்களேன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது?
1: போதுமானது
0: மகிழ்ச்சி கோடை பண்பலை வானொலி உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. என்ன சொல்ல விரும்புறீங்க? போயிட்டு வரோம் அப்படிங்கிறீங்களா?
1: உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஈஸியான புக் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
0: ஆமா ஆமா,
1: அதுக்கேத்த மாதிரி புக் எடுத்து படிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க.
0: அவ்வளவுதாங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை எடுங்க, டக்கு டக்குனு பண்ணீங்க, அவ்வளவுதானே? நன்றி, உங்களை சந்திச்சது மகிழ்ச்சிமா.
1: தேங்க் யூ சார்.
0: நன்றி. கோடை பண்பலை வானொலியில இப்பொழுது பாடலை தொடர்ந்து நிலைகளை சந்திப்போம். ரூ

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
2: ஈரோடு புத்தக திருவிழாவில் பள்ளி கல்வித்துறையும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்துகிற 22nd இந்த புத்தக திருவிழா வெகு விமர்சையாக பல்வேறு விதமான கல்லூரி பள்ளி மாணவர்களை சந்தித்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம மிக முக்கியமான ஒரு இன்னைக்கு சந்திக்க போறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் வந்து நந்தகுமார் திருஞானம்.
2: சரிங்க, உங்களை இதுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல பார்த்தேன், பேசுவதற்கு பயமாக கூட இருந்துச்சு, தயக்கமாகவும் இருந்தது. சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஜெர்மனி.
2: ஜெர்மனியில
3: தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கடந்த 10 வருடமா அங்கதான் இருக்கேன் நான்.
2: சரி,
3: இதுக்கு முன்னாடி பல கண்ட்ரீஸ்ல ஒர்க் விஷயத்துக்காக நான் போயிருந்தேன். இப்போ கடந்த 10 வருடங்களாக நான் ஜெர்மனியில தான் இருக்கேன்.
2: இங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருந்தீங்க?
3: இங்க நான் ஒரு வெக்கேஷனுக்காக வந்தோம், ஒர்க் பிளஸ் வெக்கேஷனுக்காக தான் இப்போ ஈரோடுக்காக வந்திருக்கேன். என்னுடைய பூர்வீகம் வந்து ஈரோடு தான்.
2: சரிங்க,
3: இங்க வந்து புத்தக திருவிழாவை பார்த்துட்டு இங்க வந்து எனக்கு படைப்பரங்கம், உலக தமிழர்களுடைய படைப்பரங்கத்துல வந்து ஒரு இன்விடேஷன் வந்திருந்தது. ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் வந்து ஜெர்மனியும் பற்றியும் ஜெர்மனியில இருக்கக்கூடிய தமிழ் சங்கமுக்கு பத்தியும் பேச முடியுமான்னு கேட்டாரு. ஏன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முன்ஷன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல முன்ஷன் தமிழ் சங்கம்னு ஒன்று வச்சிருக்கோம்.
2: சரி,
3: அதுல வந்து நான் தலைவர் பொசிஷன்ல இருக்கேன் நான். அதுல அதனால அந்த தமிழ் சங்கமுடைய நடவடிக்கைகளை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் கேட்டிருந்தாரு. அதுக்காக நான் என்ன புத்தக திருவிழாவுக்கு வந்திருந்தேன்.
2: ஜெர்மனியில தமிழ் சங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க.
3: ஆமாங்க, ஜெர்மனியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 தமிழர்கள் இருக்காங்க.
2: சரிங்க,
3: அதுல ஈழத்தமிழர்கள் பல 1980களில் இந்த மாதிரி வந்து போர்னால நிறைய போன ஈழத்தமிழர்கள்,
2: புலம்பெயர் தமிழர்கள்,
3: தமிழர்கள் எங்களை போன்ற இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்காகவும் சரி, இல்ல நிறைய மாணவர்கள் வந்து உயர்கல்விகளுக்காகவும் சரி, அவங்க வந்து ஜெர்மனி நாட்டுக்கு வராங்க.
2: சரி,
3: அவங்க வந்தவங்க ஒரு ஒரு இடங்கள் கழித்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நாட்டிலுடைய தொடர்ந்து வந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்ல விடக்கூடாது.
2: சரி,
3: அதுக்கு நம்ம அடையனா தமிழ் மொழிங்கிறது வெறும் மொழி மட்டும் இல்ல, நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கு.
2: நிச்சயம்
3: அதை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சங்கமா உருவாமைச்சு.
2: சரிங்க,
3: அதுல மொழி, கலாச்சாரம், கலைகள், நாட்டுப்புற கலைகள், இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம அந்த மாதிரி தமிழ் சங்கங்கள் எல்லா ஊர்லயுமே பாத்துக்கிட்டீங்கன்னா பெர்லின், பிராங்க்ஃபர்ட், ஸ்டுட்கார்ட், முன்ஷன், ஹாம்பர்க், டுசல்டாப், இந்த மாதிரி பல நகரங்கள்ல ஜெர்மனி,
2: இதெல்லாமே அங்க இருக்கிற பெரிய பல
3: இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெரிய நகரங்கள். இது ஜெர்மனி மட்டுமல்ல, ஐரோப்பிய
2: நாடுகளுடைய
3: நிறைய நாடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுலயுமே தமிழ் சங்கங்கள் நிறைய இருக்கு.
2: சரிங்க,
3: அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட தமிழுக்கு இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவம் கொடுத்து மொழிக்காக நிறைய நடவடிக்கைகள் நடந்துட்டு தான் இருக்கு.
2: அதுல இந்த தமிழ், தமிழருக்கான அந்த இருக்கைன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா?
3: ஆமா,
2: அது நம்ம பெரும்பாலும் பரவாயில்ல இலக்கிய வட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். அந்த இருக்கை எப்படி உருவாக்குனீங்க, அல்லது அந்த இருக்கை தக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க?
3: இது இருக்கை வந்து இந்த வருஷம் போன வருஷம் பத்தி இல்லைங்க, இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு
2: என்னன்னு சொல்லிருக்கீங்க,
3: என்ன அப்படின்னு சொல்லிடுறேன்.
2: ஆமா,
3: அதாவது உலகத்திலேயே வந்து தமிழுக்கென்று இருக்கை அப்படின்றது ரொம்ப குறுகிய நாட்டுல மட்டும்தான்
2: இருக்கு.
3: அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கு.
2: ஆமா,
3: அது போல ஜெர்மனியில இருக்கக்கூடிய கல்லோன் யூனிவர்சிட்டியிலுமே வந்து தமிழ் இருக்கை இருக்குது.
2: சரிங்க,
3: அந்த இருக்கையினுடைய நோக்கம் என்ன பண்ணா, இது முக்கியமான என்ன

0: பண்ணும்னா அந்த இருக்கை இப்ப வந்து ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர். அவரு வந்து தமிழ்நாடு வரும்
1: பேருங்க,
0: அவர் ஆண்ட்ரியாஸ் அவர் பேரு. அவர் வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிறைய தமிழ பத்தியும் தமிழ் மொழியை பத்தியும் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்தனால மொழி நல்ல வளமிக்க மொழி, இந்த மொழிக்கின்ற ஒரு இருக்கை இருக்க வேண்டும் என்றதுக்காக அவர் வந்து அங்க ஒரு இருக்கையை ஆரம்பிச்சு அதுல வந்து இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும்.
1: நம்ம வரலாற்று பாடங்களை படிப்போம், யுவாங் ஸ்வாங், கால்டுவெல், இந்த மாதிரி பல வரலாற்று அறிஞர்கள் வந்தாங்க,
0: பல
1: அறிஞர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவரும்,
0: அந்த மாதிரிதான் இவரும். அவங்க வந்து அவர் நல்ல தமிழும் பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஆரம்பிச்சது இப்ப அதை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டு கடந்த வருட வருடங்களுக்கு முன்பு வந்து அது இருக்கைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு.
1: சரிங்க,
0: ஏன்னா அதுல வந்து நிறைய இருக்கை வச்சிருக்கணும், தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கான செலவுகள் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அந்த செலவுகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு.
1: சரி,
0: அதுக்கு அந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கை வந்து இனிமேல் தக்க வைக்க முடியாது அப்படின்ற சொன்ன சூழ்நிலையில நம்ம வந்து நிறைய அங்க வாழக்கூடிய யூரோப் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி அதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இப்ப நாங்க வந்து அதுல வந்து ஒரு இருக்கையை தக்க வச்சுக்கு நிதி உதவி திரட்டணும். அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அவர்களுடைய உதவியும் வந்து இதுல பெரும் உதவியாக இருந்துச்சு. அவர்கள் வந்து இந்த இருக்கைக்காக அவங்களும் உதவி செஞ்சாங்க. இப்பொழுதும் அந்த இருக்கை இருக்கிறது.
1: அருமை, உண்மையிலேயே நீங்க அப்படியே ஒரு ஆற்றொழுக்காக கட கட கட கடகடன்னு சொல்லி குடிச்சீங்க. உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நம்ம தமிழ் மொழிக்கான ஒரு பேரிருக்கை வந்து ஜெர்மனியிலும் இருக்கிறது. அதற்காக இத்தனை தமிழர்கள் நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. கோடை பண்பலை வானொலி உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஐயா.
0: நன்றிங்க, நன்றிங்க.
1: பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கும் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வேமா பேசியே ஆகணும்னு வந்தீங்க. நான் உங்களை பணிந்து கேட்டுக்கொண்ட போது ஒப்புக்கொண்டிருக்கிற அந்த அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
0: இல்ல, எனக்கு மெயினா என்ன சொல்லணும்னா ஜெர்மனி நாடு அப்படிங்கிற ஒரு ஆங்கிலம் இல்லாத, ஆங்கிலம் வந்து பிரதான மொழி இல்லாத நாடு.
1: ஆமா,
0: அப்போ ஜெர்மன் மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம
1: தமிழர்களோட
0: நம்ம எப்படி நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க. நிறைய உயர்கல்வி படிக்கணும்னு நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு வழிகாட்டியாக நிறைய சங்கங்கள் இருக்கு. ஒரு ஒரு ஊர்லயும் நிறைய சங்கங்கள் இருக்கு. அவங்கள வந்து ஈஸியா அவங்க ஆன்லைன்ல அவங்க போட்டாங்கனாலே தெரிஞ்சிடும். அந்த சங்கங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்க வரத்துக்கு என்னென்னலாம் தேவை, அங்க வந்து என்னென்னலாம் பண்ணலாம், என்ன வேலை வாய்ப்பு இருக்கு, இது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன்லயும் கேட்கலாம், சங்கங்களையும் தொடர்பு கொள்ளலாம்.
1: அதுக்கு ஆன்லைன் அதுக்கான வெப்சைட் முகவரிகள் அப்படி
0: எல்லா சங்கங்களுமே பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கூட தமிழ் சங்கம் இன் ஜெர்மனி போட்டீங்கனாலே லிஸ்ட் ஆஃப் எல்லா சங்கமும் வரும்.
1: சரி,
0: அதுல எந்த ஊருக்கு அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சங்கத்தினுடைய காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த என்ன என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் தெரிஞ்சுக்கலாம். அங்க வந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கான தேவையான வசதிகள் இல்ல அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு மெயினா இப்ப எல்லாருக்கும் வசதிகள் வந்துடும்.
1: சரி,
0: ஆனா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் வெல்த் இப்போ.
1: ஆமா,
0: அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவுமே அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நாங்களும் சங்கம் மூலியமாகவும் நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம்.
1: அருமை, உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த ஒரு ஜெர்மனியிலிருந்து வந்து ஈரோட்டில் கால் பதித்து இங்கிருந்து பண்பலையிலும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள், ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்பலை பற்றி,
0: நிகழ்வு வந்து ஒரு அறிவு திருவிழா மாதிரி தான் இது. ஒரு ஒரு வருடமும் இதை வந்து ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் முன்னிலையில் இதை நடத்திட்டு தமிழக அரசினுடைய உறவிலுமே நடந்துட்டு இருக்கு. மேலும் மேலும் நடந்துட்டே இருக்கணும். நிறைய மாணவர்கள் நிறைய புத்தகங்களை படிக்கணும்.
1: ஆமா,
0: அப்படிங்கறதுதான் என்னோட விருப்பப்போல். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ரீல்ஸ் பாக்குறது கூட 5 செகண்ட் 10 செகண்ட்க்கு மேல ரீல்ஸ் பாக்குறது, ஏன்டா 5 செகண்ட் ஒரு ரீல்ஸ் பாக்குறது ஒரு
1: சிச்சுவேஷன்.
0: புத்தகங்கள் எடுக்கணும்னா அதை எடுக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியா
1: இருக்கு.
0: அதனால புத்தகங்களை படிக்க அதனால மட்டும்தான் மாணவர்களுக்கு அறிவு விரிவடையும். அது இந்த மாதிரியான திருவிழாக்கள், புத்தக திருவிழாக்கள்ல எல்லாரும் கலந்து கொண்டு புத்தகங்களை நிறைய வாங்கணும் அப்படிங்கறது என்னோட பணிவான வேண்டுகோள்.
1: கடல் கலந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் எங்கிறது பண்பலை. அதே போல கடல் கடந்து வந்து நீங்களும் இந்த பண்பலையில பேசியிருக்கிறீங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா.
0: ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி.
1: நன்றிங்க. கோடை பண்பலை 100.5 இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம்.

0: மற்றும் திருச்சி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரலே கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு வந்து 22 ஈரோடு புத்தக திருவிழாவில் பள்ளி கல்வித்துறையும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் அறிவு திருவிழாவில் நாம் இருந்திருக்கிறோம். இப்ப நிறைவாக ஒரு நேரையை நம்ம சந்திச்சு விடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
7: என் பெயர் எஸ் கருணாமூர்த்தி. சரிங்கய்யா, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன் தான்.
6: சரிங்க,
7: நான் கடந்த 22 இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வர்றேன். ஒரு வருஷம் கூட மிஸ் ஆனது இல்ல. சார வந்து எனக்கு ஸ்டாலின் கூட சார், சார 83 இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக ஈரோடு சிஎன்சி சிக்கேனேக்கர் சாரி சிஎஸ்ஐ கிரவுண்ட்ல முத முதல் பேசினாரு. அப்பதான் சார் வந்து ரஷ்யா இந்தியாவும் சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்டு ரஷ்யா போயிட்டு வந்தாரு. அப்ப இருந்தே அவர் ஒரு எழுச்சிகரமான இது, நிறைய தேச தலைவர்கள் பத்தி எல்லாம் நிறைய மாசம் மாசம் ஒரு சொற்பொழிவு பண்ணுவாங்க. 2005 வந்து இந்த புத்தக திருவிழா ஆரம்பிச்சாங்க. இது 22 இந்த 2 போனா வெள்ளி விழா ஆண்டு வரப்போகுது. ரொம்ப சிறப்பா பண்றாங்க. இவர்னால ஈரோடு மக்களுடைய இந்த கொங்கு பகுதி, ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல், திண்டுக்கல், இங்க எல்லாத மக்கள் மத்தியில ஒரு கல்வி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுல ஸ்டாலின் குணசேகரன் சார்பு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் எல்லாம் எல்லா பள்ளிக்கூடத்தையும் டைரக்டா அணுகி அவங்களெல்லாம் அந்த புத்தக திருவிழாவுக்கு டெய்லி ஒருத்தர பல ஸ்கூல் வர்றாங்க. டெய்லி ஒரு 10 ஸ்கூலாட்டம் வர சொல்லி இவங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து புத்தக ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுல இது மிகப்பெரிய சேவை. இந்த புத்தக திருவிழாவை முன்னோடியா வச்சு தமிழ்நாட்டுல பல புத்தக திருவிழாக்களை நடத்துறாங்க. அடுத்தபடியா சென்னை வந்து பப்பாசி நடத்துறது, நெய்வேலி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆதரவுல நடத்துறது, அது இல்லாம தனியார் நடத்துறதுல மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கறது ஈரோடு புத்தக திருவிழா. இது 22 வெகு சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 230 அரங்குகள், முக்கியமான எல்லா பதிப்பகங்களும் இங்க ஸ்டால் போட்டுருக்காங்க. தேவையான எல்லா புத்தகங்களையும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம்.
6: ஒரு குட்டி பையன் கூட அழகா சொன்னா 1 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் புத்தகம் இருக்கு.
7: ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீர் வாசகர வட்டம், காலச்சுவடு, எதிர், பாரதி புத்தகாலயம், NCBH,
6: சரிங்க,
7: கிழக்கு பதிப்பகம், இவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரபலமான அந்திமலை பிரபலமான பதிப்பகங்கள் புத்தகங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் அதுக்கு அந்த விலையாகவும் இருக்கு. குறைஞ்சபட்சம் யாரு உள்ள வந்தாலும் புத்தகம் வாங்காம வெளியில போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை ஈர்க்கிற ஒரு புத்தக.
6: அது இல்லாம தினமும் ஒரு யாராவது முக்கியமான,
7: அதே மாதிரி ஈவினிங் வந்து சிந்தனை அரங்கம், அதுல தமிழ்நாட்டில் முக்கியமான ஆளுமைகள் இவங்களெல்லாம் நம்ம வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாது. இங்க வந்து அவங்களெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கூட்டிட்டு வந்து
6: இப்ப இதுக்கு முன்னாடி கூட நம்ம பாக்கணும்னா ஜெர்மன்ல போகணும்.
7: ஆமா,
6: அவருக்கு
7: ஆமாங்க. ஆமா, இன்னைக்கு அவருடைய உலக தமிழர் படைப்பரங்கத்துல அவருடைய சிறப்பு சொற்பொழிவு நடந்தது. வர்ற திங்கட்கிழமை கூட ஜப்பான்ல வசிக்கிறேன் கமலக்கண்ணன் சார், அவருடைய நிகழ்வு இன்னைக்கு நடந்த மாதிரியே திங்கட்கிழமைக்கு அவருடைய நிகழ்வு நடக்குது. லாஸ்ட் இயர் வந்து 500 பழங்குறு நூறுங்கிற ஒரு ஜப்பான்ல சங்க தமிழ் மாதிரி இருக்கிற ஒரு நூலை வந்து தமிழ்ல வெளியிட்டாங்க. பாவலர் அறிவுமதி ஐயா தலைமையில அதெல்லாம் செம்மையாக்கம் பண்ணி வெளியிட்டாங்க. அவருடைய நிகழ்வு இந்த வருஷம் வந்திருக்கு. அவர் வந்து ஜப்பான் கிளையனுடைய மக்கள் சிந்தனை பேரனுடைய பொறுப்பாளராகவும் இருக்காங்க. இவ்வளவு சிறப்பா நடைபெற்றுகிட்டு இருக்கிற இந்த நிகழ்வுல முடிந்த வரைக்கும் எல்லாருமே அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாத்தையும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து
6: வர
7: நம்மளுடைய முக்கியமான ஏ வரவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு புத்தகமாச்சு வாங்கணும். இந்த பதிப்பகங்கள் ரொம்ப ஆர்வமா
6: செயல்படுவாங்க.
7: ஆண்டுகள்லயும் ரொம்ப ஆர்வமா வருவாங்க.
6: நன்றி.
7: இதுக்கு வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம்.
6: நல்லது, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
7: நன்றி. என் பேர் எஸ் கருணாமூர்த்தி.
6: கருணாமூர்த்தி, மறுபடியும் உங்க பேர் ஏன் கேட்டேன்னா இவ்வளவு விஷயத்தை கட கட கடகடன்னு சொல்லி முடிச்சீங்க பாருங்க. அருமையா சொல்லி முடிச்சீங்க. உண்மையிலே இது போன்ற அறிவு திருவிழாக்கள் உலகம் முழுவதும் நடக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். அதற்கு ஊற்றுக்கண்ணாக ஈரோடு புத்தக திருவிழா விளங்குகிறது. அதற்கு வழியமைத்து கொடுத்து

0: இருக்கிற ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிவார்ந்த பெருமக்களுக்கும் நாம் நன்றியை சொல்லிக் கொண்டு கோடை பண்பலை 100.5 உங்களை சந்தித்து மகிழ்ச்சி ஐயா.
1: ஆமாங்க, கோடை பண்பலைக்கு மிகப்பெரிய நன்றி. கடந்த பல ஆண்டுகளாக இவங்க வந்து முன்னெல்லாம் நடக்கிற போது இவங்க தனியாவே ஒரு ஸ்டால் எடுத்திருப்பாங்க, கோடை
0: பண்பலை
1: ஒரு ஸ்டால் எடுத்திருப்பாங்க.
2: இதுவரை 22வது புத்தக திருவிழா 2026 நிகழ்ச்சியின் நேரலையை கேட்டு மகிழ்ந்தோம். இனி உயிரெழுத்து நிகழ்ச்சி வரும் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேயர்களின் எண்ணத்தில் உதித்த பாடல்களுக்கு அவர் தம் பொழிப்புரையோடு பாடல்களை வழங்கிட இது உயிரெடுத்த நிகழ்ச்சி. கடிதம் என்பது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, இதயத்தின் துடிப்பு, பாசத்தின் வெளிப்பாடு. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்குடியின் தெருவில் அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பில். இவர் தமது கடிதத்தை இவ்வாறு துவங்குகிறார். அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கங்கள். திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னத்தூர் செம்மண்டாம்பாளையத்தில் வசிக்கும் நான் பூங்குடி. என்னுடைய கணவர் பெயர் கார்த்திகேயன்.

என் மகள் சுதிக்ஷா சந்தியா. நான் நீண்ட நாள் கோடை பண்படையின் நேயர். உயிரெழுத்து எனும் இப்பகுதியில் எனது கடிதம் ஒளிபரப்பாகுவது மிக்க மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கிறார். நாங்கள் எங்கள் ஊரில் பாத்திர கடை வைத்துள்ளோம். எனது தொகுப்பின் தலைப்பு அன்புள்ள அண்ணா என்பதாகும் என்று எழுதியிருக்கிறார். இவர் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் பாசமலர் திரைப்படத்திற்காக. ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ பிரிந்தோம், நம் வயது ஆனாலும் முடி நரைத்து போனாலும் இருப்போம், உறவாய் அல்ல உயிராய் இருப்போம் என்று எழுதியிருக்கிறார். இந்த பாடலுக்கான பொழிப்புரை டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் வருகிறது இந்த பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
5: நேரம் பிற்பகல் 3:11 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பிலான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் துருப்பாச்சி. அண்ணனுடன் பிறந்த தங்கைகளுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணனுக்கு இன்னொரு பெயர் அப்பாவென்று.

0: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பிலான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்குடி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பாடலை தேர்வு செய்திருக்கிறார். அம்மாவின் அன்பையும் அப்பாவின் பாதுகாப்பையும் ஒரே இடத்தில் பெற முடியுமானால் அது அண்ணனிடம் மட்டுமே.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கோடை பண்பலையின் இஜை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 3:21 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பிலான இன்றைய நிகழ்ச்சியின் பாடல் தெரிவுகளை எழுதி அனுப்பியிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் புங்குடி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் ராஜகாளியம்மன். திரைப்படத்திற்காக விலை கொடுத்து வாங்க முடியாத பொக்கிசம் உடன் பிறந்தவன், தோல் கொடுக்க அண்ணன் இருந்தால் எந்த துயரும் தூசியாகும். கிருஷ்ணராஜ் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

காற்றலையில் பாடி வரும் இசைச்சோலை. இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் சிம்மாண்டம்பாளையம் பூங்குடி அவர்கள், அன்புள்ள அணன் எனும் தலைப்பில். அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ணாத்த. பல நேரங்களில் தாங்கி பிடிக்கும் தாயாகவும் நீ இருக்கின்றாய். மனம் கலங்கும் போது அதனை மறக்கும் அளவுக்கு ஆறுதல் சொல்லும் தந்தையாகவும் நீ இருக்கின்றாய். சித் ஸ்ரீராம் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

மேக முகில்களின் வழியே இசை பாடி வரும் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்குடி அவர்கள் தெரிவில் அன்பு அண்ணன் எனும் தலைப்பிலான பாடல் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் என்பற்ற திரைப்படம் சொக்க தங்கம். தன் தங்கையின் கண்ணீரை துடைக்க உலகையே எதிர்க்கும் தைரியம் கொண்டவனே அண்ணன். ஸ்வர்ணலதா, பி ஜெயச்சந்திரன், சுஜாதா மோகன் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய பாடல் தெரிவுகள் அன்புள்ள அண்ணனினும் தலைப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. பாடல்களை தொகுத்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்கொடி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேளாயுதம் திரைப்படத்திற்காக கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத உறவு என்றால் அது அண்ணனின் உறவு மட்டுமே. ஹரிச்சரண், ஸ்ரீ மதுமிதா குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: தெளிவான தமிழ்
1: அல்லது
0: தெரிந்த தமிழ்
1: அல்லது
0: தூய்மையான தமிழ்
1: அல்லது
0: தெவிட்டாத தமிழ்
1: அல்லது
0: தேன் தமிழ்
1: அல்லது
0: இனிமையான தமிழ்
1: அல்லது
0: போதையான தமிழ்
1: அல்லது
0: தீன் தமிழ்
1: தெள்ளுத்தமிழ்
0: தெளிவான தமிழ்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்படை வானொலி 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பிலான பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்குடி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குட்டி பிசாசு திரைப்படத்திற்காக ஒரு குடியில் இருமலர்கள் போன்றது அண்ணன் தங்கையின் உறவு என்று எழுதியிருக்கிறார்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும்

0: கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: காற்றலையில் பாடி வரும் கானமுகில் இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பூங்குடி அவர்கள். அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பிலான இவரின் அடுத்த பாடல் தெரிவு அன்பு சகோதரர்கள் திரைப்படத்திற்காக. அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் இப்பாடலை டெடிக்கேட் செய்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இது அவர்களுக்காக பாடல்.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் என்று அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பிலான பாடல்களை தெரிவு செய்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டம்பாளையம் பொங்குடி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கவிருக்கிறது உடன்பிறப்பு திரைப்படத்திற்காக ஸ்ரேய கோஷல் யுகபாரதியின் வரிகள்.

அன்புள்ள அண்ணன் எனும் தலைப்பில் பாடல்களை வழங்கி நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இனி தொடரவிருக்கின்றது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் திக்குமுக்கு வண்ணத்துறையை. நிகழ்ச்சியின் முகப்பில் வருகிறது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பேங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் வண்ணத்துரிகை

பாடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் திக்குமுக்கு வண்ணத்தோரிகை. கோடையை தணிக்க குடிக்கணும் ஜூஸு, குடும்பத்தை நடத்த வேணும் கொஞ்சம் காசு, உறவுகள் நிலைக்க இனிமையாய் பேசு, உள்ளங்களை மகிழ வைப்பதில் கோடை பண்பலை எப்பவுமே மாசு. திக்குமுக்கு சங்கத்தில் இணைந்து திக்குமுக்காட வைக்க சங்க உறுப்பினர்கள் வரலாம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: தெரியாமல் உங்கள் நீங்கள் ஏஎம் ராஜா பாட்டு பாடினீங்கன்னா அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி யாரோ என்னை உசு பேத்தி விட்டாங்கன்னு நீ சொன்னேலம்மா. அது அப்ப எனக்கு புரியல,
1: இப்ப புரியுதா?
0: இப்ப புரியுதுமா.
1: நீங்க பாடின என்ன பாடாட்டி என்ன, நீங்க அடி வாங்கின கதையெல்லாம் நான் கேட்கறா அப்படி இல்ல.
0: என்னமா
1: சம்பளத்துக்கு முதல்ல ஒரு வழிய சொல்லுங்க
0: பாருமா. நான் அடி வாங்கினதை கேட்கலன்னா சங்க உறுப்பினர்களா வருத்தப்படுவாங்கம்மா.
1: சம்பளத்தை கொடுக்கலன்னா நான் வருத்தப்படுவேன், குடும்பம்லாம் வருத்தப்படுது.
0: சரி, அப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த சம்பளத்துக்கு வந்து ஒரு முடிவு பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு சின்ன கேம், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா அது ஜெயிச்சுட்டா.
1: முப்பத்தேழு ஆனாலும்
0: சம்பளம் கிடையாது. அதாவது ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன கேக்குறேனோ அதை அப்படியே திரும்ப சொல்லணும்.
1: திரும்ப சொல்றது தானே?
0: அப்படியே
1: கிளிப்புல மாதிரி சொல்லணும்.
0: அப்படியே சொல்லணும்.
2: ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஒரு நாய் சொல்லுமா? நான் சொன்னதெல்லாம் திருப்பி சொல்லணும்ங்கிற சொல்லணுமாவா?
3: கேட்டுக்கப்பா, கேட்டுக்க.
1: சம்பளம் முக்கியம், சொல்லுங்க.
0: ஒரு நாய்,
1: ஒரு நாய்,
0: ஒரு பூனை,
1: ஒரு பூனை.
0: பூனைக்கு எத்தனை காலு?
1: பூனைக்கு எத்தனை காலு?
0: என்னம்மா
1: என்னம்மா,
0: தப்பான பதில்மா இது.
1: தப்பான பதில்மா இது?
0: என்ன அப்படியே சொல்லிட்டேன்?
1: என்ன அப்படி சொல்லிட்டேன்?
0: சரி பரவாயில்ல, இந்த சம்பளத்தை பத்தி யோசிப்போம்.
1: இந்த
0: இல்லம்மா, அது என்ன கேம் முடியல.
3: ₹2000
0: திக்கு போகாடுமா. யாரு முதல்ல வந்திருக்காங்க?
1: புது உறுப்பினர் முதலாளி.
0: யாரு அவங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல இருந்து பாக்யலட்சுமி
0: சொல்லியிருக்காங்க.
1: அவங்க
0: சரி, இப்ப யாரு வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு இந்த திக்கு முக சொல்றோம்.
1: சொல்லலாம்.
0: வணக்கங்க.
1: வாங்க.
4: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். சகோதரர் ரவிச்சந்திரனுக்கும்
0: தங்கச்சி
4: மகேஸ்வரிக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பேசி பெற என்ன செய்யறாங்க மகேஸ்வரி மேடம்?
1: அவங்க அவங்க வாட்டுக்குள்ள இருக்காங்க, நம்ம தான் அதெல்லாம் சமாளிக்க முடியல.
4: எல்லா வீட்லயும் அதுதான் நடக்குது. எங்க வீட்லயும் 5-6 டிக்கெட் இருக்குல்ல, வெறும் பேபி பேபி பாப்பா அவங்களா.
0: நான் நினைக்கிறேன் நீ கூழ்சாமி வந்து 3:30 போன எடுத்து வச்சு நான் முத ஆளா நான் பேசியே தீருவேன்.
4: 2:20 ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
1: ஓ, 2:20 புத்தக திருவிழா அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? சரி, உங்களுக்கான திக்குமுக்க சொல்லி முத்தெடுக்க மூழ்கிறான் முகிலன், முன்னால வந்து நிக்கிறான் சீலே, சத்தமின்றி வந்தவன் ரூபே, திடுக்கன திகிக்கான் தீபே.
0: தீபே வணக்கங்க.
5: யாருங்க
0: தங்கச்சி?
1: சொல்லுங்க.
5: என்னைக்கு
3: சாமி
1: இவரு அப்ப தெரிஞ்சாலும்

0: சொல்லுவாரு, என்னங்க இப்படி சொல்றீங்க?
1: இப்ப தங்கச்சி
2: திக்கு பாத்துட்டு
1: பாத்துக்கல.
0: சரி சரி சொல்லுங்க ராஜலட்சுமி.
1: திக்குமுக்க
2: சொல்லுங்க.
0: முத்தெடுக்க முழுகிறான் முகிலன், முன்னால வந்து நிக்கிறான் சீலன், சத்தமின்றி வந்தவன் ரூபன், திடுக்கன திகைத்தான் தீபன்.
3: நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைதி
0: பார்த்தேன். சொல்லுங்க
2: முன்னால வந்து நிக்கிறா
0: இல்லங்க, மறுபடியும்
1: அந்த பைய பின்னாடி போயிட்டாங்க.
2: தீபன்
1: இல்ல இல்ல போயிட்டு வாங்க தங்கச்சி.
0: அது வரைக்கும் எழுத முடிஞ்சு போல.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: என்னமா
7: புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
13: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை, கால் 350-5151.
14: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர
15: செவ்வானம்.
0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
16: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
1: இப்ப யாரு வந்திருக்காங்கன்னு கேப்போமா?
0: ஆமா முதலாளி வாங்க.
1: வணக்கங்க
17: பாட்டு.
1: வணக்கங்க. ஒதுங்கும் போதே எனக்கு சந்தேகம். சரி,
18: ஊரை சொல்லு. அந்த ஊர்ல எத்தனை கோபம் முடிச்சு வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல கில்லாடி கில்லாடி.
1: அதான் திக்குமுக்க
0: முகிலன், முன்னால வந்து நின்னா சீலன், சத்தமின்றி வந்தவன் ரூபே, திடுக்கிட திகைத்தான் தீபன்.

0: தங்கச்சி
1: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி காடபாளையத்துல இருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் தங்கச்சி. நல்லா இருந்தான் கல்யாணத்துக்கு
1: முன்னாடி.
0: இல்ல இல்ல இல்ல,
2: அப்படி இல்ல.
0: கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றேன் தங்கச்சி.
2: கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாராம், இப்ப ரொம்ப நல்லா இருக்காராம்.
0: சரி, இப்ப திக்குமுக்குக்கு போயிருவான். எதுக்கு அதெல்லாம் சொல்லிடலாமா தங்கச்சி?
2: முத்தெடுக்க மூழ்கிறா முகிலே, முன்னால வந்து நின்னா சீலே, சத்தமில்லாம வந்தவன் ரூபே, திடுக்கன திகைத்தான் தீபே.
0: உங்க இணைப்பு வேற ஒரு மாதிரி திக்கி திக்கி வருது, சரியாவும் கேட்கல இல்லையா?
2: நல்லா சரியா வரும் சொல்லிடுவாங்க அப்படின்னு பாக்குறோம். சரியா, முத்தெடுக்க மூழ்கிறான் முகிலன், முன்னால வந்து நின்றான் சீலன், சத்தமின்றி வந்தவன் ரூபன், திடுக்கன திகைத்தான் தீபன்.
3: முத்தெடுக்க மூழ்கிறவன் முகிலன், முன்னால வந்து நிக்கிறவன் சீலன்,
0: அந்த தகிடு தத்தம் கூட போதும்.
3: நல்லா
0: சொல்லிட்டீங்க கோபால, ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
10: அந்த முதல்ல நம்ம சொன்னோம்லமா திக்குமுக்கு, அந்த பேரை முதலே சொல்லிட்டீங்களா? சொல்லலையா? திருத்தங்கல்ல இருந்து
11: பாக்கியலட்சுமி, விருதுநகர் மாவட்டம்.
10: சரி, அடுத்த திக்குமுக்கு போறோம். எங்க அடுத்தது
11: சொல்லலாம் முதலாளி? நீ அந்த கேம பத்தி நீங்க ஒரு முடிவும் சொல்லல.
10: சரி,
11: அத கூட அப்புறமேல நான் கேட்க விட மாட்டேன், ஏன்னா அதுல தான் என் சம்பளமே இருக்குது.
10: சரி,
11: இந்த ஆடி மாசம்லாம் வந்துச்சு, ஆடி பெருக்கு கூட போயிருச்சு, இன்னமா அக்காவை ஷாப்பிங்
10: கூட்டிட்டு போக
11: மறுக்கிறீங்க?
10: வேற வழி இல்லாம கூட்டிட்டு போனேன்.
11: வேற வழி இல்லாம ஏன், என்ன நடந்த

0: நடந்துச்சு?
1: இல்ல, அன்னைக்கு வீட்டுல ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்துச்சு இந்த புள்ள. ஏமா, சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சாதான், வேலையெல்லாம் சீக்கிரமா முடியும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும், நாங்களும் வேலைக்கு சீக்கிரமா போக முடியும், இப்படி எல்லா நாளும் இப்படி இப்ப இப்படி எந்திரிச்சா எப்படிமா அப்படின்னு கொஞ்சம் லேசா கோவப்பட்டு கேட்டுட்டேன்.
0: கொஞ்சம்
1: வசத்திட்டீங்க? ஆமா,
0: எவ்வளவு தைரியம் இருந்தா? சரி,
2: இது வேறயா?
1: ஆமா,
0: முதலாளி கோபம்லாம் வருது வீட்டுல.
1: அந்த பிள்ளை என்ன சொல்லிருச்சு படக்குன்னு? இல்லங்க, அதாவது மூளை எப்பவுமே சொல்லுமா, நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா நல்லா நீ தூங்கு அப்படின்னு சொல்லுமா, அதனாலதாங்க தூங்குறேன், எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லி மனசு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்ல, அதனாலதாங்க அப்படி தூங்குறேன்.
0: நிம்மதியான தூக்கம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க
1: அப்படின்னு சொல்லிச்சு. பாதுகாப்பு இல்லைன்னா, பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தோணலைனா அப்படின்னு கேட்டேன். பாதுகாப்பு இல்லைன்னா எப்படிங்க தூக்கம் வரும் அப்படின்ச்சு. அதாண்டி எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து தூக்கமே வர்றது இல்லையோ அப்படின்னுல ஆரம்பிச்சா பாரு. அப்புறம் அடிக்காத அடிக்காத அடிக்காத நிறுத்தி ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன பிறகுதான் வந்த கை பாதியில நின்னுச்சு.
2: நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே,
1: நான் எங்கேயா
0: ஆடி மாசம் உங்களை காப்பாத்திருக்குது முதலாளி,
1: வேற
0: அடியிலிருந்து தப்பிச்சு இந்த ஆடி.
1: ஆனாலும் இந்த திக்குமுக்கு போயிருவான், இந்த அடுத்த திக்குமுக்கு யாரு எழுதியிருக்காங்க?
0: இவங்க வந்து நாகை மாவட்டம் தொழுதூர்ல இருந்து ஆரோக்கியசாமி.
1: ஆரோக்கியசாமி எப்பவுமே போன்ல தான் வருவாரு, இப்ப வந்து லெட்டர்ல
0: வந்துட்டாரு. வந்துட்டாரு.
1: வணக்கங்க, யாருங்க?
3: தோழிக்கும் அண்ணனுக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கம் கூறுவது செல்வி, கஞ்சிக்காளி வளர்ச்சி, திண்டுக்கல் மாவட்டம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் தங்கச்சி. செல்வி,
0: எந்த ஊர் செல்வி சொன்னீங்க?
3: கஞ்சிக்காளி
0: வளசு. அது எங்க இருக்கு?
1: கஞ்சிக்காளிக்கு பக்கத்துல
0: ஒட்டஞ்சத்திரம் அந்த லைன்ல இருக்கா?
4: என்னம்மா தங்கச்சிமா, அதுக்குள்ள மறந்துட்டே தங்கச்சி?
0: தெரியலங்க, புதுசா கஞ்சிக்காளி வளசுங்கும் போது தெரியணுமா இல்லையா செல்விய பத்தி?
1: செல்வி தங்கச்சி,
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: சொல்லுங்க?
1: நல்லா இருக்கு தங்கச்சிக்கு குரல்.
0: ஆமா,
3: நன்றிங்களா.
1: திக்குமுக்கு போயிடலாமா தங்கச்சி?
3: சொல்லுங்க.
0: கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தும்பிக்கு தெரியாம கம்பிய தாண்டி தும்பிய பிடிச்சான் தம்பி.
1: என்னயா, எத்தனை தம்பி எத்தனை கம்பி?
3: தம்பி மேல இருந்த தும்பி.
0: இன்னும் ஒரு முறை நல்லா கவனிக்கணும். கஞ்சிக்காளி வளசுல இருந்து செல்விக்கு, கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தும்பிக்கு தெரியாம கம்பிய தாண்டி தும்பிய
1: பிடிச்சட்டான். ஒரே எரிச்சலா இருக்கு.
3: தம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தம்பிக்கு தெரியாம இருந்த தம்பிய பார்த்து
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: உடனே
1: சாமிநாதன் பாத்துற முடியுமா? நான் தான் முதல்ல போய் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அதை நடைமுறைப்படுத்தி பாக்குறேன். அப்புறம் மத்தவங்க எல்லாம் வரிசையா வரலாம். ஏன் சாமிநாதன் காலையில முதல்ல எந்திரிச்சோன்னு என்ன வேலையில ஆரம்பிப்பீங்க?
0: அதாவது கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தும்பிக்கு தெரியாம கம்பிய தாண்டி தும்பிய பிடிச்சிட்டாரு.
1: சொல்லுங்க சாமிநாதன்.
4: கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தும்பிய பார்க்காம
1: யோசிச்சு

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

0: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி

0: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
6: ஏமா காத்தாயி,
7: முதலாளி
6: வழக்கமா ஏதாவது கூடு காப்பி இப்படி கொண்டு வருவேன். ஏன்னா இந்த தரம் புதுசா மோர் கொண்டு வந்திருக்கேன்.
7: கோடை காலம் கீழே விளையாடுற அடிச்சு நொறுக்குது
6: வெயில், அதனால கொண்டு வந்துட்டேன். அது இருக்கட்டுமா, என்ன இது இல
7: இது? நானும் எங்கெங்கயோ கடையில கேட்டு பார்த்தேன்.
6: இல்ல முதல்ல இது என்ன இலைன்னு சொல்லு.
7: முருங்கைய.
6: ஏமா முருங்கை இலையா போடுவாங்க இதுல?
7: அதுவும் சத்து தானே.
6: சரிம்மா, என்ன இலை போடுவாங்க முதல்ல அதை சொல்லு.
7: என்ன, கருவேப்பிலை போடுவாங்க, புதினா போடுவாங்க, கொத்தமல்லி போடுவாங்க.
6: சரி, அதெல்லாம் போடாம ஏன் முருங்கை இலை போட்டா?
7: அது கிடைக்கல. இன்னும் பாத்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கும் பாருங்களேன்.
6: ஆமா, லேசா பச்சை கலரா இருக்கு.
7: பொடிய போட்டை
6: என்ன அது? பச்சை கலரா இருக்கிறதுக்கு காரணம் வந்து லேசா ஒரு பச்சை இருக்கும்ல, அது பச்சை மிளகாய அரைச்சு ஊத்துறதுமா. பொடிய போட்டு கலர் பொடியவா
7: போடுவாங்க?
6: இதை நம்பி சிவகுமாருக்கு வேற குடுத்திருக்கியா?
7: ஐயோ ஆமா,
6: 5 மணி வரைக்கும் உட்காருவாப்லையா?
7: அதனாலதான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க.
6: பாத்ரூம்ல வேற தண்ணி இல்லையு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. யாரோ வந்திருக்காங்க கேப்போம். வாங்க, வணக்கங்க.
8: அந்த வந்தாச்சு, அந்த காவிய தலைவி
7: யாருங்க?
9: வணக்கம்
7: பரமேஸ்வரி.
6: திக்குமுக்கு சொல்லிடலாமா?
7: சொல்லுங்க. கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி.
6: இன்னும் முடியலையா? சரிமா சொல்லுமா சொல்லுமா.
7: கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தும்பிக்கு தெரியாம
6: நினைச்சேன். ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு சரி தங்கச்சி, நான் சொல்றேன் உங்களுக்கு. கம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி, தும்பிக்கு தெரியாம கம்பிய தாண்டி தும்பிய பிடிச்சிட்டான்.
9: மறந்துட்டானா?
6: பரவாயில்ல, இந்த கதை புது கதையாக இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்ன கதையை விட மறந்துட்டாருங்கிற கதை ரொம்ப நல்ல கதையாக இருக்கு. தங்கச்சி நீங்கள் அங்கேயே எம்ப்ராய்டரிங் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ரோசா பூவை நாங்கள் வந்து இன்னொரு இந்த மோரை வேற வழியில் அதை குடிச்சுதே ஆகணும்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்த விலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No.1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
6: கொடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
9: ஏமா
10: மதலாலி,
9: அவருதான் ஆரோக்கிய சாமி தொழுதூர்ல இருந்து ஒரு ஆர்வ கோளாறுல எழுதி அனுப்பிச்சிட்டாரு. அதை ஏதாவது கொஞ்சம் சுருக்கி சொல்லுமா?
10: சுருக்கணுமா?
9: யாரோ வந்திருக்காங்க, வந்துகிட்டு இருக்கும் போதே சுருக்குமா. வணக்கங்க.
11: வணக்கம் முதலாளி.
9: யாருங்க தங்கச்சி?
11: விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம்
9: செங்கமடை தங்கமணி. வெங்கமடை ரங்கமணி. சரி தங்கச்சி, இப்ப இந்த திக்குமுக்கு சொல்லிடுறீங்களா?
11: அனைவரும் நலமா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்கோம்.
9: நீங்க எப்படி இருக்கீங்க?
10: என்ன வேலை பாக்குறீங்க தங்கமணி?
11: நாங்க இந்த விறகு வெட்டுறோம்.
9: கம்பி
10: மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி கம்பிய தாண்டி தும்பிய பிடிச்சான்.
9: சுருக்கிட்டீங்க.
11: தம்பி மேல இருந்த தும்பிய பார்த்த தம்பி
10: ஒரு
9: பாட்டு இந்த பாட்டை பாடினாங்கன்னா விறகு விட்டது மறந்துடுமே. பாடுங்க தங்கச்சி தங்கமணி.
10: எப்படி
9: என்ன? நான் நீங்க பாத்தீங்களா, நான் நல்லா கவனிக்கிறேன். இன்னொரு தரம் அத தங்கச்சி அதை கேட்டுட்டு இன்னொரு
10: தரம் சூப்பரா பாடுங்க தங்கமணி.
9: பாடுங்க. நல்லா பாடி. சரிங்க தங்கச்சி, நல்லா பாடிட்டீங்க. நன்றிங்க தங்கச்சி. தங்கமணி போயிட்டு வாங்க. இப்ப என்னன்னா, இந்த மோரம் இன்னும் மிச்சத்தையும் குடிச்சிருவான். லட்சுமி வேற வந்திருக்கு. லட்சுமிக்கு கொஞ்சம்
10: குடுக்கலாம். அந்த பிள்ளை குடுக்கலாம். சித்திர செவானத்துக்கு
12: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: கொடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
4: ஏமா காத்தாயி,
5: முதலாளி
4: அடுத்த திக்குமுக்கு எடுத்தாச்சு.
5: எடுத்தாச்சு முதலாளி. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
4: என்னமா இப்படி ஆரம்பிச்சிட்டேன்?
5: இல்ல அக்கா, ஷாப்பிங் கூட்டிட்டு போனீங்கல்ல.
4: ஆமா,
5: கூட்டிட்டு போன இடத்துலயே அடி வாங்கினாங்களே.
4: ஏமா இதெல்லாம் இங்க எங்கிட்ட ஆள் வச்சு எதுவும் கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல
5: கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளா இருக்கு. அக்கா அடிக்கும் போது என்ன பண்ணிருக்கணும்? வெளியில கத்தாம அழுதுருந்தா கேட்டிருக்காது. கத்தி கத்தி எழுதிங்களாம்.
4: அதனால கேட்டுச்சு. ஷாப்பிங் போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, சேலை வாங்கணும்னு சொல்லுச்சு.
5: சரி
4: சரி, எப்படி ஒரு 35-40 ஆகும். இங்கதான் வீடு ஓட்டு தங்கான, குடிசை ஓட்டு தங்கானா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த புள்ள போயிருச்சு. போயிட்டு திருப்பி வரும்போது அழுதுகிட்டு

0: என்ன ஐயா கேக்குறத வாய் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு பிள்ளைய போட்டு இப்படி அழுதுக விட்டுக்கிட்டு இருக்கீங்க
1: அப்படின்னு அக்கா கேட்டிருக்காங்க.
0: அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு நான் கொஞ்சம் கோபமா சொன்னேன். இப்ப வெளியில தான் நினைக்கிறேன் அடிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அதெல்லாம் வாங்கி தர முடியாது, பெத்தீங்கல்ல ஒரு வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு அவன் என்ன கேட்டான் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டான் அப்படின்னு, காலையில் உனக்கு அவனுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னா, ஆமாம் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டேன்ட்டேன், ரெண்டு முதுகில் வச்சேன், அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு எந்திரிச்சு போனேன் அப்படின்னு, அதனால் அவன் அந்த கோபத்தில் எனக்கு வேறு அம்மா வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிச்சு. அவன்
1: கேட்குறானா
0: அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை ஏமா கூட்டம் கூட்டம் ரோட்டில் நிற்கிறோம்
2: அப்படியே உள்ளே வரமாட்டேன் சத்தியம் தான் கூட வந்திருக்கேன், அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ளே எழுத்துட்டு போகிறது
0: அப்படி சொல்லியுமே அந்த லிஃப்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே இழுத்துட்டு போய் எட்டாவது ஒன்பதாவது ஃப்ளோர் அந்த ஃப்ளோர் நம்பரை அமைக்க விட்டுட்டு நேராக மேலே போய்கிட்டு இருக்கேன், நான் ஒரு பக்கம் மேலே போய்கிட்டு இருக்கேன், ஒன்பதாவது ஃப்ளோர் ஃப்ளோருக்கு வந்து கதவை திறக்கும் போது சட்டையே இல்லாமல் தான் வெளியில் வந்து இடமா அந்த திக்கு முக்க யாருன்னு பார்ப்பான்.
1: இதெல்லாம் நடந்திருக்கா? சரி வாங்க வணக்கம்.
0: யாருங்க? வணக்கம். வணக்கங்க.
3: குபேந்திரன்.
0: என்ன குபேந்திரா?
3: குபேந்திரா
0: போயிட்டு வாங்க, இன்னொருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க அவங்கள கேட்போம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: வாங்க.
4: அழகான கோடையப்பம் 100.5 அழகான மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலோச்சனா பேசுறீங்க மேடம்.
2: இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது.
1: சுலோச்சனா எப்படி இருக்காங்கண்ணே?
4: நல்லா இருக்காங்க மேடம்.
0: சரி இப்ப சொல்லுங்க திக்குமுக்க.
4: யானைக்குள்ளே
0: பூனையா? ஆனா உங்க கற்பனை வந்து அயன் முருகன் ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்னா இப்ப அந்த மோரத்தான் குடிக்கலாம்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
8: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
9: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
0: இப்ப அயன்முறையும் சொல்லல.
1: ஆமா முதலாளி.
0: அடுத்தவங்க அயன்முறையும் சொல்லலைனாலும் பரவாயில்ல. யானைக்குள்ள பூனை. ஆனா அயன்முருகா வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
12: வணக்கம் சார்.
0: யாருங்க தங்கச்சி?
12: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன்.
2: இவர் ஹெட்மாஸ்டர் எல்லா விவரமும் தெரியுங்க.
0: அவர் போய் சொல்றாருங்க.
12: இன்னைக்கு வந்து தேசிய கைத்தறி தினம், அதனால நெசவாளிகள் அனைவருக்கும் கைத்தறி தின வாழ்த்துக்கள்.
0: திக்குமுக்கு சங்கத்துல இருந்து அந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் தங்கச்சி. அப்படியே திக்குமுக்கு சொல்லிடுறீங்களா?
1: வீட்டு பூனை காட்டுக்குள்ள காட்டு யானை.
2: ஏன் தாமதம்?

0: இல்ல சொல்லிடுவாங்க.
1: யானை யானை காத்து யானை, பூனை பூனை வீட்டு பூனை, காத்து யானை வீட்டுக்குள்ள வீட்டு பூனை, வீட்டு யானை காட்டுக்குள்ள காட்டு யானை.
0: வீட்டு யானை காட்டுக்குள்ள காட்டு யானையா? போயிட்டு வாங்க, அப்படியே அங்கேயே இருங்க தங்கச்சி. நீங்க சுமதி தங்கச்சி
2: ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்கன்னு பார்த்தேன், ஆனா கடைசியில அப்படி சொல்ல
0: முடியாம போச்சு. கயத்தாறுல இருந்து இந்த காந்தி வந்து நல்லா சிந்திச்சு எழுதியிருக்காரு.
3: வணக்கம்மா.
2: வணக்கம் ஐயா.
3: திருப்பூர் மாவட்ட குறுநகர் கஸ்தூரி பேசுறேங்க.
2: கஸ்தூரி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேனுங்க. நீங்களா? எல்லா நலமுங்களா?
2: எல்லாம் நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து திக்குமுக்கு கேட்டிங்களா?
0: ஆடி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஆண்கள் வருவாங்க.
2: இப்படி முதலாளி?
0: ஆனா நேத்து கூட இப்படி கிடையாதுங்க.
2: நல்லா பாடுறாரு. பிசாம நான் கொண்டு
3: இன்னைக்கு
0: வந்துக்கிறேன்.
2: புது உறுப்பினரா நீங்க?
0: அன்னையில இருந்து அவர் பேச மாட்டாரு, பாட மாட்டாரு.

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. இனிக்கும் மனங்களுக்கு சிரிப்பை பரிசாய் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய திக்குமுக்கு வண்ணத்தோரிகை. மீண்டும் ரசிக்கலாம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நாளை மாலை 4 மணிக்கு கேட்கலாம் வண்ணத்தோரிகையில் கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தரராஜன், எஸ் அனீஷ். தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே தேவி பிரியா. கணினியின் கைவண்ணம் ஆர் சிவக்குமார். இன்னும் 1 மணி நேரத்தில் பூக்க இருக்கிறது கதம்ப மலர்கள். 100.5 இளநி காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். இன்ப ராகங்கள் இதயம் சேரும் முன் செவியோரம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில்

மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

நந்தி மாலை, அலையலையாய் பறவைகளின் கூக்குரல், மஞ்சள்வான், மதுரமான மலர்களின் வாசனை, கொஞ்சம் குளிர்த்தஞ்சல், ஏதோ இதயம் கேட்கிறது. என்ன கேட்கிறது? அது இதயம் தேடும் இடைக்கால மெட்டுகள் என்றால் இதயம் அமர்ந்து இளைப்பாறுவோம் நம் பண்பலையோடு, சித்திர செவ்வானத்தோடு. உங்களுடன் லக்ஷ்மி. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: இசை கொண்டு இதையும் நினைத்துவிட கொடைப்பான்மலை 105 சித்திரச்ச வானம் நேரம் மாலை 5:09.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

ஆடி மாத காற்றும் காணாமல் போனது. பார்வை இடமாற மொத்த உடலும் காற்றில் கரைந்து போனது. பார்வை இடமாற மொத்த உடலும் காற்றில் கரைந்து போனது. எங்கு போனது என ஆராயதான் முடியவில்லை. போனது உடல் மட்டுமா, மொத்த உயிரும் தானே. போகட்டும், போன இடம் அவன் இதயம் நேசித்த இடம். ஆராய்ந்து தேட காரணம் வேண்டுமே. அங்கேயே இருக்கட்டும், இந்த உடலும் உயிரும் என்கிறது அவன் இதயம்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

மாலை பொழுது இடைக்கால மெட்டுக்களோடு இணைப்போம் நம் கூடை பன்மலையின் 100.5 சித்திரச்செவ்வானம். நிலவை காட்டிலும் அவள் முகம் அழகானதாம் அவனுக்கு. நிலவை காட்டிலும் அவள் முகம் அழகானதாம் அவனுக்கு. என்ன செய்வது என செய்வது அறியாது தவிக்கின்றான். உலகம் சுற்றி தலை நிமிர்ந்து பார்க்கும் இடமெல்லாம் அவள் முகம் மட்டுமே போதுமாம். உலகை விலை கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்றால் வாங்குவேன் என்கின்றான் இதயம் திறந்து.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

மெல்லிய மாலை பொழுதை மௌனமாய்தான் ரசித்து பார்ப்போமே இடைக்கால பாடல்களோடு, கோடை பன்மலையின் 100.5 சித்திர செவ்வானத்தோடு. காதல் இல்லாதது உலகமாகுமா என கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காதல் இல்லாதது உலகமாகுமா என கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உலகம் இயங்குவதே இந்த காதலில்தான் என புரிந்தவன் காதல் இல்லாமல் உலகம் இல்லை என்றுதான் சொல்லுவான்.

0: வணக்கம், நான் உங்க பாக்யராஜ் பேசுறேன்.
1: ஒன்னு பேடிக்கண்டா முக்குட்டி, இ ஏரியாவில் யாரெங்கிலும் ஏதெங்கிலும் செய்தால் என்னிடத்தில் பறையும், ஞான் சவுட்டி களையும்.
2: யாருக்கு மலையாளம் அறியோ?
1: எனக்கு பல பாஷைகள் அறியும்.
2: மாமா, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?
1: ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன்.
2: ஆ, பெண்குட்டி யாரானு?
1: தூரத்துறவு.
0: சிரிப்பு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. சிரிப்பு மட்டுமல்ல, இசை கூட சிறந்த மருந்து தான். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த அந்த இசை கோடை எஃப்எம் வந்து நமக்கு செவிக்கு விருந்தா வழங்கிட்டு இருக்கு.
3: அதோ கருப்பு போர்டு இருக்க, அதுல இருக்கிற எழுத்தப்படி.
4: எந்த லைன் படிக்கணும்?
3: ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து.
4: க
3: ச என்னது?
4: மா.
3: ஓ
4: சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன
3: அனுப்புறீங்க?
0: கோடை எஃப்எம் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.
5: எனக்கும் எனக்கும்

0: பிடிக்கும்.
1: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கிய சித்திரச்ச வானம்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இதே மகிழ கேட்டு ரசிப்போம் நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். பூவை சுமந்து வருகின்றது ஒரு பூ. அந்த பூவை சுமந்து கொள்ள நினைக்கின்றது ஒரு இதயம். என்ன அதிசயம்! பூக்கள்

கூட இவ்வளவு பாரமாக இருக்குமா? என்ன அதிசயம், பூக்கள் கூட இவ்வளவு பாரமாக இருக்குமா? சுமப்பது இதயம் அல்லவா? கொஞ்சம் சுகமான பாரமாகத்தான் இருக்கும்.

0: திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 23, அருவிப்பாதை தொடர்ச்சி. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியால் தன்னுடைய லட்சியம் எவ்வாறு திசை மாறி போனதென்பதை சிவனடியார் பொன்னனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இனி சூரியன் உச்சி வானத்தை அடைந்த போது செங்குத்தான பாறையிலிருந்து அருவி ஹோ என்ற இறைச்சலுடன் விழுந்து கொண்டிருந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதற்கு மேல் அருவிப்பாதையில் போவதற்கு வழி இல்லை என்பதை பொன்னன் தெரிவிக்க சிவனடியார் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அங்குமிங்கும் பார்க்க தொடங்கினார். அருவி விழுந்தோடிய இடத்துக்கு இருபுறமும் கூர்ந்து பார்த்ததில் காட்டு வழி என்று சொல்லக்கூடியதாக ஒன்றும் தென்படவில்லை. இருபுறமும் செங்குத்தாகவும் முண்டு முரடுமாகவும் மலைப்பாறைகள் உயர்ந்திருந்ததுடன் முட்களும் செடிகளும் கொடிகளும் நெருங்கி வளர்ந்து படர்ந்திருந்தன. அந்த செடி கொடிகளையெல்லாம் சிவனடியார் ஆங்காங்கு விலக்கி பார்த்து கொண்டு கடைசியாக அருவி விழுந்து கொண்டிருந்த இடத்துக்கு சமீபமாக வந்தார். அருவியின் தாரை விழுந்த இடம் ஒரு சிறு குளம் போல் இருந்தது. அந்த குளத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குமோ தெரியாது. தாரை விழுந்த வேகத்தினால் அலை மோதிக்கொண்டிருந்த அந்த குளத்தை பார்க்கும் போதே மனதில் திகில் உண்டாயிற்று. குளத்தின் இருபுறத்திலும் பாறை சுவர் செங்குத்தாக இருந்தபடியால் நீர் தாரை விழும் இடத்துக்கு அருகில் போவது அசாத்தியம் என்று தோன்றிற்று. ஆனால் சிவனடியார் அந்த அசாத்தியமான காரியத்தை செய்ய தொடங்கினார். அந்த அருவிக்குளத்தின் ஒரு பக்கத்தில் ஓரமாக பாறை சுவரை கைகளால் பிடித்து கொண்டும் முண்டு முரடுகளில் காலை வைத்து தாண்டியும் சில இடங்களில் தண்ணீரில் இறங்கி நடந்தும் சில இடங்களில் நீந்தியும் அவர் போனார். இதை பார்த்து பிரமித்து போய் நின்ற பொன்னன் கடைசியாக சிவனடியார் தண்ணீர் தாரைக்கு பின்னால் மறைந்ததும் ஐயோ என்று அலறிவிட்டான். ஒருவேளை போனவர் போனவர்தானா, இனிமேல் திரும்ப மாட்டாரோ என்று அவன் அளவில்லாத ஏக்கத்துடனும் திகிலுடனும் நின்றான். நேரமாக ஆக அவனுடைய தவிப்பு அதிகமாயிற்று. சாமியாருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் என்னென்ன விபரீதங்கள் விளையும் என்பதை நினைத்தபோது அவனுக்கு தலை சுற்றத் தொடங்கியது. அவரை விட்டுவிட்டு நாம் திரும்பி போவதா? முடியாத காரியம். நாமும் அவர் போன இடத்துக்கே போய் பிராணனை விடலாம். எது எப்படி போனாலும் போகட்டும் என்று துணிந்து பொன்னனும் அந்த கிடுகிடு பள்ளமான குளத்தில் இறங்கினான். அத்தியாயம் 23, அருவிப்பாதை நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 24, பொன்னன் பிரிவு. நன்றினேயர்களே.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
4: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 260

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NS.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள். சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள். படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
3: நிலைய இயக்குனர்,
2: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

0: கேட்டு ரசிப்போம். இது கோடை பன்மலையின் 105 சித்திரச்செவ்வானம். அழகான வரிகள், அதுவும் கவி வரிகள் எல்லாம் அவள் பெயர் சொல்லிதான் தொடங்குகிறது இவன் புத்தகத்தில். அழகான வரிகள், அதுவும் கவி வரிகள் எல்லாம் அவள் பெயர் சொல்லிதான் தொடங்குகிறது இவன் புத்தகத்தில். காரணம் ஒன்றும் பெரிதாயில்லை. காரணம் சொல்கின்றான் இவன், காரணம் சொல்கின்றான் இவன், அவள் எனக்கென பிறந்தவள் என்று.
1: I love love love love love

மாலை மதுரத்தை மௌனமாய் இடைக்கால மெட்டுக்களோடு ரசித்தும் நம் பண்பலை 105 சித்திரச்ச வானத்தோடு மீண்டும் ரசிப்போம். நாளை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: கொடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று வேலூர் மாவட்டம் வளையாத்தூரில் அருள் செய்யும் பெரிய நாயகி உடனுரை பலவநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம்.

ஆடியிலே வருவாள், அன்போடு அருள் தருவாள், நாடிடும் பக்தருக்கெல்லாம் நல்லதோர் வாழ்வு தருவாள். நோய் தீர்க்கும் வல்லமையும் செய்காக்கும் கடமையும் அவளுடையது அல்லவா? வாருங்கள், வேலூர் மாவட்டம் வளையாத்தூரில் அருள் செய்யும் பெரிய நாயகி உடனுரை வளவநாதீஸ்வரர் திருக்கோயில் செல்வோம். நெற்றிக்கண் என்றாலே நம் அனைவருக்கும் சிவபெருமான் தானே நினைவிற்கு வருவார். ஆனால் அம்பாளும் நினைவிற்கு வர வேண்டும். ஆம், நெற்றிக்கண் உள்ள அம்பிகையின் சிறப்பு கோயில் இது. அது மட்டுமல்ல, ஆலயத்தில் நுழைந்ததும் முதலில் அம்பாளைத்தான் தரிசனம் செய்ய வேண்டும். ஏனெனில் பிரதான வாசல் அம்பாள் சந்நிதி எதிரில்தான் இருக்கிறது. அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு கல்ஜன்னல் வழியாக ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும். கருவறையில் நின்ற நிலையில் நான்கு திருக்கரங்களோடும் கருணை வழியும் கண்களோடும் காட்சி தருகிறாள். அம்பாளின் நெற்றியில் சிவனுக்கு உள்ளது போல நெற்றிக்கண் உள்ளது. சூரியன், சந்திரன், அக்னி என மூவரையும் கண்களாக கொண்டவர் சிவபெருமான். சிவனின் சக்தி வடிவம்தானே அம்பிகை. அதனால் அவளும் முக்கண் உடையவளாகிறாள். இதை உணர்த்தும் விதமாகத்தான் அம்பிகை வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாத வகையில் நெற்றிக்கண்ணுடன் காட்சி தருகிறாள். அதனால் சிவராத்திரியன்று இரவில் அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு. சிவபெருமானாகவே கருதி சிவராத்திரி பூஜைகள் அம்பிகைக்கு நடைபெறுவதும் வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லை. அம்பிகையின் நான்கு கரங்களில் உள்ள சுண்டு விரல்களிலும் மோதிரம் அணிந்திருப்பது மேலும் தனிச்சிறப்பாக இருக்கிறது.

அம்பிகை மாங்கல்ய வரப்பிரசாதியாக திகழ்கிறாள். இவளை வேண்டிக் கொண்டால் திருமணம் கைகூடும் என்பது மிகப்பெரும் நம்பிக்கை. இறைவன் வளவநாதீஸ்வரர் கருவறையில் சதுர வடிவ பீடத்தில் இடதுபுறமாக சற்றே வளைந்த நிலையில் நவாம்ச மூர்த்தியாக காட்சி தருவதாக ஐதீகம். இந்த 9 நிலைகளும் நவகிரகங்களை குறிக்கிறது. இதனால் கிரகங்களால் ஏற்படும் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அருள் செய்யும் அற்புத இறைவன். அம்பிகை போலவே உற்சவர் சந்திரசேகரும் தனது சுண்டு விரல்களில் மோதிரம் அணிந்து காட்சி தருகிறார். இத்தலத்தில் முருகன் கையில் சிவனுக்குரிய சின்முத்திரை காட்டியபடி அருள் செய்வது சிறப்பு. ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு, சப்த கண்ணீர்கள் பீடத்தில் அவர்களுக்குரிய வாகனங்களில் வடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவன் சன்னிதியின் முகப்பில் நின்ற திருக்கோலத்தில் விநாயக பெருமானும் வள்ளி தெய்வானையுடன் சண்முக பெருமானும் காட்சி தருகிறார்கள். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அருள் செய்கிறார்கள். பிரகாரத்தில் சூரியன், பைரவர், சண்டிகீஸ்வரர் நவகிரகங்கள் காட்சி தருகிறார்கள். தல புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த மன்னர் தீவிர சிவபக்தராக இருந்தார். சிவனுக்கு ஆலயம் அமைக்க எண்ணினார். ஆனால் அவருக்கு எங்கு எப்படி ஆலயம் அமைப்பது என்று தெரியவில்லை. இறைவன் கனவில் வந்து இந்த இடத்தை குறிப்பால் உணர்த்தவே மன்னர் சிவனுக்கு கோயில் அமைத்தார். இறைவனும் மக்களுக்கு வேண்டும் வரத்தையும் வளத்தையும் தந்ததால் வளவநாதீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். ஆடியில் பெரிய நாயகியும் வளவநாதீஸ்வரரும் அனைவருக்கும் அருள் செய்யட்டும்.

0: இதுவரை வேலூர் மாவட்டம் வளையாத்தூரில் அருள் செய்யும் பெரிய நாயகி உடனுரை வளவநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இனிய மாலை பொழுதின் வணக்கம் நேர்களே. பொதுவா ஒரு நகை

நகைச்சுவைக்கு நம்மளால் 100 முறை சிரிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் ஏன் ஒரே பிரச்சனைக்காக அதை நினச்சி பல முறை வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கணும்? அதனால் நம்மளை வருத்தப்பட வைக்கிற எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விலகி வந்துடுவோம். அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசித்தோம்னா அடுத்த நொடியே நம்ம மனசில் மகிழ்ச்சிங்கிற பூ பூக்க தொடங்கிடும். இந்த புன்னகையான சிந்தனையோடு பொன்னந்தி மாலையில் இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: சந்தோஷமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. செல்லும் நேரம் மாலை 6:11.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
0: கதம்ப மலர்களில் இனி பூக்கிறது.
5: கோடை பண்பலை 100.5. பூமை பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமை பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமை பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமை இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமைல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமை இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். சிலர் பார்த்த உடனே படிச்சிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிச்சது மட்டும் இல்லைங்க, அது ஒரு டிகிரியை உடனே சொல்லிட்டு போயிடறோம். ஆனா படிப்பு என்பது என்ன அப்படின்னா, கற்றல் என்பது வேறு, படித்தல் என்பது வேறு. இது ரெண்டு இருக்குதுங்க. இந்த சொல்லு ரெண்டு ஒன்று தானுங்க அப்படின்னா, அப்படி இல்லைங்க. இப்ப தினசரி காலில் இருந்துச்சு ஒரு பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது நாம இன்னைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை, நாளைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை. ஆனா கற்றல் என்பது உள்வாங்கி படித்தல், அதுதான் வேணும். பழைய காலத்துல ஆசிரியருடைய வீட்டில் ஒண்டி பிள்ளைகளை விட்டுருவாங்க. எப்ப அப்படின்னா குருகுல கல்வியில. எதுக்காக அப்படின்னா, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை படிப்பது ஒரு வகை, ஆசிரியரையே கற்றுக்கொள்வது ஒரு வகை, ரெண்டு இருக்குதுங்க. அது என்ன ஆசிரியரை கற்றுக்கொள்றது அப்படின்னா, இப்ப ஆசிரியர் அதிகாலையில் எப்ப எழுந்திருக்கிறாரு, கூட இருந்து பாக்குறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு இருந்த போது எப்படி இருந்துறாரு, அதே போல யாராவது பெரியவங்க வந்த உடனே அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு, இது எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாக அருகிருந்து பார்த்தால் தானுங்க கற்றுக்கொள்ள முடியும். அதோடு மட்டும் இல்லாம படிப்புல கவனம் வேணுங்கிற விஷயத்த அந்த காலத்துல சொல்லுவாங்க. குருநாதருடைய வீட்டில் பிள்ளைகள் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் சாப்பாடு நடக்குது. அப்ப சாப்பாடு போடுறப்ப அந்த குரு பத்தினி அந்த அம்மா என்ன பண்றாங்க, சாப்பாட்டுல அவங்களுக்கு அந்த சாதம் வச்சுட்டு நெய் ஊத்துறாங்க. அங்க பலகாலமா படிச்சுட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்றான், அதை அப்படி பிசைஞ்சு வாயில வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், அம்மா நீங்க வந்து அவசரத்துல இந்த விளக்கு ஊத்துற எடுத்து ஊத்திப்பிட்டீங்க, நெய்ன்னு நினைச்சிட்டீங்க போட்டுருக்க, அதனால பரவாயில்லம்மா அப்படின்னு இருக்கான். சட்டுன்னு அந்த அம்மா உடனே அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு சுவாமி அப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்கு. உடனே அவர் அங்க இருந்து ஓடி வந்திருக்காரு. என்ன அப்படின்னு இவன் பயந்துட்டான், அம்மா அந்த கிண்ணத்தை கூட கொடுங்க, நான் குடிச்சு போடுறேன், ஐயாட்ட சொல்ல வேண்டாம்னு. அவர் வந்தார், என்னன்னு, இப்படி நான் என்ன ஊத்துறேன், அந்த பையன் இப்படி கேட்கறான், அப்படியா, சரி எந்திரி அப்படின்னாரு. ஐயா நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் என்ன வேணாலும் சாப்பிடுறேன். இல்ல இல்ல, நீ எந்திரி, கையை கழுவு அப்படின்னாரு. கையை கழுவிட்டான், கவலைப்பட்டே போனான். உன் படிப்பு முடிஞ்சு அப்படின்னாரு. என்னையா சொல்றீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்காக படிப்பு முடிஞ்சுன்னு சொல்லலாமா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லப்பா, நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 15 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷமும் உனக்கு விளக்கணதான் ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உன்னுடைய கவனம் இத்தனை நாளா இருக்க படிப்புல இருந்ததன் காரணமாக என்ன ஊத்துறோம் தெரியாம நீ சாப்பிட்டு இருந்திருக்க, இன்னைக்கு உன் கவனம் மாறுதுனா என்ன அர்த்தம்னா, உன் கல்வி முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன தெரியுங்களா, அவன் வந்ததுலேருந்து தரப்பட்டதுல உணவின் மீது அவனுக்கு நாட்டம் இல்லாமலும் கல்வியின் மீது நாட்டம் இருந்ததன் காரணமாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, சேர்ந்து அன்னைக்கே ஹாஸ்டல்ல ஸ்ட்ரைக்கு, சாம்பார்ல உப்பு இல்லையா, இந்த கல்லூரியில் படிச்சு நான் என்ன செய்ய போறேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இதுல இருந்து தானே ஆரம்பிக்கணும், நான் என்ன குறையாவ பணம் கட்டுறேன். இப்ப நினைச்சு பாருங்க, சாம்பார்ல உப்பு வேணும், தவறாக இருக்கக்கூடாது. ஆனாலும் கூட அவற்றை தாண்டிய விஷயங்கள் என்ன, நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு பாக்கணும். பயணம் போகிற போது கூடங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகள் வந்தா அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம உட்கார்ந்து இருக்க கூடாதுங்க. உங்களோட வந்தனே அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாதுங்க. அங்க அப்படித்தான் இருக்கும். ரயில் தாமதமானா என்ன பண்றது, அதுக்காக என்னை கடவுள் சோதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா, இல்ல. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஊன்றி கற்கின்ற ஒன்றும் அந்த கற்ற உடனே நம்ம நினைவில் வைத்து பார்ப்பதும், திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பதும் முக்கியங்க. அதனாலதான் கற்றதனாலாய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனின்னு சொல்ற போது கல்விக்கு கற்பித்தல் கற்றல் எவ்வளவு முக்கியங்கிறத அழகா சொல்றாங்க.

0: அதனால் படிக்க வேண்டியவற்றை படிப்போம், கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்வோம், கற்றதை மற்றவருக்கு தருவதற்கு முயற்சி செய்வோம். படிப்பு என்பது அறிந்து கொள்வது, கற்றல் என்பது ஆராய்ந்து அறிந்து கொள்வது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: நேரம் மாலை 6:16. நேர்களே, இன்றிரவு 7 மணிக்கு வரவிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல உங்கள் குரல் பதிவோட நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மொபைலை எடுங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இருக்குது, உங்களுடைய பேர் என்ன, ஊர் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக உங்கள் குரலில் ஒரு குரல் பதிவு பண்ணி 9486-28-24-24 இந்த கட்சவி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. 7-8 வரை அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்கள் குரலோடு ஒலிக்கும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

அன்பு நேயர்களே, இன்றிரவு 8 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. நம்ம வீட்டு செல்லங்கள்லாம் பேசக்கூடிய நேரம் அந்த நேரம். சரி, இன்னைக்கு எந்த ரெண்டு விளையாட்டு விளையாட போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு சொலவடை, இன்னொன்னு பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சொலவடை அப்படின்னு சொன்னா பழமொழியை நாங்கள் மாத்தி சொல்லுவோம், அதை சரியா கண்டுபிடிக்கணும். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா ஒரு தலைப்பை கொடுப்போம், அந்த தலைப்பை ஒட்டி பேசணும், தலைப்பை மட்டும் சொல்லிடக்கூடாது. இது விளையாட்டு, நல்லா தெளிவாக நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வச்சிருங்க. இன்றிரவு 8 மணிக்கு வருகிறது இளமை பேசுகிறது.

0: இசை பூங்காற்றாய் உங்கள் செவிகளை அந்த பாடல் வருடிச் சென்ற நேரம் மாலை 6:35.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: அன்பு நேயர்களே, இன்றிரவு 9 மணிக்கு வரவிருக்கிறது கோடை பண்பலையின் கடை தென்றல். இன்றைய தென்றலின் சிறப்பு என்ன தெரிந்து கொள்ள இணைந்தே இருப்போம் இன்றிரவு 9 மணிக்கு வரும் கொடை தென்றல் நிகழ்ச்சி வரும் வரை.

0: இசை தேனை தந்து கொண்டிருக்கும் கதம மலர்கள் இனி நாம் சுவைக்க தருகிறது இலக்கிய தேன்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பெண்கள் எல்லோருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேன் மாடத்தின் முகப்புக்குச் சென்று நின்றான். வாசலில் அப்போதுதான் கலையத் தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே மறுபடியும் பேராரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலண்டை வரத் தொடங்கினார்கள். அந்த மேல் மாடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை சமிஞ்ஞையினால் அருகே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முழக்கினான். பின்னர் ஜனங்களை சமிக்ஞையினால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு, அத்தகைய சோழர்குலக் கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரமெல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பேரிரைச்சல் கிளம்பியது. குதூகலக் குரல்களும் வாழ்த்தொலிகளும் கரகோஷ ஓசையும் சேர்ந்து கலந்து எழுந்து சுற்றுப்பக்கம் வெகு தூரம் சென்று வீரநாராயண ஏரியிலிருந்து 74 கண்மாய்களின் வழியாகப் பாய்ந்த தண்ணீர் வெள்ளத்தின் ஓசையையும் அமுங்கிவிடும்படி செய்தன. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும்,
1: பார்த்திபேந்திரா, ஏது நீங்கே நின்று விட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை செய்யத் தொடங்கிவிட்டாயா
0: என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்துக் கொண்டு,
2: கோமகனே, சற்றுமுன் சிறை என்கிறீர்கள், இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணுவளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டுக் கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார்.
1: ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா? 100,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும் போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும்போது அஞ்சுவானேன். ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். ஆஹா, இதை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதில்களை விட பெரியதாகல்லவா இருக்கிறது. எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்றான் கரிகாலன்.
2: இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழகுலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழகுலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள்.
1: தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள். என்னுடைய நண்பனாகிய வானர்குலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழையல்லவா
0: என்று ஆதித்த கரிகாலன் கூறியபோது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்த நிலாமுற்றப் பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டிக் கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நடந்தான். மற்ற நால்வரும் பின்தொடர்ந்து சென்றார்கள். குரவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான்.
1: ஓஹோ, இது என்ன? இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான்.
2: கோமகனே, தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குரவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம்.
1: ஆஹா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. குரவை கூத்து வையுங்கள், வெல்லுப்பாட்டு வையுங்கள், கரிகால் வளவர் நாடகம், விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள். பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம், இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம். சம்புவரையரே, என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான். நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா? பாட்டா, நான் பகலில் தூங்குவதில்லை, இரவிலும் தூங்குவதில்லை. நான் தூங்கி 3 வருஷமாகிறது. ஆகையால் நான் தூங்கும்போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம். நான் விழித்து கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால்தான் செய்யலாம். அவ்வளவு துணிச்சலுள்ள ஆண்மை.

0: மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான். சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில், ஐயா, தாங்கள் தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டிருந்தாலும் சரி, தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது தீங்கு செய்ய துணிய மாட்டான் என்றான். ஆமாம், கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அல்லது வெளியிலிருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை தாண்டி யார் வர முடியும்? யமன் கூட வர முடியாது. கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே. அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் வீண்கவலையை பற்றி உங்களுக்குச் சொன்னேன். வயதாகிவிட்டதல்லவா? சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது. அடுத்தாற்போல என் பழுவூர் பாட்டனை பாருங்கள், எவ்வளவு மிடுக்காக நடந்து வருகிறார். 60 பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறுநகை செய்தான் கரிகாலன். பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கனைத்து கொண்டார். அது சிங்க கர்ஜனையைப் போல முழங்கிற்று. பாருங்கள், பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்தால் பாருங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியாக இருக்கிறது. கந்தமாரா, வந்தியத்தேவா, பார்த்திபேந்திரா, நீங்களெல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவரைப் போல தொண்டையை கனைப்பீர்கள், ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கூட்டி வரமாட்டீர்கள். தாத்தா, தங்களுடன் இளைய ராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன். இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள்? மூடு பல்லக்கிலா, ரதத்திலா, அல்லது வண்டியிலா? பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு,
1: யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன்
0: என்று பெருமிதத்துடன் கூறினார்.
1: அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா.
0: இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள். மூடு பல்லக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம். அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன. ஒரு வேடிக்கையை கேளுங்கள். பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் வருகிறானாம். இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவி இருக்கிறது என்று கரிகாலன் கூடி இடியடி என்று சிரித்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை. ஒவ்வொருவர் மனத்திலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது. வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள், ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம். இந்த வெறிபிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லி வைத்தோமே, ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் போலிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான். பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாக குழம்பி கொதித்து கனன்றது. தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலை போல அவர் மீண்டும் தொண்டையை கனைத்துக் கொண்டார். அவர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஓரடி முன்னால் பெயர்ந்து வந்து,
2: கோமகனே, பழுவோர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது. அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முடைப்பட்டால் அவனை அந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன். இது சத்தியம்
0: என்று சொன்னான். கந்தமாறன் பின்னால் ஓரடி வந்து நின்று, என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையினாலேயே கழுத்தை நெறித்து கொன்றுவிடுவேன். இது சத்தியம் என்றான். இதை கேட்ட வந்தியத்தேவனும் ஓரடி முன்வந்து,
2: நானும் அப்படித்தான். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டெரித்து விடுவேன் என்றான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: தாம் பாரபட்சமா நடந்து கொள்வதாக தனக்கு நெருக்கமான மூணு பேரும் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள் சொல்லி ஆதித்த கரிகாலன் சிரித்ததை கேட்டோம். இந்த மூணு பேரும் நந்தினியை தனித்தனியாக சந்தித்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த மோக வலையில் வலிய போய் விழுந்தவன் பார்த்திபேந்திரன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் விழவிருந்த கந்த

0: மகன் வீழ்ச்சிக்கிட்டான். அவள் வீசுகிற வலை அவளுக்கே ஆபத்தா முடியும்னு கவலை கொண்டிருப்பவன் வந்தியத்தேவன். கதை கேட்டுக்கிட்டு வர நமக்கு இந்த மூவரையும் தனித்தனியாக பார்த்து வந்ததால் இது புரியுது. ஆனால் ஆதித்த கரிகாலன் உட்கார்ந்த இடத்துலேருந்து எப்படி எடை போட்டு வச்சிருக்கான் பாருங்க. மாமல்லபுரத்தில் நடந்த அந்தரங்க உரையாடல் இப்போ நினைவுபடுத்திப்போம். பல்லவன், அரசே, என் தலைவா, தங்கள் மனத்தில் ஏதோ ஒரு சங்கடம் குடிகொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை தங்கள் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். இப்படி ரொம்ப குழைவாக பேசி விஷயத்தை வாங்கினான். கேட்க கேட்க நந்தினி பற்றின நசை பார்த்திபேந்திரனுக்கு விஷம் போல ஏறிடுச்சு. ஏதோ உள்ளுணர்வு உந்தவே, நண்பா, நீ நந்தினியை மறந்துவிடு, அவளை பற்றி நான் சொன்னது எல்லாவற்றையும் மறந்துவிடுன்னு அலறினான் ஆதித்த கரிகாலன். நேர்களே, வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தப்புறந்தான் இளவரசர் கடுகடுப்பாயிட்டதாக பார்த்திபேந்திரன் சம்புவரையரிடம் சொன்னான் அல்லவா. அதை விட கடம்பூர் மாளிகை சூழல் பாட்டனார் மலையமானின் அறிவுரையை நினைவுபடுத்தி ஆதித்த கரிகாலனின் பேச்சிலையும் போக்கிலையும் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமோன்னு தோணுது. ஆடி 18 சதி கூட்டம் நடந்த இடம் பகைவனின் பாசலை போல காட்சி அளிக்குது. கண்மாய் என்கிற தொடரை பார்ப்போம். ஏரிகளில் சேமித்த நீரை முறையாக பகிர்ந்தளிக்க கலிங்கு, குமிழி, சுருங்கை, தூம்பு, புதவு, புலிக்கண்மடை, மதகு ஆகிய அமைப்புகளை பயன்படுத்தினாங்க. ஏரி குமிழியில் இருந்த துளை மண்டையோட்டில் இருக்கிற கண் துளை போல இருந்ததால் கண்வாயின்னு பேர் வந்தது. இது கண்மாயாகி கம்மாயின்னு கூட ஒலிமாற்றம் பெற்றுடுச்சு. ஏரியைப் போல பெரிய நீர்பிடிப்பு பகுதிக்கே கண்மாயின்னு பேர் உண்டு. நீர் வரும் வாயை கண்ணாறுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பந்தோபஸ்து. இந்த தொடர் பாரசீக மொழியிலிருந்து வந்தது. பந்த், பிணைத்தல், இருக கட்டுதல். பஸ்த், அமைப்பு ஏற்பாடு. பந்தோபஸ்த், ஒழுங்குபடுத்தின பாதுகாப்பு ஏற்பாடு. சரி, அந்த மூடு பல்லக்கு விஷயம் ஏற்படுத்தி இருக்கிற கொதிப்பு இன்னும் தீவிரமாகுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இசை தேனோடு இலக்கிய தமிழை தந்து இதழ் குவிகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. மீண்டும் இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை உடல் காயத்திற்கு மருந்திடுங்கள், மன காயத்திற்கு கசப்பானவைகளை மறந்திடுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

6.5 இனி கட்சவி விருப்ப நேயர்கள் விரும்பி கேட்ட கானங்களை அவர்களின் குரல் பதிவோடு பாட வருகிறது. ஆசையில் ஒரு குக்கு. வரும் நேரம் இரவு 7 மணி.

இரவின் தொடக்கம், இருள் கொஞ்சம், குளிர் கொஞ்சம், அமைதி கொஞ்சம், அதில் ஆசையும் கொஞ்சம். என்ன ஆசை? அது நமக்கு பிடித்த பாடல், இந்நேரம் கேட்க வேண்டும் என்ற ஆசை என்றால் கேளுங்கள் நம் கோடை பன்மலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியை. அப்படியே உங்களின் குரலில், உங்களின் விருப்பத்தில் பாடல் கேட்க வேண்டும் என்றால் உடனே கைபேசி எடுங்க. பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்கள் பேர்

ஊர் குரல் பதிவு செய்து அனுப்புங்க. 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு. உங்களின் விருப்ப பாடலோடு லக்ஷ்மி. இரவு வணக்கம் நேர்களே.

0: இரவு பொழுதே நேயர்களின் விருப்ப பாடலோடு இணைக்க இது நம் கோடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் சுண்டக்காம்பாளையம் வெங்கடாச்சலபதி நகர் ராதாமணி முத்துராஜ் பிடித்த பாடல். காதல் இல்லை என்று சொன்னால் பூமியின் இங்கில்லை, காதல் இன்றி யாரும் இங்கில்லை. படம் பருவராகம். நன்றி, வணக்கம்.

0: இதய மகிழ கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பன்மலை 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: இனிய குரலுக்கு இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் பூச்சூடவா திரைப்படத்தில் காதல் காதல் காதல் பாடலை விரும்பும் மதுரை KSK ஆனந்தம், திவ்யாராணி, லயா, சங்கீதா. நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 7:16. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல். நமது நேயர்களின் மனங்களின் இளவரசி கோடை பன்மலை 100.5. திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன். எனக்கு பிடித்த பாடல் படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாடல் வானம்பாடியின் வாழ்விலே சூரியோதயம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500

0: மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு அவங்க குரலே கேட்டுருவோம்.
1: சிவகங்கை மாவட்டம் விளையாங்குடி வட்டம் மாங்குளம் தேசகர்ணன். எனக்கு பிடித்த படம் ஊரு விட்டு ஊரு வந்து என்ற படத்தில் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமான என்ற பாட்டை 100.5 100.5 இரவு நேர வணக்கங்களோடும் இந்த பாட்டை ஒளிபரப்பு முடி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.

0: பண்பலை பண்பலைன்னு ஒரு பிள்ளை ஐந்தின் சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இப்போது நம்ம நிலையத்துக்கு சில நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்தித்து பேசியிருக்கோம். யாருன்னு குரலை கேட்டாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. வணக்கம்.
1: வணக்கம், நான் ராணி தேனியிலிருந்து.
0: ராணி தேனிங்கிறதே எல்லாருக்குமே கேட்கும் போதே ஒரு ரைமிங்காக இருக்கும். கூட யார் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க?
1: நாங்கள் ஒரு 6 பேர் நம்ம கோடை பண்பலைக்கு வந்திருக்கோம். ஒருத்தர் தூத்துக்குடி, ஒருத்தர் மம்சாபுரம் வந்து பெரியகுளத்துலேருந்து 2 பேர், நானும் எங்கள் அதாவும் ட்ரிங்ஸ் 2 பேரும்.
0: அதான் 2 பேரும் ஒன்றா பார்க்குறேன் பாருங்க இன்னைக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கொடைக்கானல் சுற்றி பார்த்தீங்களா?
1: இப்போ கொஞ்சம் இடங்களை சுற்றி பார்த்துருக்கோம், இனி போய் சுற்றி பார்க்கணும். மழை இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது, இல்லாட்டி சுற்றி பார்த்துட்டு போகணும்.
0: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம், நான் தேனி சொர்ணலதா. நான் வந்து எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம். 6 பேர்
0: இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு பார்க்குறது எங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது உங்களோட பேசுகிறதுல. நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்குறீங்க, எல்லா நிகழ்ச்சியும் பங்கெடுத்துக்கிறீங்க. இந்த எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு தக்கம் குத்தாறுபாருனா ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டோம்னா என்னடா என்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். நம்ம அந்த தக்கமுக்கு தருவாரை எப்படியும் கேட்டுடணும் அப்படின்னு இருக்கும்.
0: நகைச்சுவையாகவும்
2: தெரிஞ்சுக்கலாம்.
0: சரிங்க சரிங்க, உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
1: எனக்கு வந்து நினைவே சுகம் பிடிக்கும்.
0: எதுனால?
1: அதில் பாட்டு கேட்கலாம்ல, பாட்டு கேட்டு.
0: மற்ற நிமிஷம் நீங்கள் கேட்டது இல்லையா? கேட்டிருக்கீங்க தானே?
1: கேட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த பொது அறிவு கேள்வின்னா அந்த நம்ம வியாழக்கிழமை வரும்ல, அது பெரும்பாலும் நான் முயற்சி பண்ணுவேன். இப்போ புதன்கிழமை பேசிட்டா வியாழக்கிழமை பேச முடியாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே பேசணுங்கிற மாதிரி வந்துடும்ல. அதனால் விடுகதையில் பேசிட்டோம்னா அதனால் இதில் பேச முடியாது.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், என் பேர் கலாவதி, நான் பெரியகுளத்துலேருந்து வந்திருக்கேன்.
0: ஆஹா, நீங்கள் சொந்த ஊரே உங்களுக்கு பெரியகுளம் தான்?
3: பெரியகுளம் மேம்.
0: ஆஹா, சரிங்க. பிறந்த ஊர்?
3: பிறந்த ஊர் வந்து சீலையம்பட்டி.
0: பார்த்தீங்களா? ஆனால் எல்லாருமே அந்த வாக்கப்பட்டு போன ஊரை தான் சொந்த ஊர்னு சொல்வீங்க போல. இல்லைங்க, எங்கள் சொந்த ஊர் அதுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தது இதுன்னு சொல்ல மாட்டேறீங்க.
3: இல்லை மேம், இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த ஊர் தானே மேம் சொந்த ஊர்.
0: என்ன பிறந்த ஊர் விட்டு கொடுக்குறீங்க? பார்த்துக்கிட
3: மாட்டேன்.
0: வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: நாங்கள் 3 பேர் இருக்கோம் மேம். யாரும் என் ஹஸ்பண்டு, என் பையன்.
0: தம்பி என்ன பண்ணுறாங்க?
3: அவன் எம்சிஏ முடிச்சு கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
0: சரிங்க சரிங்க. கொடைக்கானல் நீங்கள் சுற்றி பார்த்துருக்கீங்களா?
3: பார்த்துருக்கோம் மேம், ஏற்கனவே நான் 2 தடவை வந்திருக்கேன்.

0: சரிங்க, எப்படி இருக்கு முன்ன வந்ததுக்கு இப்போ வந்ததுக்குலாம் எப்படி இருக்கு?
1: இப்போ கொஞ்சம் மாற்றமா இருக்கு மேம், நல்லா இருக்குது. இப்போ வந்து நிறைய இடம் வந்து நல்லா பாக்குற மாதிரி நல்லா இருக்குது.
0: அதான் போக்குவரத்து வசதிகள் நிறைய இருக்கு.
1: இருக்கு,
0: முன்ன நம்ம அந்த தூரம் குறைவா, நம்மளால நிறைய நேரம் நடக்கவும் முடியாது, இப்போ வசதிகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: உதிரிப்புக்கள்ல வந்து
2: உறவுகள் நீயே நீ எங்கே நீ நானங்கே, அந்த பாட்டு
0: ரொம்ப அழகா பாடிட்டீங்க. பாடலை கேட்க ரொம்ப இனிமையா இருக்குது. உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க.
3: கோடை பண்பலை 26வது ஆண்டு முடிந்து 27வது ஆண்டு கொண்டாடும் எல்லாருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்,
0: நன்றிங்க.

0: சொந்த பந்தம் நிகழ்ச்சியோடு பயணித்தோம். மீண்டும் இணைவோம் நேய உறவுகளின் விருப்ப பாடலோட ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியோடு. இப்போ விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி. ஆசையில் குக்கு, ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் முகவரி என்ற படத்திலிருந்து ஏ நிலவே நான் உன்னைத்துடு உன்னைத்துடு என்ற பாடலை ஒளிபரப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இரவு பொழுதை இதமாய் ரசிப்போம் இதயங்களின் விருப்ப பாடலோடு கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ பாடல் யார் கேட்டிருக்காங்கண்ணா?
3: வணக்கம், கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன். கிராமத்து மின்னல் படத்திலேருந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே பாட்டு கொடுங்க மேடம். நன்றி.
4: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடைப்பன்மலை இன்னொரு பிளேண்டில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ பாடல் எங்கேருந்து கேட்டிருக்காங்க?
1: கொடைப்பன்மலைக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து பேசுகிறேன். என் பேர் பிரியா செந்தில்குமார். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் விரும்பும் பாடல் சேதுபதி படத்திலிருந்து, கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி, கொஞ்சமாக பார்த்தால் மழைச்சாரல் வீசுதடி. அந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு

தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால், உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு கூட இப்போ வந்துட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் அழகனாச்சியார் இளைய ராஜேந்திரன் இளைய ரோஜா. படம் மின்சார கனவு, பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே. நன்றி, வணக்கம்.

0: மின்சார கனவு பட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் வரும் திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு. இனி வரும் நிகழ்ச்சி இளமை பேசுகிறது மாணவ கண்மணிகளோடு. உங்களுடன் மகேஸ்வரி. முன்னதாய் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய

முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி இரண்டு வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இரவு உணவெல்லாம் முடிச்சுட்டு இணைப்பை பிடிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இரவு உணவை முடிக்கலனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி நாங்கள் பேசியே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க விளையாடலாம். சொல்லவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுக்களை இளமையை பேசுகிறது நிகழ்ச்சியில் உங்களுக்கான எண்கள் புதியவர்களுக்கு 24 24 24, வழக்கமாக பேசுகிறவங்களுக்கு 24 24 29, முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பொதுவாக நாம் படிக்கிற ஒவ்வொரு பாடமும் ஒரு படிப்பினையை நமக்கு தரும். அதில் ஒன்று இந்த கணக்கு பாடம். இதில் சிலர் புளியாக இருப்போம், சிலருக்கு கணக்கு எனக்கு பிணக்கு அப்படின்னு இருப்போம். ஆனால் இந்த கணக்கு பாடத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்குங்க. கணிதம் நம் சந்தோஷத்தை கூட்டவோ கவலையை கழிக்கவோ நமக்கு கற்றுத்தருவதில்லை, ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை கற்றுத்தருகிறது. அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அதை ஆராய்ஞ்சு நம்ம பார்த்தோம்னா நிச்சயம் அதற்கான தீர்வை நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரியோட நிகழ்ச்சியில் இணைகிறேன் மகேஸ்வரி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: எட்டு மணி 12 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்போ சொல்ல விட விளையாட்டை விளையாடுறதுக்காக இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டத்திலிருந்து கருப்பசாமி.
1: தென்காசியில இருந்து கருப்பசாமி.
2: ஆமாங்க அக்கா.
1: முதன்முறையா பேசுறீங்க?
2: ஆமாங்க அக்கா.
1: எப்படி இருக்கு கருப்பசாமிக்கு?

0: சந்தோஷமா இருக்கும்.
1: என்ன படிக்கிறீங்க?
0: 11th ஸ்டாண்டர்ட்.
1: என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
0: மேக்ஸ் கம்ப்யூட்டர்.
1: அப்படியா? அப்போ வந்து தொடக்க வரையே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படி, புலியா இல்லை பிணக்கோ? அந்த துறையே எடுத்துருக்குறீங்க, அதனால் கண்டிப்பாக எந்த சம் கொடுத்தாலும் கிளியர் பண்ணிடுவீங்க, அப்படி
0: தானே?
1: சரி சரி சரி, சந்தோஷம். இப்போ உங்களுக்கான சொலவடை சொல்லிடலாமா?
0: சொல்லலாம்.
1: சுமக்காது மாடு துள்ளுற பொதி. சுமக்காது மாடு துள்ளுற பொதி. இல்ல இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லணும். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. துள்ளுற மாடு
0: பொதி சுமக்காது.
1: ஏன் அப்படி சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கருப்பசாமிக்கு ஏதாவது தெரியுதா ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க துள்ளுற மாடு பொதி
0: சுமக்காதுன்னு?
1: விட்டு விட்டு கேக்குதே. வெளியில நின்று பேசுறீங்களா இல்ல வீட்டுக்குள்ள நின்று பேசுறீங்களா? ஆனாலும் விட்டு விட்டு கேக்குது. சொல்லுங்க. சுமக்காது, அது சேட்டை பண்ணிட்டு போச்சுன்னா அதை அது மேலே நம்பி எப்படி பொதிய வைக்கிறது? அதனால தான் துள்ளுற மாடு. அது துள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். இங்கே ட்ரா போகிறது, தண்ணி கண்டு பக்கட்டு, அல்லது இந்த மேய்ச்சல் நிலம்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான், ஒரு ஒரு எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்கள நம்பி ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கும் யோசிப்பாங்க. போட்டுக்கலாலேயும் அவங்ககிட்ட போய் இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்தா பொறுப்பாக செஞ்சுருவானா, அந்த காரியத்தை முடிச்சிருவானா அப்படின்னு கூட நம்பிக்கை ஒரு சிலருக்கு மேலே வராது அப்படின்னும் சொல்லுவாங்க. பக்குவம் இல்லாத மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களும் அந்த காரியத்தை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் மனிதர்களிடத்து. அது மாடிடத்தில் அது துள்ளிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது புதுசு பொதி சுமக்காதுன்னு அதுக்கிட்ட என் நம்பி எந்த ஒரு பொறுப்புமே ஒப்படைக்க முடியாது. ரொம்ப அருமையாகவும் கண்டுபிடிச்சிங்க, அழகாகவும் விளக்க சொல்லிட்டீங்க கருப்பசாமி. முதல் முறையாக பேசினாலும் கூட மகிழ்ச்சி இணைப்பில் வந்ததுக்கு. நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், மார்க்லாம் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுடைய லட்சியத்தை அடைய கோடை பன்மொழியின் ஒரு புள்ளி 5 வாழ்த்துக்கள். நன்றிப்பா.
0: தேங்க்ஸ்பா.

0: அன்பு மனங்கள் ஆனந்தமாய் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5. எட்டு மணி 20 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பழைய கிராமத்திலிருந்து.
0: நதின் மௌலி.
1: ஆமாங்க
0: சார். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதேம்மா, என்னன்னு தெரியலையே. கருப்பசாமி பேசுனதும் அப்படிதான் கிடைச்சு. சரி, அடுத்து பேசுற நதின் மௌலியோடதாவது சரியா கேக்கும்னு பார்த்தோம். உங்களுக்கு நல்லா தான் கேக்குது, எனக்கு தான் கேட்க மாட்டேங்குது. சரிங்க நதின் மௌலி, விளையாடலாமா? உங்களுக்கான தலைப்பு என்னன்னா, பறவைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுல எந்த பறவை ரொம்ப பிடிக்கும்? அடேங்கப்பா, அக்காவும் உங்களுக்கு அதே தலைப்பு தான் கொடுக்க போறேன். எங்க கிளியை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். ஆனா பச்சை கிளிங்கிறத மட்டும், கிளிங்கிறத மட்டும் நீங்க சொல்லக்கூடாது. மற்றதெல்லாம் அதை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதை பத்தி சொல்லலாம். எடுத்தனே காரமா? சரி, மிளகா சாப்பிடுவோம். என்னம்மா? பச்சையா இருக்கும். சரி, சரி. கிராம பக்கத்துல எல்லாம் இருக்குமா? சரி, அப்புறம் முக்கியமானது சொல்ல மாட்டீங்களே. நம்ம என்ன சொல்றோமோ மறுபடியும் அதை சொல்ற கூடிய அந்த திறமை வந்து கிளிக்கிட்டே இருக்கு.

அப்புறம் அவ்வளோதான். அது வந்து ஒரு செல்ல பிராணியா, நம்ம வீட்டில எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா? பிடிச்சிருவாங்களா? அப்படியா, வளர்க்குறாங்களே. அது பேசும், அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்லும். வெளிநா இந்த பொதுவாக வந்து மலையும் மலை சார்ந்த இடங்கள், அங்கே தான் நிறைய கிளியும் மயிலும் அங்கே வரும். மலை மலை சார்ந்த இடம்னு எதை சொல்லுவோம்? ஐவகை நிலங்களில். வெரி குட், குறிஞ்சி நிலத்தை தான் சொல்லுவோம் நம்ம வந்து. கிளி நம்மளுக்கு தெரிஞ்சது பச்சை கிளி பஞ்சவர்ண கிளிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் வந்து 86 இனம் இருக்கான். 86 இனத்தில் 372 வகைகளான கிளிகள்லாம் இருக்கான் உலக அளவில். அதுலேயும் ஆஸ்திரேலியாவிலையும் தென்னமெரிக்காவிலையும் தான் அதிக வகையிலான கிளிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிகள் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும், விளையாட்டுத்தனமாகவும் இருக்குமா. அதனால தான் நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்குது, மறுபடியும் பேசுது இல்லையா? ஆப்பிரிக்கா சாம்பல் நிற கிளியெலாம் வந்து 100 வார்த்தைகளை அதுக்கு மேலே கூட பேசுறது, ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குறத அது பேசுமா நினைவில் வச்சுக்கிட்டு. இதெல்லாம் பார்க்க கேட்க எப்படி இருக்குது? அதே மாதிரி அதோட கால் விரல்கள், அது வாயில் சாப்பிடாது, கால் விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த கால் நம்ம இப்படி கையில் எடுத்து வாயில் சாப்பிட்றோம், அதே மாதிரி அது கால் விரல்கள், ஒரு காலில் வந்து 4 விரல்கள் இருக்குமா, கால் விரல்கள் 2 வந்து பின்னாடி நோக்கியும் 2 வந்து முன்னாடி நோக்கியும் இருக்குமா, அதுதான் அது சாப்பாடு எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு வகையாக இருக்குதான், உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பச்சை கிளியை பற்றி இவ்வளோ விஷயம். அதனால் பாருங்கள், நம்ம பாப்பாவுக்கு பச்சை கிளின்னா ரொம்ப பிடிக்கும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கிளிகளை பற்றி ரொம்ப அருமையாக பேசினீங்க எங்கள் கூட. சந்தோஷம், தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க, தொடர்ந்து இது மாதிரி பேசுங்க. என்னம்மா இணைப்பு, இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக பாடல் கேட்கலாம்.

0: இப்போ சொலவிடை விளையாட்டை விளையாடுறதுக்காக என்ன பேர் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து மைத்ரேயா பேசுறேன்.
0: மைத்ரேயா, என்ன படிக்கிறீங்க?
1: அஞ்சாப்பு படிக்கிறேன்.
0: அஞ்சாப்பு, சரி சரி. வீட்டு பாடம் எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆஹாவா, எப்ப எழுதுறது? அப்போ
1: ரெண்டு நாள் லீவு.
0: ஓ, அப்ப எழுதிக்கலான் இருக்கீங்களா? சரி சரி சரி, வைங்க வைங்க, சேர்த்து வைங்க. சரி, இப்ப சொலவிடை விளையாட்டு விளையாடலாமா? குட்டி பாப்பாவா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு குட்டியாவே ஒன்று சொல்லிடலாம்.
1: தம்பி.
0: தம்பியா? மைத்ரேயான்னு சொல்லுவ, நான் குழம்பிட்டேனே. சரி, மைத்ரேயா தம்பி. சரி. பாரமாகுமா காய் கொடிக்கு? பாரமாகுமா காய் கொடிக்கு? என்ன, நான் சொன்னதுவே சொல்றீங்க. நான் வந்து மாத்தி சொல்றேன் இந்த பழமொழிய, நீங்க அத சரியா சொல்லணும். அதான் விளையாட்டு. பாரமாகுமா காய் கொடிக்கு, இது மாத்தி இருக்கு. எங்க நீங்க சரியா சொல்லுங்க.

0: பாட்டே இருக்குது இந்த வரியில.
1: கொடிக்கு காய், கொடிக்கு காய்,
0: வந்துட்டீங்க வந்துட்டீங்க சொல்லுங்க. கொடிக்கு காய்,
1: கொடிக்கு காய் பாரமா,
0: பாரமாகுமா. கரெக்ட், சரியா சொல்லிட்டீங்க. வெரி குட். கொடிக்கு காய் பாரமாகுமா, இதுதான் சரியானது. ஏன் அப்படி சொல்றாங்க மைத்ரேயா? தெரியலையா? நீங்க கொடியோட இருக்கிற காயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த காய் கொடியில காய்க்கும்? எந்தெந்த காயெல்லாம் கொடியில காய்க்கும்? புடலங்கா, அப்புறம் பெருசா இருக்குமே. அதை நீங்க சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதனால சொல்ல

0: பாவக்காய்,
1: பாவக்காய்,
0: பீர்க்கங்காய், சுரைக்காய்.
1: அருமை. இன்னொன்று பெருசா இருக்குமே, அதை நீங்கள் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதனால சொல்ல மாட்டீங்க. திருஷ்டிக்கெலாம் அதை உடப்பாங்கல்ல, எந்த காயை உடப்பாங்க? சுத்தி
0: பூசணிக்காய்.
1: அந்த காய் எப்படி இருக்கும்?
0: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கு, பெருசாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா பூசணிக்காயெலாம்? சாப்பிட்ருக்கீங்க. அது மாதிரி கொடிக்கு காய் பாரமாக, அதுக்கு வந்து பாரமாகவே இருக்காது, ஏன்னா அது அது அதுல இருந்து விளைஞ்சது இல்லையா. அது மாதிரி அதே மாதிரி தான் பெற்றவங்களுக்கும் குழந்தை என்றைக்குமே பாரமாக தெரிய மாட்டாங்க. எத்தனை குழந்தைங்களா இருந்தாலும் வளர்த்துருவாங்க, ஆனால் அத்தனை குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு தாய் தகப்பனை பேணி காக்கிறதுல தான் போட்டி போடுவாங்க. நீங்களாம் நாங்களாம் பாரமாக போயிடுவாங்க, வயசானதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்க பாரமாக தெரிவாங்க. ஆனால் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் தாய்க்கு வந்து குழந்தைங்க பாரமாகவே இருக்க மாட்டாங்க. கொடிக்கு காய் பாரமாகுமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமாகுமான்னு அந்த பாட்டில் வரும். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்ற குழந்தை தாய்க்கு பாரமா அப்படின்னு அந்த பாட்டில் வரும். அதையவே ஒரு பழமொழியவே வச்சுட்டாங்க. சரியா மைத்ரேயா, இப்போ புரியுதா? சரி, அடுத்து இப்ப கொடிக்கு காய் பாரமாகுமா அப்படின்னு கேட்டா விளக்கம் நீங்க சூப்பரா சொல்லிடுவீங்க
0: தானே?
1: சரிங்க தங்க, ரொம்ப மகிழ்ச்சி இணைப்புல வந்ததுக்கு. பாட்டு ஒண்ணு கேட்கலாமா? நன்றி தங்கம்.

0: வானவில் எண்ணங்களோடு அன்பு மனங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 8:40.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: மைத்ரி வந்து செலவுடைய விளையாண்டு போயிட்டாங்க. இப்ப பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட யார் வந்திருக்காங்க? வாங்க வணக்கம், வாங்க வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து, புதுச்சேரியிலிருந்து.
0: என்ன பேருமா?
3: சுபிக்ஷா.
0: சுபிக்ஷா, என்ன படிக்கிறீங்க?
3: விளையாடுவோம்
0: சரியா? உங்களுக்கான தலைப்பு என்னன்னா மஞ்சள். மஞ்சள் இருக்குல்லையா, அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லலாம். மீதி அக்கா சொல்றேன், நிறத்தை மட்டும் சொல்லல. நம்ம மஞ்சள் கிழங்கு இருக்கு பத்தியா, நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறோம்ல அந்த கிழங்கு, மஞ்சள். அந்த அத சொல்றேன். மஞ்சள்னு நீங்க சொல்லக்கூடாது, தலைப்பு
3: அதுதான்.
0: சரி, தூளா? நம்ம தூளை ஆக்கணும். சரி,
3: அது மண்ணுல விளையும்.
0: மண்ணுக்குள்ள விளையும். ஆமா, பல பேர் என்ன சொல்லுவாங்க, மஞ்சள் மேல விளையும் அப்படிம்பாங்க. அது மண்ணுக்கு அடியில தான் விளையும். சரி, அப்புறம் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? அத நிறைய இருக்கு. தெரியல.

0: பார்த்தியா?
1: மஞ்சள்மா நகரம் இருக்கிற தமிழகத்தில் மஞ்சளை பற்றி கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது தங்க பிள்ளைக்கு.
0: புது ட்ரெஸ் வாங்கின உடனே என்ன பண்ணுவோம்?
2: மஞ்சள் வைப்போம்.
0: அதை சொல்லணும்ல. அப்புறம் பயன்படுத்துவோம். ஆமாம், சமையலுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அப்புறம் திருவிழாவில் கடைசி நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த விளையாட்டு விளையாடுவாங்க. சொல்லுங்க.
2: பொங்கல்
0: பொங்கல் வைக்கும் போது பானையில கட்டி விடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான். என்னம்மா? வேற தெரியல. சரி பரவாயில்ல, இது வரைக்கும் தெரிஞ்சதே அதுவே பெரிய விஷயம். மஞ்சள் வந்து நிறைய வகைகள் இருக்குமா? கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், நாக மஞ்சள், கறி மஞ்சள், காட்டு மஞ்சள், மர மஞ்சள்னு நிறைய இருக்குது. ஆனாலும் ஒரு மூணு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த முட்டா மஞ்சள், அதுதான் நம்ம முகத்துக்கு பூசுறது. கஸ்தூரி மஞ்சள், அது வந்து வாசனை திறமையை பயன்படுத்துது. விரலி மஞ்சள், இந்த விரலி மஞ்சளை தான் நம்ம சமையலுக்கு கறி மஞ்சளாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதே மாதிரி மஞ்சள்லேருந்து எண்ணெயும் கூட எடுக்கப்படுது. இது வந்து முதல்ல நிறமூட்டியாக தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போது 1000 வருஷத்துக்கு முன்னே சித்த மருத்துவத்தில் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல நிறமூட்டியாக, அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கும் பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. சரியா, மஞ்சள் வகையிலே இந்த ஆலப்புழை மஞ்சள் அப்படிங்கிறது தான் உலகிலே ரொம்ப மிகச்சிறந்த மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சத்தூளை நம்ம சாப்பிட்டோம்னா, இப்போ இருமல்லாம் வந்துச்சு, வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மஞ்சள் கலந்து அந்த பாலில் வந்து மஞ்சத்தூள் கலந்துலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லை? குடிச்சிருக்குமா இல்லையா? மசாலா பால், அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். வயிறு தொடர்பான எல்லா நோய்களையும் இந்த மஞ்சள் போக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக உணவு கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணுவோம்? மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் தடவையும் வச்சுருப்பாங்க. நம்ம அதில் தான் தெரியவே மாட்டிங்கன்னு சொல்கிறோம். நான் நிப்பானில் வந்து ஒகினோ அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஒகினோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை வந்து டீயாக குடிச்சிட்ருக்காங்களாம், மஞ்சளை பயன்படுத்தி. இப்போ நம்ம டீ தூள் போட்டு குடிக்கிறோம் இல்லையா, அங்கே வந்து மஞ்சத்தூள் போட்டுலாம் டீ குடிக்கிறது மாதிரி பயன்படுத்திகிட்ருக்காங்களாம். எப்படி பாருங்களேன், மஞ்சள் அவ்வளோ மருத்துவம். குறிப்பாக நம்ம மஞ்சத்தூள் வாங்கி பயன்படுத்துறதை விட விரலி மஞ்சளை வாங்கி நம்ம நம்மளே மிக்சியில் அரைச்சி பயன்படுத்தினா முழுச்சத்து கிடைக்கும் அப்படின்லாம் கூட அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நிறைய மஞ்சளை வந்து பயன்படுத்துங்க, அளவாகவும் பயன்படுத்துங்க. அம்மா கிட்ட சொல்லி இன்னும் நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? என்ன தங்கம்? மஞ்சள் நீர். சரி, சந்தோஷம் சுபிக்ஷா கூட பேசுனதில். பாட்டு ஒன்று கேட்கலாமா?
2: ஓகேக்கா.
0: நன்றிம்மா.

0: கணங்களால் கட்டி எழுக்கும் பாசவலை, இது காலம் எல்லாம் தொடர்ந்து வரும் நெய்சலை கோடை பண்பலை 100.5. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு பேச காத்திருக்கும் அன்பு உள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சேலம் விளாம்பட்டி வாசனா.
0: சேலம் விளாம்பட்டி
1: வாசனா.
0: வாசனா, வாசனா என்ன அர்த்தம்? வாசனா உங்க பேருக்கு?
1: வாசம் உள்ள துறவிய பொருள்.
0: அப்படியா? சரி சரி. வணக்கம் வணக்கம், அன்போட பேசுவீங்க அப்ப. சரி சரிங்க வாசனா, நமக்கு வந்து இப்ப சொலவிடை விளையாட்டு தான் விளையாட போறோம். சொல்லவாக்கா? எழுத்து கல்மேல் கல்வி இளமையில்.
1: இளமையில் எழுத்து கல்வி.
0: இல்லையே, ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்களே. எழுத்து கல்மேல் கல்வி இளமையில். எழுத்து கல்மேல் கல்வி இளமையில்.
1: கல்வி எழுத்து இளமை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் மாத்தணும். நான் சொன்னது அப்படியே ரிவைஸ்ல சொல்லிட்டீங்கனாவே வந்துடும். எழுத்து கல்மேல் கல்வி இளமையில்.
1: இளமையில் எழுத்து கல்வி.

0: இல்லையே, நான் எழுத்து ஃபஸ்ட்டு தானே சொன்னேன், அப்போ அது கடைசியில் தான் வரணும். எழுத்து கல்மேல் கல்வி இளமையில். இளமையில் சரி, அடுத்து இளமையில் என்ன படிக்கணும்?
1: கல்வி.
0: ஆ, இளமையில் கல்வி. அப்புறம் என்ன சொன்னேன்? எழுத்து கல்மேல். அதை மாற்றி சொல்லுங்க.
1: கல்மேல் எழுத்து.
0: கல்மேல் எழுத்து. இப்போ சேர்த்து சொல்லுங்க.
1: இளமையில் கல்வி.
0: கல்மேல்
1: கல்மேல்
0: எழுத்து.
1: எழுத்து
0: கல்மேல். கல்மேல எழுதி வைக்கிறாங்கல்ல, கல்வெட்டு, அது மாதிரி. இளமையில் கல்வி, கல்மேல் எழுத்து. இல்லை, வயசுலேயே நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மறக்கவே மறக்காது. கல் மேலே கல்வெட்டுலாம் பொறிச்சு வச்சுருக்காங்க, அது எப்பயாவது அழியுதா? அழியாதுல்ல, அதே மாதிரி தான். அந்தந்த வயசில் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த இளமையிலே அதுக்குள்ளேயே நம்ம படித்தோம்னா அவ்வளவு ஞாபக சக்தி இருக்குமா. அதனால தான் சின்ன பிள்ளைலாம் வந்து டூர் கூட்டிகிட்டு போங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போங்க, அருங்காட்சியகத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவங்க மனசில் அந்த இதெல்லாம் பதிஞ்சிருமா, எப்போவுமே மறக்காமல் இருக்குமா. அப்படிங்கும்போது அப்போ கல்வியும் அப்படி தானே இருக்கும். சரிங்க வாசனா, நிறைவா வந்துட்டீங்க. நிறைவா உங்களுக்கு பாடலும் கூட கொடுத்துட்றோம். நன்றிம்மா, தொடர்ந்து இணைப்பில் இணைஞ்சே இருங்க. நன்றிம்மா. இன்றைக்கி நம்ம இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் தென்காசிலேருந்து கருப்பசாமி, ஈரோட்டிலேருந்து நதீன் மௌலி, விருதுநகர்லேருந்து மைத்ரேயி, நாமக்கல்லேருந்து சுபிக்ஷா, சேலத்துலேருந்து நம்ம வாசனா, ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணி இணைப்பில் வந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க, நாளைக்கும் கூட இளமை பேசுகிறது நிகழ்ச்சி இருக்குது. தைத்தை தத்தை பஞ்சதந்திரம், இந்த ரெண்டு விளையாட்டுகளோட மாணவ செல்வங்களின் மகிழ்வான பங்களிப்பில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை புத்தகங்களை மூலையில் போடாமல் மூளையில் போடுவோம் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

5 இனி இசை தென்றலாய் இதயங்களை வருட வருகிறது. கோடை பண்பலையின் குடை தென்றல் வரும் நேரம் இரவு 9 மணி.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். இன்றைய தென்றல் சுமந்து வரும் இனிமை என்ன? காதல். காதல் பாடல்கள் வெறும் இசை அல்ல, அவை இதயத்தின் மொழிபெயர்ப்புகள். சில உணர்வுகளை சொல்ல மனிதர்களுக்கு வார்த்தைகள் கிடைக்காத போது பாடல்கள் பேசுகின்றன. காதல் பாடல்கள் யாருடைய வாழ்க்கையையும் பாடவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் அது தன் வாழ்க்கையை பாடுவதாகவே உணர்கிறார்கள். அதுதான் காதல் பாடல்கள் செய்யும் மாயம். ஒரே பாடல் சிலருக்கு நினைவாகிறது, சிலருக்கு ஏக்கமாகிறது, சிலருக்கு கண்ணீராகிறது. பாடல்கள் காலங்கள் கடந்து ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறு வடிவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காதல் பாடல்கள் ஒரு வித்தியாசமான கண்ணாடி. அதில் அதை எழுதிய கவிஞரின் முகம் தெரிவதில்லை, எழுதப்பட்ட வார்த்தைகளில் இருக்கும் நம் வாழ்க்கைதான் தெரிகிறது. உலகம் எவ்வளவு மாறினாலும், கருவிகள் எவ்வளவு நவீனமானாலும், 20 வயதுகளில் கேட்ட இலங்கை வானொலியின் சுகம் இன்றும் இனிக்கத்தான் செய்கிறது. இசைக்கு வயதாகலாம், பாடிய குரல்களுக்கும் வயதாகலாம். பாடல்கள் காலத்தை தாண்டி பயணிக்கலாம், ஆனால் பாடலுக்குள் இருக்கும் காதல் மட்டும் என்றும் 20 வயதிலேயே வாழ்கிறது.

பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிய பாடல்களோடு கோடை பண்பலையின் இன்றைய கொடை தென்றல். காதல் உணர்வுகளுக்கு இரவு பகல் என்ற பேதமில்லை. காதல் உணர்வுகளுக்கு இரவு பகல் என்ற பேதமில்லை. வந்திருப்பது சூரியனா நிலவா என்ற கேள்வியும் இல்லை. வந்திருப்பது காதலியா என்பதுதான் அதன் கவலை. காதலி அருகில் இருந்தால் காதல் பகலையும் இரவாக்கிக் கொள்கிறது.

பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாட இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. எந்த இசைக்கருவிகளும் சங்கீதம் கற்றுக்கொள்வதில்லை. எந்த இசைக்கருவிகளும் சங்கீதம் கற்றுக்கொள்வதில்லை. அது மீட்டப்படு பொருளாகவே இருக்கிறது. வாசிக்க தெரிந்தவன்தான் தன் வசதிக்கேற்ற ராகத்தை வரவழைக்க வேண்டும்.

இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். காதலி என்பவள் கலை, காதலன் என்பவன் கலைஞன். காதலி என்பவள் கலை, காதலன் என்பவன் கலைஞன். கலை கலைஞனால் உருவாக்கப்படுகிறது, கலைஞன் கலையால் கொண்டாடப்படுகிறான். கலை இல்லாத கலைஞன் முழுமையடைவதில்லை, கலைஞனை இழந்த கலை உயிர் பெறுவதில்லை.

பின்னணி பாடகர் பி. ஜெயச்சந்திரன் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாட இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றான். அலைகள் ஏன் கரைகளை தேடுகின்றன, அலைகள் ஏன் கரைகளை தேடுகின்றன, நெடுந்தூரம் சுமந்து வந்த தன் இதயத்தின் செய்தியை கரையிடம் சொல்லிவிடுவதற்கா? இருக்கலாம். ஆனால் அலைகளின் ஆசை கரைகளை நனைப்பதில்தானே இருக்கிறது.

பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். காதல் யாரையும் பாடகராக மாற்றுவதில்லை. காதல் யாரையும் பாடகராக மாற்றுவதில்லை. ஆனால் கண்ணியின் இதயத்தில் காதல் நுழைந்துவிட்டால் காதலனின் பெயரை இசையாக மாற்றி அது தன் இதயத்தில் திரும்ப திரும்ப வாசித்து கொண்டே இருக்கிறது.

இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். காதலியை கவிஞர்கள் மின்னல் என்கிறார்களே, சரிதானா? மின்னல் தோன்றினால் மறைந்துவிடும். காதலி அப்படி அல்ல. ஒரு முறை மனதில் தோன்றிவிட்டால் பின் அவள் மறைவதே இல்லை. மழைக்கு பிறகு வானத்தில் நிற்கும் ஒளியைப் போல மனதை வெளிச்சமாக்கி கொண்டே இருக்கிறது காதலியின் நினைவு.

பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாட இது கோடை பண்பலையின் கொடை தென்ற. காதல் வந்தவுடன் இதயம் முன்னே ஓடுகிறது, ஆனால் உதடுகள் தயங்கி தயங்கி பின்னே நிற்கின்றன. இது காதலின் மிக இனிமையான போராட்டம். காதல் வந்த பிறகு இதயத்தில் தோன்றுகின்ற அனைத்திற்கும் பெயர் எண்ணங்கள் அல்ல. காதல் வந்த பிறகு இதயத்தில் தோன்றுகின்ற அனைத்திற்கும் பெயர் எண்ணங்கள் அல்ல, ரகசியங்கள்.

இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். காதல் பயணம் என்பது இலக்கை அடைவதல்ல. காதல் பயணம் என்பது இலக்கை அடைவதல்ல. அது ஒருவரை ஒருவர் இழக்காமல் ஒரே திசையில் பயணிப்பது. இன்ப கங்கையில் பயணிப்பதென்பது முடிவை தேடுவதல்ல. ஒருவருக்கொருவர் துடுப்பாகவும், ஒருவருக்கொருவர் திசையாகவும், ஒருவருக்கொருவர் கரையாகவும் கடைசி வரையில் பயணிப்பது.

இது கோடை பண்பலை 100.5 கொடைத்தன்றான். காதல் மனிதர்களால் தொடங்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதன் முடிவு மனிதர்களிடத்தில் இல்லை. அதை காதல்தான் முடிவு செய்கிறது. அதைத்தான் இப்படி பாடுகிறார்களோ, சொர்க்கத்திலே இது முடிவானது, சொர்க்கம் என்றே அது முடிவானது என்று.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றால். உயிர்ப்புள்ள காதல் உடல் தரும் நிழலில் இளைப்பாறுவதில்லை. உயிர்ப்புள்ள காதல் உடல் தரும் நிழலில் இளைப்பாறுவதில்லை. காதலுக்கு முதுமையும் ஏற்படுவதில்லை. உடல் முதுமையை சென்றடைவது போல, அழகு முதுமையை சந்திப்பது போல, காதலுக்கு முதுமை ஏற்படுவதில்லை. அது காதலர்களின் உயிரை சுமக்கும் புன்னகையோடு எப்போதும் சாகாமல் இருக்கிறது.

என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? ஜெயச்சந்திரன் பிற பின்னணி பாடகியரோடு இணைந்து பாடிய பாடல்கள் இதயத்தை நனைத்ததா? இதயத்தை இணைத்ததா? இசை தட்டுக்கள் தந்த அந்த இன்னிசையை உங்கள் இதயத்திற்கு இடமாற்றம் செய்தமைக்காக பெரு மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். ரவிச்சந்திரன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே. நிலவு மகள் தன் ஒளியின் குளுமையை பூமி மகளுக்கு பரிமாறி கொண்டிருக்கும் இவ்வழகிய இரவில் நினைவுகளில் பனிக்கட்டிகளை தூவ வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? தமிழகத்தின் பழமை வாய்ந்த மாவட்டங்களில் பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட மாவட்டம். உயிர் நதியாக தாமிரபரணியையும் இயற்கை வளம் பெருக்கும் மணிமுத்தாறு அணையையும் கொண்ட மாவட்டம். நெல்லை காத்த ஊர் என்று ஆன்மீகத்தின் பெருமை சொல்லும். அவ்வூரில் செய்த அல்வாவின் சுவையோ நம் மனதை அள்ளும். பசுமை ஆற்றலின் தலைநகரமாக, பண்பாட்டு விழாக்களின் தனி சிகரமாக, அன்னை தமிழோடு லேவை அழகாக இணைத்து பேசும் வட்டார மொழி பேசும் மக்கள் நிறைந்த திருநெல்வேலி மாவட்ட நேயர்களைத்தான் அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வாருங்கள், 0454-2 முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு தாமிரபரணி தண்ணி குடிக்கும் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களைத்தான் அழைத்திருக்கிறது. இப்போ யார் முதல்ல பேச வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலியிலேருந்து டவுன் கல்லணை தெரு நடராஜன்.
0: நடராஜன், சொல்லுங்க நடராஜன், என்ன பாட்டு கேட்கலாம்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். பாண்டியராஜ தங்க படத்துல இருந்து ஏழைலன் கோயில் அந்த படம்
0: கேட்கலாங்க.
1: நன்றி மேடம்.

0: பத்து மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் உறங்கலாமா அப்படின்னு நினைச்சவங்க கூட நடராஜன் இப்படி ஒரு பாடலை கேட்டு அப்படியே எழுப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, 10:13 இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நேயர் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கி கொண்டிருக்கும் எங்கள் நெஞ்சில் புத்திசமா குடிக்கொண்டிருக்கும் மகேஸ்வரம் இடத்துக்கு வணக்கம் சொல்வது. திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் வட்டம்.
0: நல்லா இருக்குங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: வசந்தா.
0: வசந்தா, நல்லா இருக்கும் வசந்தா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எப்படி இருப்போம், நீங்க வந்து உற்சாகம் இருக்கும்.
0: சரிங்க சரிங்க சரிங்க, சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட இப்ப என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பொன்மன செல்வம் படத்துல இருந்து இனிமேல நல்ல நேரம் தான். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மகேஸ்வரி மேடனைக்கு வந்ததுனால இனிமேல நல்ல நேரம் தான் அந்த பாட்டு போடுங்க.
0: அடடாடாடா, பாட்டாவே பாடிட்டு இருக்கீங்களே. சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு உங்க வார்த்தையிலே தெரியுது. அதே சந்தோஷத்தோட நாங்களும் பாட்டை கொடுத்துறோம்.
1: அனைவருக்கும்
0: எல்லாருக்குமே நன்றிங்க. பாட்டு வருது, கேட்கலாங்க வசந்தா.
1: நன்றி மேடம், நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 10:18. நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த திருநெல்வேலி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை.
0: பெருமாள்
1: சொல்லுங்க
0: ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து சிட்டான் சிட்டான் குறிஞ்சி கிழக்கு தான் அந்த பாட்டு.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: ஒரு பொண்ணுக்கு தான்.
0: சரி, கேட்கலாமா பாடல?

0: ஜாலியான பாட்டெலாம் கேட்டுட்டாரு நம்ம பெருமாள் நேயர். இப்போது 10:23 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நேயர் யாருங்க, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் ஈயம் சத்திரம் பகுதியிலேருந்து அம்புஜம் அம்பலவாணன் பேசுகிறேன்.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ஆவரம்பு படத்தில் தெரிய
0: சரிங்க, இந்த பாட்டு சொல்லும் போது மட்டும்தான் அப்படி இப்படி போயிட்டு வருது அலை அலையா எப்படின்னு தெரியல. விட்டு விட்டு கேக்குது. சரிங்கம்மா, பூக்குது இப்ப உங்களுக்காக ஆவாரம்பு 10:24.

0: நான்கு நிமிடத்துல கேட்கலாமா? நன்றி.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மனதொடராகும். நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. காலை 9 வானவில், பிற்பகல் 11 பாட்டு பட்டாளம். நாளை நிறுத்திய வரியிலிருந்து பாடலை

0: தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா. ஈரோட்டிலிருந்து 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நாமக்கல் மாவட்டம் தீபக் அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. நாளை கலக்கல் கேள்வியாக. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இரவின் இனிமையை இரட்டிப்பாக்க வரும் கொடை தென்றல் நாளை இரவு 9 மணிக்கு. நாளை உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம். நாளை அழைக்கிறது மதுரை மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில். நேரம் இரவு 10:30 நிமிடம். இணைந்திருக்கிறோம் நினைவேசகம் நிகழ்ச்சியோடு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளத்திலிருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: கிள்ளிக்குளம் குமார்.
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: திருமூர்த்தி படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சரிங்க, பாடுவீங்களா?
1: பாடுங்க மேடம்.
0: சரிங்க, கேட்கலாமா
1: பாட்டுங்களா? கேட்கலாம் மேடம்.

0: அன்புடையர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரும் வானவில் தரும் தலைப்பு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவா அவஸ்தையா? விவாதம் என்ற வானவிலாக 10:32 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இணைய காத்திருக்கும் திருநெல்வேலி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் கண்ணபொம்மன் நகர்ல இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா லீலாவதி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெற்றி விழா படத்துல இருந்து பூங்காற்று சொல்ல அந்த பாடல் வேணும்.
0: கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி மேடம்.

10:42 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு திருநெல்வேலி மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கான எண்கள் 24 24 24 அல்லது 24 24 29, முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. சரி, இப்போ இணைப்பில் யார் இணைஞ்சிருக்காங்க வாங்க. வணக்கம். வணக்கம். என்னாச்சு, இணைப்பில் இருந்தாங்களே, காணா இருக்கீங்களா?

0: பத்து மணி 48 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: நெல்லை கட்டபொம்மா நகர், பொன்ராணி சங்கர்.
0: பொன்ராணி சங்கர், என்ன பாட்டு? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்
0: மேம்.
1: பாட்டு படம் வந்து புதிய வார்ப்புகள். பாடல் வான் மேக்.
0: வாழ்த்துங்கள்.
1: நன்றிங்க,
0: கேக்கலாம் பாட்டு.

0: இசை மேகம் 100.5 இணைந்திருக்கிறோம். நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு 10:54 நிறைவாக வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கல்லல்
0: கேடிசி நகர். சொல்லுங்க கண்ணன், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கேட்கலாங்களா?
0: கேட்கலாம்
1: மேடம்.
0: நன்றிங்க.

திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்தித்த மகிழ்வோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மகேஸ்வரி. நாளைய நினைவே சுகம் அழைக்கும் மதுரை மாவட்ட நேயர்களே.

வான்மேடையில் நடனமாடும் மின்மினிகளோடு இசைமேடை அமைப்போம். கார் இருளி கண்மூடி துயில் கொள்ளும் முன் இதய மகிழ இசை மீட்டுவோம் நம் கொடை பன்மலையின் 100.5 இரவு சிறகோடு. இனிய இரவு வணக்கம் நீர்களே.

இரவோடு இதய மகிழ ரசித்தும் நம் கோடை பன்மலை 100.5 இரவு சிறகை நிகழ்ச்சியோடு இணைந்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே. நம் இனிய கோடை பன்மலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 5 மணிக்கு, அருள் மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் குளுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல்.

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே. புலர்ந்துள்ள விடியல் இன்பமும் வெற்றியும் தரும், இனிய நன்னாளாக மலரட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் நமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வழமையான அலைவரிசை 100.5 மகாஹட்சிலும், உலக தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, சிரவண 17, பராபவ வருடம் ஆடித்திங்கள் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நேர வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு விடியலும் சொல்லும் செய்தி மீண்டும் மீண்டும் உதயம் உண்டு, தொடர்ந்து செயல்படு என்பதுதானே. தொடர்ந்து செயல்படுவோம் இறையிசையோடு என அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

பக்தி என்பது இறைவனிடத்தில் மட்டுமல்ல, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இருக்குமேயானால் ஏற்றமும் மாற்றமும் வாழ்வில் வந்து சேரும். நேரம் விடியற்காலை 5:16, இது கோடை பண்பலை 100.5 இன் அருள்மாலை.